நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணிமாலையில் தெய்வீக ராகம். இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்து கொண்டிருக்கும் நேரம் இது. நேரம் 5:35. வழங்கி கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழகம் 102.3 MHz. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பி.வி. சீனிவாஸ் பாடியுள்ள நந்தி ஸ்தோத்திரம்.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தெய்வீக ராகத்தில். எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: சிந்தனையில் நலம் இருந்தால் செயலும் நலமாயிருக்கும். நல்லதே சிந்திப்போம், நல்லதே செய்வோம் என்ற நல்ல சிந்தனையுடன் பிரிதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வருது. உங்களது விடைபெறுவது இசையோடு ஆர்ஜே பீட்டர். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். 6 மணிக்கான செய்திச் சுருக்கத்தில் அருள்மொழியாக தொடர்பவர் உங்கள் ஆர்ஜே ஷாலினி. நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டு வரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறு மதிப்பீட்டு நடைமுறைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் உயர்கல்வி நிறுவனங்கள் உதவிட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்க

மாநாட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய் கண்காட்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடல் தகுதியை வலியுறுத்தி 1000+ மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலர்ந்த இந்த காலை பொழுது அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நன்னாளாக அமையட்டும். இன்று பிறந்தநாள், திருமண விழா மற்றும் சுப நிகழ்ச்சியை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய காலை நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது ஷாலினி. நேரம் காலை 6:03. இசையிலும் இறை நினைவிலும் மனதை மலரச் செய்யும் நேரம் இது. வாழ்க்கையின் ஓட்டத்தில் சோர்ந்து போகும் நமக்கு ஆறுதலாய் வரும் பக்தி பரவசமூட்டும் பாடல்கள், நம்பிக்கையை நெஞ்சில் விதைக்கும் அருள் வரிகள், பக்தி சிந்தனையை தூண்டும் தெய்வீக தருணங்களை மனதில் மலரச் செய்ய வரும் நிகழ்ச்சி இது.
2: அருள்மணி மாலை

இறைவனின் அருளை பெற இசையாக மனதை புனிதமாக்கும் பக்தி பாடல்கள் இதோ ஆரம்பமாகிறது. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பக்தி என்பது கோவிலில் மட்டுமல்ல, நல்ல மனதிலும் வாழ்கிறது. விநாயகர் அருள் இருந்தால் ஆரம்பம் எல்லாம் வெற்றியாகும் என விநாயகரின் புகழை போற்றி பாடுகிறார் சித்ரா. பாடலுக்கு இசை ஸ்ரீகாந்த், கற்பனை காதல்மதி.

நேரம் காலை 6:08. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. முத்துக்குமரனே, முத்தமிழ் வேலவனே, சித்தனாய் வந்தருளும் சத்திய சீலனே, வேடர்குலம் உய்ய வந்திட்ட நாதனே, வள்ளிக்கரம் பிடித்த தனிகாச்சலனே என முத்துக்குமரனை செந்தில் வடிவேலனை வணங்கி வரும் பாடல். பாடலுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன், குரல் சூலமங்கலம் சகோதரிகள், கற்பனை உளுந்தூர்பேட்டை சண்முகம்.

பக்தி பாடல்களை உங்கள் இல்லங்களுக்கே கொண்டு வரும் அருளின் இசை பயணத்தை கேட்டுட்ருக்கீங்க. அருள்மணி மாலை நிகழ்ச்சிகள் நேரம் காலை 6:12. ஈசனின் அடியவர்களாகிய நாம் யாருக்கும் அடிமையில்லை, யமனுக்கும் அஞ்ச தேவையில்லை. சிவபெருமானின் திருவடிகளை சரணடைந்தவர்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும் என சிவபெருமானை போற்றி பாடுகிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம். பாடலுக்கு இசை வீரமணி கண்ணன், கற்பனை வாரஸ்ரீ.

பக்தி பரவசமூட்டும் பாடல்களை கேட்டுட்ருக்கீங்க. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 6:20. அன்னையாக அருள் தரும் சமயபுர அம்மனே, அம்மா என்று அழைக்கும் நொடியிலே அருள்மழை பொழியும் ஆதிபராசக்தியே, சமயபுரம் தங்கியிருக்கும் சகல நலன்களும் தரும் அம்மனை போற்றி பாடுகிறார் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம். பாடலுக்கு இசை உபேந்திரகுமார், கற்பனை பூவை செங்குட்டுவன்.

நேரம் காலை 6:26. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. தன் நிலை மாறும்போது குணம் மாறுபவர்களே இங்கு அதிகம். நமது எதிர்காலத்தின் பாதையிலும் மகிழ்ச்சியின் பாதையிலும் தடையாக இருப்பது பயம். பயத்தை கைவிட்டவன் வாழ்க்கை அவன் வசமாகும் என்ற சிந்தனை வரிகளை தாங்கி வரும் சிவன் பாடல். பாடலை பாடுகிறார் கே.ஜே. யேசுதாஸ். பாடலுக்கு இசை ராதாகிருஷ்ணன். கற்பனை செம்பனார் கோயில் சண்முகம்.

நேரம் காலை 6:30. அருள்மணி மாலை நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து இசைக்க இருக்கும் பாடல் கவிஞர் மதிதாசன் கற்பனை வரிக்கு நாகூர் ஈ.எம். ஹனிஃபா பாடிய பாடல் இது.

நேரம் காலை 6:35. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் மாசிலா இயேசுவின் புகழை பாடும் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்.

காலை நேர தென்றல் இதமாக பரவி வர பறவைகளின் ரீங்காரம் ரம்யமாக்கும் காலை பொழுதில் மனதை அமைதிப்படுத்தும் பக்தி இசையை கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலையில் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நேரம் காலை 6:39. அண்டம் முழுதும் படைத்தாள்பவளே, கண்டம் கருத்தவனின் உயிர் துணையே, சிங்கமதை வாகனமாய் பெற்ற ஸ்ரீ துர்க்கையே, வந்தனை செய்தோம் மங்கள வாரமதிலே என அம்மனை போற்றி பாடுகிறார் பிரபாகர். பாடலுக்கு இசை டி கே ராமமூர்த்தி.

0: இதுவரை நீங்க கேட்ட இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. உங்கள் உள்ளங்களை மகிழ்வித்த இறைவனின் இசைப்பயண பாடல்களை மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6-2 அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். நேரம் காலை 6:44:50. இன்னும் சில நொடிகளில் ஆரம்பமாகும் மாநில செய்தி அறிக்கை.
1: வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பத்ம பூஷன் விருது 13 பத்மஸ்ரீ விருது 113 என மொத்தம் 131 வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. டாக்டர் கலிங்கப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு பத்ம விபூஷன் விருதும், டாக்டர் எச் வி ஹண்டே, திரு கே விஜயகுமார், திருமதி சிவசங்கரி, டாக்டர் ஸ்ரீதர், திரு என் சுவாமிநாதன், திரு ஆர் கிருஷ்ணன் கிட்னா ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இரு நாடுகளும் பயங்கரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலகளவிலான பொருளாதார சிக்கல்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் அக்கறையுடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினாா்.

0: காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிகளை இணைப்பது குறித்தும் இதற்கான வழித்தடங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை இந்த நதிகளுடன் இணைப்பதன் மூலம் இப்பகுதியில் உள்ள ஏரிகளில் தண்ணீரை சேமிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் மக்கள் தங்களது குறைகளை எளிதில் தெரிவிக்க ஏதுவாக நம்ம திருச்செங்கோடு நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் ஆதரவுடன் தவிகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளதாகவும் இதனை ரீல்ஸ் ஆட்சி என விமர்சனம் செய்வது முறையல்ல என்றும் கூறினார். மின்வெட்டு பாதிப்புகளை உடனுக்குடன் சீரமைக்கும் வகையில் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இம்மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு காந்திராஜ் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மாவட்டம் அருக்காடத்தை அடுத்த வண்டிப்பாளையம் பகுதியில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். குழந்தைகள் என்று கருதாமல் இதுபோன்ற கொடுஞ்செயல்களில் ஈடுபடுபவர்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாதவாறு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் ராசிபுரம் வள்ளலார் கோவில் பகுதியைச் சேர்ந்த சித்ராதேவி, அவரது மகள் தர்ஷினி ஆகியோர் இராப்பட்டணம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் தமது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கனமழை காரணமாக அங்கிருந்த சுவர் திடீரென இடிந்து அவர்கள் மீது விழுந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே சித்ராதேவி என்ற பெண்மணி உயிரிழந்தார். அவரது மகள் தர்ஷினி படுகாயமடைந்தார். இதுகுறித்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெப்பம் 100 டிகிரி எட்டிய நிலையில் 1 மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சூறை காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக அப்பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த சூறை காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. திருப்பத்தூர், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கொடையாஞ்சி, நியூ டவுன், பெருமாள்பேட்டை, ஜனதாபுரம், கிரிசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மழையின் காரணமாக முன்னதாகவே மின் நிறுத்தம் செய்யப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
0: இருவரி செய்திகள். பிலிப்பைன்ஸ் தலைநகர்

0: மணிலா அருகே கட்டுமானத்தில் இருந்து அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 24 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸால் பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை 900 கடந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். இம்மாதம் 28 தேதி நடைபெறுவதாக இருந்த பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 83 நகரங்களில் 2000 மேற்பட்ட மையங்களில் நேற்று நடைபெற்ற மத்திய பணியாளர் தேர்வாணைய முதன்மை தேர்வில் 549,000 பேர் தேர்வு எழுதினர். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடற்தகுதியை வலியுறுத்தி 1000 மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் இம்மாதம் 27 தேதி நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 205 எடுத்தது. 206 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 9 விக்கெட் இழப்பிற்கு 175 எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 5 விக்கெட் இழப்பிற்கு 203 எடுத்தது. 204 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: 6:55 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை தொடர்ந்து கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 மீண்டும் ஆரம்பமாகும் வணக்கம் தமிழ்நாடு, 8:00 செய்தி சுருக்கம், 8:02 நேர்களின் கடித வழி விருப்ப பாடல்களை வழங்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இடம்பெறும், 9:00 செய்தி சுருக்கம், 9:02 நேயர்கள் பங்கேற்று தொலைபேசி வாயிலாக கலக்கும் சிறப்பான நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம், 10:00 செய்தி சுருக்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி, இதுவும் தொலைபேசி வாயிலாக நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கலாம், 11:00 செய்தி சுருக்கம், 11:02 காலங்கள் கடந்தும் இதயத்தில் நிலைத்து நின்ற காவிய கானங்கள் இடம்பெறும் என்றும் இனியவை நிகழ்ச்சி, 12:00 ரெட்ரோ நேரம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மீண்டும் ரெட்ரோ நேரம் ஆரம்பமாகும், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி சிறப்பு வழி நிகழ்ச்சி, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று தேசிய வேளாண் பொருட்கள் மின் சந்தை பற்றிய தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 3:00 வர்ணஜாலம், 4:00 செய்தி சுருக்கம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தொலைபேசி வாயிலாக நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி, 5:00 செய்தி சுருக்கம், 5:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 5:10 பூந்தென்றல் நேயர்கள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது, 6:00 பக்தி மாலை,

0: 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7:00 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:00 செய்தியறிக்கை, 8:05 நீ கூறினால் தொலைபேசி வாயிலாக வரும் சிறப்பு நிகழ்ச்சி, 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவே. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 11:00 மனசு மயங்கும். இதுவரை நேயர்கள் கேட்டது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.
1: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை
2: அண்ணா ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8:00 நம்ம விவித் பாரதி தமிழ் FM-ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
2: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
3: ஆமா, காலம் காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
2: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
3: இத கேளு.
4: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
3: அது சரி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசையின் இனிமையோடு பயணிக்கும் நேயர்களுக்கு வணக்கம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் நாம கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

விழுந்த இடத்திற்கேற்ப தன்னை மாற்றி எதிர்கொண்டு விருட்சமாக வளரும் விதைகளிடமிருந்து கற்றுக்கொள்வோம் வாழ்க்கை பாடங்களை. நாம் இருக்கும் இடத்தில் நினைத்ததை செய்ய முடியவில்லையே என வருந்தும் சகோதரர்களே, நீங்கள் இருக்கும் இடத்தை மாற்ற முயற்சிப்பதை விட இருக்கும் இடத்தில் நாம் நினைத்தவை நிறைவேற மாற்றாக நம்மை எப்படி அதற்கேற்றாற்போல் மாற்றி அமைக்க வேண்டும் என சிந்தியுங்கள். வெற்றி நம் வசமாகுன்ற பாசிட்டிவ் வரிகளை சொல்லி நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நிறைய சூப்பரான பாடல்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டேயோட ஸ்பெஷல் ஃபேஸ்புக் குவஸ்டினும் தான். ஸ்டே டியூன். வணக்கம். தமிழ்நாடு ஷோ வித் மீ ஆர்ஜே ஷாலினி.

0: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய நாளின் சிறப்பாக ராஜ் பிஹாரி போஸ் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை பற்றிய தகவல்கள் கேட்கலாம்.
1: இந்திய புரட்சியாளரும் சுதந்திர போராட்ட வீரருமான ராஜ் பிஹாரி போஸின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் மே 25 அன்று அனுசரிக்கப்படுகிறது.

1986 மேற்கு வங்கத்தின் பர்தமான் மாவட்டத்தில் பிறந்த இவர் கதர் புரட்சியின் முக்கிய சிற்பிகளில் ஒருவராகவும் இந்திய சுதந்திர லீகை நிறுவியராகவும் திகழ்ந்தார். ராஜ் பிகாரி போஸின் வாழ்க்கை பிரிட்டிஷ் ஆட்சியை வீழ்த்துவதற்கான துணிச்சலான செயல்களாலும் சர்வதேச முயற்சிகளாலும் வரையறுக்கப்பட்டது. வைஸ்ராய் படுகொலை முயற்சி. 1912 டெல்லியின் சாந்தினி சவுக்கில் வைஸ்ராய் லார்ட் ஹார்டிங்கை குறிவைத்து நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு சதி திட்டத்தை இவர் திட்டமிட்டார். ஜப்பானுக்கு தப்பி செல்லுதல். 1915 கதர் சதித்திட்டம் தோல்வியடைந்த பிறகு அவர் பிரிட்டிஷ் உளவுத்துறையிடம் இருந்து தப்பித்து ஜப்பானுக்கு ஓடி அங்கு குடியுரிமை பெற்றார். இந்திய தேசிய இராணுவத்தின் உருவாக்கம். 1942 போஸ் டோக்கியோவில் இந்திய சுதந்திர லீக் IIL மற்றும் இந்திய தேசிய இராணுவம் INA ஆகியவற்றை உருவாக்கினார். பொறுப்பு மாற்றம். கவர்ச்சிகரமான இராணுவ தலைமையின் தேவையை உணர்ந்து அவர் 1942 இந்திய தேசிய இராணுவத்தின் தலைவர் பதவியை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைத்தார்.

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாட்டே அக்காலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். சுதந்திர போராட்ட வீரரும் பழங்குடியின மக்களின் அடையாளமாக திகழும் பகவான் பிர்சா முண்டாவை நினைவு கூர்ந்த அவர், பழங்குடியின மக்கள் வசிக்கும் வனம் மற்றும் நிலப்பகுதிகளில் எவரும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பட்ஜெட்டில் 150,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை திரு அமித்ஷா சுட்டிக்காட்டினார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உரிய மாண்புடன் பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். திருப்பதி திருமலைக்கு செல்லும் நடைபாதையில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இதனிடையே கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்குமாறு அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் பேச்சு நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது

0: தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனிடம் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாரத் ஸ்டேட் வங்கி, பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் வங்கி, கனரா வங்கி ஆகிய நான்கு பொதுத்துறை வங்கிகளின் பண பரிவர்த்தனைக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும், தேர்வுக்கு இந்திய சேவைகளை சிபிஎஸ்இ தளத்துடன் ஒருங்கிணைப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பிஜேபியின் செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் அரசு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக கூறினார். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அக்கட்சி தவறிவிட்டதாக திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் அஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 1,75,000 யாத்ரிகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். கர்நாடக மாநிலம் உத்தர கர்நாடகா மாவட்டத்தில் டாட்டே அகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். அப்பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையை அடுத்து ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருந்த நிலையில் கிளிஞ்சல் சேகரிப்பதற்காக ஆற்றில் இறங்கிய போது இந்த துயர சம்பவம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும், காணாமல் போன 3 பேரை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் கடும் வெப்பம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இப்பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக மக்கள் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உடலில் நீர்ச்சத்தை தொடர்ந்து பராமரிக்குமாறும், குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை மேற்கொள்ள சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 7 தினங்களுக்கு கடும் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆந்திரப்பிரதேசம், இமயமலையையொட்டிய பகுதிகள், சிக்கிம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வேண்டோலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்.

அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு ஐரோப்பிய யூனியன் முழு ஆதரவு அளிக்கும் என்று திருமதி உர்சுலா வோண்டோர்லைன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கார்ல்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டட்டே ஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

செய்தியறிக்கை தொடர்ந்து மீண்டும் ஆரம்பமாகிறது. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேரம் காலை 7:25. நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய அடுத்த பாடல் அருமையான பாடல், நான் அவனில்லை திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனி இசையமைத்த பாடல். பாடலுக்கு கற்பனை பா விஜய்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சியில். தொடரவிருக்கும் அடுத்த பாடல் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திற்கான பாடல். ஸ்ரீகாந்த் தேவா இசையில், யுகபாரதி கற்பனை வரிகளுக்கு உதித் நாராயணன், ஷாலினி சிங் பாடிய பாடல் இது.

போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கேள்விக்கு விடை தெரிஞ்சால் நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலை முகநூல் பக்கத்தில் உங்களது பதிலை போஸ்ட் பண்ணுங்கள். உங்களது பதிலை கேட்குறதுக்கு முன்னாடி அந்த அருமையான பாடலை கேட்டுடலாமா?

நேரம் காலை 7:37 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சிகளில் தொடக்கும் பாடல், அடுத்த பாடல் உன்னை தேடி திரைப்படத்திற்கான பாடல் இசைக்க காத்துட்டு இருக்கு. ஹரிஹரன் மற்றும் சுஜாதா அவங்களுடைய வாய்ஸ்ல தேவா இசையமைத்த பாடல் இது. பாடல் இசைப்பதற்கு முன்னாடி ஃபேஸ்புக் க்வெஸ்சனில் ஒரு க்வெஸ்சன் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து NASM NSDC அப்படின்ற ஒரு ரெண்டு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். அதோடைய விரிவாக்கம் மற்றும் அர்த்தம் என்ன அப்படின்றத வந்து ஃபேஸ்புக்

நிகழ்ச்சிகள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

புஷ்பவனம் குப்புசாமி, கல்பனா அவங்களுடைய வாய்ஸில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்த பாடல் மாயாவி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 7:45.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரல் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

நேரம் காலை 7:46 கேட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. நேரம் காலை 7:46 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சி. இந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஒன்று ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். என்ஏஎஸ்எம் மற்றும் என்எஸ்டிசி அதனுடைய விரிவாக்கம் மற்றும் அர்த்தம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்னும் நிறைய பேர் நிறைய யோசிச்சுட்ருக்கீங்க போல, இப்படின்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோன்னு நிறைய யோசிச்சுட்ருக்கீங்க போல். ஏன்னா ஒரு கமெண்ட்ஸும் இன்ன வரைக்கும் வரலையே. சரி, உங்களுக்காக காத்துட்ருக்கோம். இன்னும் ஒரு பாடலை விட கேட்டலாம். என்ஏஎஸ்எம் மற்றும் என்எஸ்டிசி இதனுடைய விரிவாக்கம் என்ன, அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்ற உங்களுடைய பதிலை எங்களுடைய முகநூல் பக்கத்தில் போஸ்ட் பண்ணுங்கள். சரி, உங்களுடைய பதிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் கேட்டலாமா? பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திற்கான ஒரு சூப்பரான பாடல், உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடின பாடல், பரணி அவங்களுடைய இசையில் பா விஜய் கற்பனை வரிகளில் பாடல். இதோ உங்களுக்காக.

0: நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நேரம் காலை 7:53 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. பாடலுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் க்வெஸ்டின் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, என்ஏஎஸ்எம் மற்றும் என்எஸ்டிசி விரிவாக்கம் மற்றும் அர்த்தம் வந்து நிறைய பேர் வந்து

போஸ்ட் பண்ணிட்டீங்க. மகிழ்ச்சி, யார் யார் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, மயிலை பட்டாபி, அள்ளி நகர மகாதேவன், பிரபாகரன், பிரமிளா, தமிழ்ச்செல்வன், பிரபு வீரா, அன்புராணி, அருண், அப்புறம் அருணாச்சலம், ராமகிருஷ்ணன், கொலுமங்கண்டன், ஹரிஹரன், ஆரணி பாப்பம்பட்டி, ஆண்டாள் தேவமணி, திருமலைசை, அஸ்வினி நாகராஜ், மயிலை பட்டாபி, பொன்னியம்மன் மேடு, வன்னே கணேசன், இவங்கள்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் சரியான விடையை போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. போஸ்ட் பண்ண அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். என்ஏஎஸ்எம் மற்றும் என்எஸ்டிசி மற்றவர்களுக்காக உங்களுடைய பதிலை வந்து நான் சொல்லியிருக்கேன். என்ஏஎஸ்எம் அப்படின்னா நேஷ்னல் அகாடமி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசன், தமிழில் தேசிய விளையாட்டு மருத்துவ கல்வி நிறுவனம். அதாவது உடற்பயிற்சி பயிற்சியாளர் மற்றும் உடல் ஆரோக்கிய பயிற்சி கற்றுத்தரும் சர்வதேச சான்றிதழ் அமைப்பு இது. அதே போல என்எஸ்டிசி அப்படின்னா நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழில் தேசிய திறன் மேம்பாட்டு கழகம்னு சொல்லுவாங்க. வேலைக்கு தேவையான திறன்களை கற்றுத்தரும் இந்திய அரசு அங்கீகரித்த திறன் மேம்பாட்டு நிறுவனம் இது. பதிலை தெரிஞ்ச சந்தோஷத்தோடு அடுத்து வணக்கம் நிறைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடல் கேட்டலாமா? கண்ணுபட போகுதையா திரைப்படத்திற்கான பாடல். பாடலை பாடியிருக்கிறாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், கலைக்குமார் கற்பனை வரிகளில். பாடல் இது.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: இதுவரை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் கேட்கலாம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை நாளை காலை 7 மணிக்கு. தற்காலிகமாக விடைபெற்று மீண்டும் 10:02 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி வர காத்துட்ருக்கு, வழங்க தயாராக காத்துட்ருக்காங்க ஹேமா. நேரம் காலை 7:59 இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்டலாம். அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். CBSE பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இழிநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவிடும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கூடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. கர்நாடக மாநிலத்தில் டட்டேஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமை.

வணக்கம் நேர்களே, நேரம் 8:03. கடிதங்கள் வாயிலாக நேர்களாகி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் தான் ஒலிக்க போகிறது இந்த ஒரு நிகழ்ச்சியில். உங்கள் பெயர்களோடும் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களை நம்ம எல்லோருமே கேட்டு ரசிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரம் இது. அந்த வகையில் முதல்ல நம்ம கேட்கலாம், இளையான்குடி இக்பால், சித்தி கத்திஜா, அப்துல் மஜீத், ரீபா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தர் அங்கிருந்த பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கொர்க்காத்தூர் பாரிவள்ளல், மாலதி, இவங்கெல்லாம் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். இவங்க எந்த படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தலைவன் தலைவி என்ற படத்திலேருந்து கேட்டிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இசைமித்து சுபஹாஷினியோட பாடியிருக்காங்க, சுபலாஷினியோட பாடியிருக்காங்க இந்த பாடலை. விவேக் என்ன பாடல் கேட்டு ரசிக்கலாம் இந்த பாடலை.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நேரம் 8:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இதுல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் வில்லிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி வெற்றிச்செல்வி, இந்துமதி கலையரசி தமிழரசி விஷால் சோபனா கார்த்திக் அஸ்வினி பாலாஜி ஆகாஷ் ஆஷிகா கனிமொழி மலர்விழி தாமரை சாதனா ஸ்ரீமதி தாருண்யா தேவதர்ஷினி திவ்யதர்ஷினி அவந்திகா அக்ஷயா சைத்தன்யா செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரஜினா புதுப்பாக்கம் சடகோப்பன் ரங்கநாதன் பட்டினப்பாக்கம் பரந்தாமன் வளர்மதி குளப்பாக்கம் கணேசன் மனோகரன் வேணு கோபால் ஆறுமுகம் இவங்கெல்லாமும் விரும்பி கேட்டிருக்காங்க இந்த பாடலை. இவங்க எல்லாரும் எந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க? குற்றம் 23 என்ற படத்திலிருந்து ஒழிக்கக்கூடிய பாடல் தான் விரும்பி கேட்டிருக்காங்க. விஜய் பிரகாஷ் ஸ்வேதா மோகன் பாடிக்கக்கூடிய பாடல் விவேகா எழுதினது. பாடலுக்கு இசை விஷால் சந்திரசேகர்.

நேரமிட்டுமணி 15:50. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பட்டாளம் அப்துல் ஜலீல், காரைக்கால் நச்சுப்பிள்ளை, கூடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மேலப்பேடு தயாளன், மந்தவெளி விநாயகம், பரமக்குடி அலங்கராஜ், ஸ்ரீராம், இளையான்குடி குமாரப்பா, புனைமனுடைய வண்ணை கணேசன், கஸ்தூரி சுகன்யா, விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, திருவாரூர் லதா, கிருஷ்ணன், பாவனா, சோழிங்கநல்லூர் சுமதி, தருண்குமார், சென்னை லக்ஷ்மி, நரசிம்மராஜா, உமிகா ஸ்ரீ, திவ்யா ஸ்ரீ. இவங்களாம் விரும்பி கேட்டிருக்க பாடல் தான். திவ்யா ஸ்ரீயும் உடன் விரும்பி கேட்டிருக்காங்க இந்த பாடலை. மாஸ்க் அப்படின்ற படத்துலேருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடலை பாடியிருக்காங்க ஆண்டனி ராஜன், சுபலாஷினி, கருமாத்தூர் மணிமாறன் எழுந்த பாட்டுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார், ஆண்டனி தாசன், சுபலாஷினி பாடியிருக்க பாட்டை நம்ம கேட்டு ரசிக்கலாம்.

0: உங்கள் விதிட் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பாக கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் விடுதலை என்ற படத்தையும் தான் நம்ம கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடலை இளையராஜா எழுதி இசையமைத்து அனன்யா பட்டாவோட பாடியிருக்காங்க. இந்த பாடல் தான் எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அயப்பாக்கம் அபர்ணா நகர் மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையப்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகர்லேருந்து முருகேசன், தேவி, ஆறுமுகம் சுதா, தூத்துக்குடி அங்கிருந்து பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், அம்பத்தூர் MD ரவிச்சந்திரன். இந்த பாடலை நம்ம எல்லோரும் அவங்களோட சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். ஸ்டேட் பேங்க் காலனி, ஷஃபி ரஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷமு அலி, தவசூன் பி, காதர் பாஷா, ரேஷ்மா நஸ்ரீன், ஷமீம் பிரதர்ஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஹயாத் ரிஸ்வான், ஷமீம் பானு, டிநகர் விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம், அசோக் கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, தூத்துக்குடி மாவட்டம் அங்கிருந்து குலசை, நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ் நிஷா இவங்களுடைய விருப்பத்திற்காக. நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ் என்ற படத்திலிருந்தால் ஒழிக்கிறதுக்காக தயாராக இருந்துட்டுருக்கு. இந்த பாடலை தி சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்காங்க. விவேக் என்ன பாட்டுக்கு இசை சந்தோஷ் நாராயணன்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
4: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், தப்புதான்.
3: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
4: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
3: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
0: நேர்களோட இதயத்தில் இடம்பிடித்த பாடல்கள் இன்று நம்ம கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் உங்களின் நிகழ்ச்சியில். அந்த வகையில அடுத்த பாடல் எங்களுடைய விருப்பம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க? ஆவடி, திருவிழிஞ்சம்பாக்கம், சுப்புலட்சுமி, விஜயராஜ், தனராஜ், தனம், அழகு சுந்தரி, ராகவன், ஆவடி அங்கிருந்த இசை அன்பன், இசையரசி லக்ஷ்மி, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக் நாராயணன், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, கலைமணி, கணேசன், டி ராஜேந்தர், லக்ஷ்மி, மயிலாப்பூர் அங்கிருந்து காமாட்சி, அஸ்வதி, அசோக், மஞ்சள் நீர் காயல், சிங்காரவேல், சுரேஷ், முருகன், திசையின் விலை, கரசல், சந்திரபோஸ், சுஜன், மமதாபுரம், மீனா, மணிவாக்கம், ராமஜெயம், இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. எந்த பாட்டை சொல்லியிருக்காங்க? நானும் ரவுடி தான் அப்படின்ற படத்திலேருந்து வரக்கூடிய பாடல் தான் சொல்லியிருக்காங்க. அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடியிருக்கக்கூடிய பாடல், பாடலை எழுதியிருக்காங்க விக்னேஷ் சிவன்.

0: நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ் போரூர் சங்கர் சுசீலா மேல்பாக்கம் சந்திரேஷ் ரோஜா சேலம் கலங்காணி ராதாகிருஷ்ணன் சங்கீதா திருமழிசை நாகராஜ் அஸ்வினி தேசூர் குமரன் ஆங்கரை பைரவி மதுரை வாயில் அன்பு ஸ்ரீனிவாஸ் ஜெயலட்சுமி வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன் குமாரி சரவணன் சுரேஷ் மீனா நிர்மலா காவேரி அறிவழகன் விஸ்வா மகிழன் மேற்கு நடுவக்கரை மாரிமுத்து லக்ஷ்மி இவங்களாம் விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய பாடல் தான் கேட்க போகிறோம். ரெட்ரோ என்ற படத்துல இருந்தால் பாடல் ஒலிக்கிறதுக்காக இருக்குது. இந்த பாடலை யாரெல்லாம் பாடியிருக்காங்க? சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து பாடியிருக்கக்கூடிய பாடல், பாடலை எழுதியிருக்காங்க விவேக் குழுவினரோடு பாடியிருக்கக்கூடிய பாடல் இது.
1: காட்டுமல்லி அம்மா கனகமல்லி

0: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு?

கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள்லாம் காற்றலையில் இசை உலா வந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாருமே கேட்டு ரசித்து அவங்களோட விருப்பத்தையும் நாமளுமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் இருப்ப நிகழ்ச்சியில தான் இது எல்லாமே நம்மளுக்காக நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி நமக்காக வழங்கி கொண்டிருப்பது விவத் பாதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 8:41:15. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற படத்தில் இருந்தால் ஒழிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடலை ஹேஷம் அப்துல் வாஹப் இசையமைத்து பாடியிருக்காங்க. இந்த பாடல் எழுதியிருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகேந்து மௌலி அப்படின்றவர் எழுதியிருக்காங்க. இந்த பாடல் எங்களுடைய விருப்பம், அதான் நீங்கள் கேட்க போறீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. உடன்கூடி நூருதீன், இஸ்மத், இஃப்ரா, இஃப்ரான், இஜாஷ், அனுஷிபா, திருமழிசை, கஸ்தூரி, அருணாசேகர், ஜெகநாதபுரம், சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம், ஹேமாவதி, யுவராஜ், காமராஜ் தெரு, தீபா, பிரகாஷ், மணரூர்பேட்டை, சுரூபராணி, ராஜசேகர், திருமழிசை, மஞ்சுளா, ஆனந்த், மதுரை, மணிவாக்கம், ஷோ, சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய், மீனாட்சி, இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. நம்மளும் கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல், ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா என்ற படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்க போறோம். இந்த பாடலையும் விரும்பி கேட்டிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம், சின்னராஜி, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித், யுகதீரன், அப்புறம் வந்து வேட்டப்பட்டு அங்கிருந்து சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி குண்டா, அங்கிருந்து சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜித், அனிதா, ராஜேஷ் இவங்களாம் விரும்பி கேட்டிருக்காங்க. ஜோலார்பேட்டை அங்கிருந்து சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷா, நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி குணசேகரன், அதுக்கப்புறமா வந்து பாலக்காடு அங்கிருந்து அன்பு, கர்நாடக மாநிலம் அங்கிருந்து பார்த்தீங்கன்னாக்கா சுரேந்தர், இந்திரா இவங்களாம் விரும்பி கேட்டிருக்காங்க இந்த பாடலை. இந்த பாடலை ஹரிச்சரண், வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியிருக்காங்க. யுகபாரதி எழுதின பாட்டுக்கு இசை டி இம்மான்.

0: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய போஸ்ட்டுக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிறோம், நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை ஷோ சண்முக சுந்தரம், புனிமேடு வண்ணை கணேசன், பாபு முள்ளக்காடு, திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், அடையாளம் பட்டம் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, முனிராஜ், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், சாந்தி ரமேஷ், பழனி கவிதா, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், நாகராஜ் ஆறுமுகம், செல்வராஜ், என்கேஎல், கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம், அதுக்கப்புறம் உடையார் தோட்டம், ஜமுனா ஏகாந்தம், விச்சூர் ராஜ், ராஜ்குமார், மணிகண்டன், பாலு கிருட்டினன், அதுக்கப்புறம் முகமது மியான், இவங்கெல்லாம் இணைந்திருக்காங்க. கருப்பணன் ரகசாமி இவங்களாமும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். நல்ல பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். நேர்களோட விருப்ப பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இதயத்தோடு இணைந்த ஒரு பாடல்களை கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களையும் புகழ்ந்திருக்காங்க. நம்ம எல்லோரும் கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலி 102.3. இப்போ உங்கள் விருப்பத்தோடைய அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சைக்கோ என்ற படத்துலேருந்து தான் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த படத்துடைய பாடல் சித் ஸ்ரீராம் பாடியிருக்காங்க. கபிலன் எழுந்த பாட்டுக்கு இசை இளையராஜா. யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா, காற்றாம்பாக்கம் தேவராஜ் வரதராஜ், அமரமேடு பழனிவேல் ஜீவரத்னம், சேத்துப்பட்டு மூர்த்தி மோகன சுந்தர வடிவேல், மலையப்பட்டு ஆனந்தன் விஜயா, படப்பை அங்கேருந்து பராங்குசன் நெடுமாறன், புஷ்பகிரி கோவிந்தராஜ் சிகாமணி, வஞ்சுவாஞ்சேரி அங்கேருந்து தாளமூர்த்தி சாந்தி செல்லப்பன், சேரப்பனஞ்சேரி அங்கேருந்து மோகன், இந்திரா செஞ்சியம்மாள், இவங்களாம் விரும்பி கேட்டுக்கக்கூடிய பாடல் சைக்கோ படத்துலேருந்து வருது. நம்மளும் கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 8:55.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

நேயர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக எழுதி கேட்ட அவங்களுடைய விருப்ப பாடல்கள் நம்ம எல்லாருமே கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கும். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி வந்து நிறைவை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக ஒழிக்கக்கூடிய பாடல் எந்த படத்துலேருந்து ஒழிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விருமன் என்ற படத்துலேருந்து தான் பாடல் நம்ம கேட்க போகிறோம். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து அதித்தி சங்கரோட பாடியிருக்கக்கூடிய பாடல். பாடலை எழுதியிருக்காங்க ராஜு முருகன். இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்கள் வாகியூர் ராமசுவாமி, திட்டக்குடி செல்வராஜ், சிறுங்காட்டூர் ராஜேந்திரன், கொடுங்கால் கமால் பாஷா, நிஷா பேகம், திருக்கோவிலூர் சிமாட்டி ராஜா, ஆண்டிப்பட்டி அங்கேருந்து செந்தில் குமரன், இவங்கெல்லாம் விரும்பி கேட்டுக்கக்கூடிய பாடல் தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு ரசிக்கலாம் இவங்களோட சேர்ந்து.

0: விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
2: கடிதம் வழி நேர்களை விரும்பி கேட்ட பாடல்களை நம்ம கேட்டு ரசித்தோம் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில. நேரம் 8:59, 40 நொடி. இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்தி சுருக்கத்தை கேட்கலாம் நேர்களே. 9:02 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இணையலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வோண்டேர்லைன் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாடா ஹகேலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: நேரம் 9:03. ஐந்த நொடி கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில நம்ம ரொம்ப மகிழ்ச்சியோட இணைந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி முழுக்க வந்து சின்ன சின்ன கேள்விகள், அதுக்கான பதில்கள் அப்படிதானே போகும் நினைக்க நம்ம தான் கேட்டு ரசிக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கேள்விகள் எல்லாமே வந்து திரைப்படம் அதை சார்ந்த கேள்விகளாக தான் இருக்க போது, ரொம்ப மகிழ்ச்சியோட நம்ம கேட்டு ரசிக்கலாம் பாடல்களையும் கூட. எல்லாமே இருக்குது நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சியில். இப்போ முதல்ல தொடக்கமாக ஒரு பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கேள்விகளுக்கு போகலாம். விக்ரம் என்ற படத்துலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிருக்கக்கூடிய பாடல், வைரமுத்து எழுதியது. பாடலுக்கு இசை இளையராஜா. ரசித்துட்டு விட்டு அதுக்கப்புறமா கேள்விக்கு போயிட்டு அதுக்கான

0: பக்கத்திலையும் தெரிஞ்சுக்கலாம்.
1: கண்ணே தொட்டுக்கவா கட்டிக்கவா? கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா?
2: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே. அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது.
2: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது.
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

நேர்கள்லாம் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னா தொலைபேசி எண்கள் என்ன அப்படின்றத ஒரு தடவை சொல்லிடலாம். 295-205-853 இந்த ஒரு எண்ணுக்கு நீங்கள் அழைத்து நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லலாம். இல்லை அப்படின்னா 2838-9871 இந்த இரண்டு எண்களில் எதில் வேணாலும் நீங்கள் அழைத்து எங்களுக்கு பதில் சொல்லலாம்.

0: நம்ம நிகழ்ச்சியுடைய கேள்வி என்ன? நான் அடிமை இல்லை அப்படின்னு ஒரு படம் நம்ம கேட்டுப்பட்டுவோம். நல்ல நல்ல பாடல்கள் இருக்குது. ரஜினி அப்புறமா வந்து ஸ்ரீதேவி இவங்களாம் நடித்த படம் இது. நமக்கு ரொம்ப பிடிச்ச படமும் கூட இருக்கும். இந்த படத்துலேயே இசையமைப்பாளர் யார் அப்படின்றத நம்ம கேள்வி வச்சுருக்கோம். முதல் நேர் வராங்க, சொல்கிறாங்களா கேட்கலாம். கலா பேசுறீங்க, ஓகே சொல்லுங்க. கேட்டீங்களா நான் சொன்ன கேள்வியை? நன்றி. விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம்மா.
0: உங்க பெயர் சொல்லுங்க சார்.
1: நான் திருப்பாச்சிலிருந்து எட்டயபுரம் சேர்றது. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் சார். நீங்க
1: என்ன சொல்லுங்க, என்ன கேள்வி?
0: நான் அடிமை இல்லை படம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, பாடல்கள்லாம் நல்லா இருக்கும் இல்லையா. படத்துடைய இசையமைப்பாளர் யார்?
1: இளையராஜாங்க.
0: இளையராஜா. ம், எல்லாரும் அப்படியே தான் சொல்றீங்க. சரி, வேற யாரா கரெக்டாக சொல்றாங்களா கேட்கலாம். நன்றி. விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம், நான் திருத்தணிலிருந்து தமிழேந்தி பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க சார்.
2: விஜய் பாஸ்கர்.
0: விஜய் பாஸ்கர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா. சரி, இன்னும் கூட கரெக்டாக சொல்லணும், யார் சொல்றாங்கன்னு கேட்கலாம். விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: அருணாச்சலம், கோரிக்கைப்பேட்டை.
0: சரிங்க சார், நான் கேட்ட கேள்வி வந்து நான் அடிமை இல்லை அந்த படத்தோட இசையமைப்பாளர் சொல்லுங்க சார்.
1: லட்சுமிகாந்த் பியாரிலால்.
0: லட்சுமிகாந்த் பியாரிலால். அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு வரீங்க. சரி, இன்னும் கரெக்டா யார் சொல்றாங்க கேட்கலாம். ஓகேங்களா, நன்றி. விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கங்க.
0: உங்க பெயர் சார்? உங்க பெயர் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார்.
4: விஜய்
0: ஆனந்த். விஜய் ஆனந்த் கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா நீங்க யாரா சொல்லுவீங்க போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார்.
4: நன்றி மேடம்.
0: ஸோ இவருக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். விஜய் ஆனந்த், அதாவது விஜய் அப்படி இவருக்கு வந்துட்டாங்க, பாஸ்கர்னு சொல்லிட்டாங்க. ஸோ விஜய் ஆனந்த் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த படத்துடைய இசையமைப்பாளர். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விசு இருக்காருங்களே, அவருடைய நாடகங்களுக்கெல்லாம் இசையமைத்தவர். அதுவும் இல்லாமல் விசு அவர்கள் இயக்கின ஒரு படம் 1984 வெளிவந்த நாணயம் இல்லாத நாணயம், அந்த படத்தின் மூலமாக வந்து தமிழில் அவர் இசையமைப்பாளராகவும் வந்தார். காவலன் அவன் கோவலன் அந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் கூட அவர் இசையமைத்திருக்காரு. ஊருக்கு உபதேசம், அப்புறம் வந்து ராசாத்தி வரும் நாள், இப்போ நான் அடிமை இல்லை படத்துக்கும் அவர் தான் வந்து இசையமைப்பாளர். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கன்னடா, அங்கே தான் வந்து நிறைய படங்களுக்கு அவர் இசையமைத்திருக்காரு. 180 படங்களுக்கு மேலே இசையமைத்திருக்காரு கன்னடாவில். சரி, இவ்வளோ நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு தான் நம்ம கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல் ஒழிக்கக்கூடிய பாடல் விஜயானந்த் இசையில் நான் அடிமை இல்லை படத்துலேருந்து ஒழிக்கிறது.

நேரம் 9:17, 5 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் கூட காஞ்சிபுரம் அங்கேருந்து ராணி ஆனந்தன், நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், சோமசுந்தர பிரபு, NMB நச்சுப்பிள்ளை அவருமே கூட நிகழ்ச்சியில் இணைந்ததான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிவராமன் நாகராஜன், அவரும் அடையாளம் பெற்ற ராஜேஸ்வரி, எல்லாருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்து சூப்பர் பாடலே அசத்தலாக இருந்தது அப்படின்னு சொல்லியும் வாழ்த்திருக்காங்க. மேலைப்படி தயாளன், அவரும் நிகழ்ச்சியில் இணைந்ததை சொல்லியிருக்காங்க. விஜயானந்த் அப்படின்ற ஒரு பதிலை வந்து அன்புராணி, வீரதுரை இவங்கெல்லாம் வந்து பதிவிட்டிருக்காங்க. திருமழ்ஸ்ரீ அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில் இணைந்ததை சொல்லியிருக்காங்க. மாலிதேவி அருணாச்சலமும் விஜயானந்தன்றது சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆண்டனி ராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் காட்டுதீங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காதலிக்க நேரமில்லை பழைய படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படத்தில் என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தாள் இந்த பாவை அப்படின்னு ஒரு பாடல் நம்ம கேட்டிருப்போம். இந்த பாடலில் இந்த வரி இருக்குது பார்த்தீங்களா, என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தாள் இந்த பாவை. இந்த வரியில் ஒரு நல்ல ஒரு நயம் இருக்குது. அதாவது குறிப்பாக எது அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூவும் நம்ம சொல்லிடலாம். பார்வை பாவை அந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, அதில் ஒரு நயம் இருக்குது. என்ன அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கான பதிலை நீங்கள் சொல்லணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 2952205583, 2838 9871. நிகழ்ச்சியில் வராங்க ஒருத்தவங்க கேட்டுக்கலாம். விவத் பாரதி தமிழக

0: ஹலோ, நான் திருவாரூர் மீரா பேசுறேன்.
1: மீராமா சொல்லுங்கம்மா.
0: பாவைனா கண்ணுக்குள்ள இருக்கே ஒரு பாவை, அதான் சொல்றீங்களா?
1: இல்ல, இந்த பார்வை பாவை இருக்கு பாத்தீங்களா, அந்த வேர்டை வச்சு அந்த
0: நம்ம பாக்குற பார்வை, பாவைனா கண்ணுக்குள்ள இருக்கிற ஒரு குரூப்பு.
1: நீங்க அந்த மாதிரி நம்மளோட உறுப்புக்கு போக வேண்டாம், அந்த அந்த சொல்லையே வச்சு நீங்க பாருங்கன்ற. பார்வை பாவை, இதை பார்த்தது நம்மளுக்கு என்ன தோணுது? வேற யாராவது வந்து சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
2: டியூன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
1: சரி, இதுக்கான பதில நாமளே சொல்லிடலாம். என்ன? ஓகே, ஒருத்தங்க வராங்க, கேட்போம். விவத் பாரதி, தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ, வணக்கம். ஹரி.
1: சொல்லுங்க சார்.
3: எதுகை?
1: ஓ, நீங்கள் வந்து அந்த முடியறது வை வைன்னு முடியுது, அதை மாதிரி சொல்கிறீங்களா நீங்கள்? எதுகை. ம், சரி, ஓகே, அதுவும் கூட ஒரு நயம் தான், ஒத்துக்கிறேன். சரி, இதுவுமே கூட நம்ம ஒரு விதத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தொடர்ந்து நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி,
4: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம், இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: Work from home. ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் வணக்கம். விவத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: பாவைன்னா பின்னணத்தை குறிக்கிறதா?
1: பாவை, பாவை சொல்றீங்களா? ஓகே, பாவை பெண்ணினத்தை குறிக்கிறது. சரி, அதன் மூலமா என்ன நீங்க அதுல நயம் சொல்ல வரீங்க?
3: அதான் பார்வை, இன்னும் பார்வை, இந்த பார்த்தால் மனிதல் பாவை. அதான் பெண்ணினத்துக்கு உள்ள அந்த பார்வையே ஒரு நளினமானது
1: அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்க. சரி, ஒருத்தவங்க வந்து பாவைனா அந்த பெண்ணையும் குறிக்கும், கண்ணில் இருக்கிற அந்த உறுப்பையும் குறிக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொருத்தவங்களும் வந்து அந்த எதுகை மோனை அந்த ரைமிங்காக வருதுன்னு சொன்னாங்க. நீங்க இப்படி ஒரு ஆங்கிள் சொல்றீங்க. சரி, ஓகே, தெரிஞ்சுக்கலாம். நான் என்ன மாதிரி நினைக்கிறேன் அப்படின்றத நான்
3: சொல்றேன்.
1: ஆக்சுவலாக நான் எந்த மாதிரி எடுத்தேன், அது நான்னா நானே சொன்னேன் அப்படின்றதுக்காக சொல்லலை. நம்ம வந்து கேள்விப்படுறதானே, அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, பார்வை அப்படிங்கிற அந்த வார்த்தையில் அந்த சொல்லில் இருக்கக்கூடிய இர் எழுத்து நீக்கி விட்டோன்னா பாவை கிடைக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி யோசித்து எழுதிடுவாங்க போல இருக்குன்ற மாதிரியான ஒரு நயம் இருக்கக்கூடிய பாடல் தான் அது. என்ன பார்வை, எந்தன் பார்வை, இந்த பார்வையில் வரக்கூடிய இர் என்றது நீங்கிவிட்டால், அது வந்து மெலிந்து விட்டால்ன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நீங்கிவிட்டால் அதுக்கப்புறமா கிடைக்கக்கூடியது பாவை தானே, அந்த மாதிரி ஒரு நயத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் அது. அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம் இப்பொழுது.

நம்ம கேட்ட அந்த பாடல் காதலிக்க நேரமில்லை என்ற படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பி சுசீலா குரல்களில் ஒலித்த பாடல், கண்ணதாசன் எழுதியிருந்தது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்டு ரசித்தோம். நேரம் 9:26. என் நிகழ்ச்சியில் கூட ஆண்டனிராஜ் இணைந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க, வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. புஷ்பா அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்து எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. கலீல் அகமது அவருமே கூட புன்னேரி அங்கேருந்து வெரி குட் ஜாப் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பாடல் கேட்டுட்டு வாங்க. பாடல் கேட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் அந்த கேள்வியை நம்ம கேட்க முடியும், ஓகேங்களா? நான் பாடலை நல்லா கேளுங்கள்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: சரி, நம்ம இப்ப பாடல் கேட்டோம். மூன்றாம் பிறை என்ற படத்துல இருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியிருந்த பாடல் தான் நம்ம கேட்டோம். கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல், பாடல் இசை இளையராஜா. இந்த பாடல்ல என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த பாடல் நம்ம கேட்கும்போது தமிழ் இலக்கியத்தில் பெண்ணின் வயதை குறிக்கக்கூடிய பல்வேறு பருவ பெயர்கள் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பெயர் இடம்பெற்றிருக்கும் அந்த பாடல்ல, வரிகள்ல. தமிழ் இலக்கியத்துல பெண்ணின் வயதை வச்சு பெண்ணை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா, பெதும்பை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து மடந்தை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரிக்கக்கூடிய அந்த பெயர்கள்லாம் இருக்கு. அது வந்து ஏழு பெயர்களும் இருக்கு, அதுல ஒரு பெயர் இடம்பெற்றிருக்கு அந்த பாடல் வரியில. தமிழ் இலக்கியத்தில் பெண்ணின் வயதை குறிக்கும் பல்வேறு பருவ பெயர்கள் இருக்கு, அதுல ஒன்று இடம்பெற்றிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இப்ப யார் வராங்க, அவங்க அதை கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்டுக்கலாம். விவத் பாரதி, தமிழக மேம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: மகிழ்ச்சி மேம், எனக்கு க்வெஸ்சன் இன்னும் வரல, சொல்றீங்களா?
1: இப்ப நம்ம ஒரு பாட்டு கேட்டோம், அந்த பாட்டை கேட்டீங்க இல்லையா,
2: கன்னி களிமானி.
1: ஆமா, அந்த பாட்டுல தமிழ் இலக்கியத்துல பெண்களோட வயதை வச்சு அவங்களோட பருவத்தை வந்து நம்ம பிரிக்கிற மாதிரியான பெயர்கள் இருக்கு இல்லையா, அந்த ஏழு பெயர்கள், அதுல ஒரு பெயர் இடம்பெற்றிருக்கு, அது எந்த எந்த ஒரு சொல் அங்க இடம்பெற்றிருக்கு, எந்த பெயர்? பேரிளம் பெண் மாதிரி இருக்கக்கூடிய ஒண்ணு இடம்பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன்.
2: அப்படிதான் எனக்கு தோணுது.
1: உங்களுக்கு அப்படி தோணுது? சரி, யாராவது சொல்றாங்களா கேட்கலாம். நன்றி.
2: கட்டாயம் மேம், நன்றி நன்றி.
1: அதுல ஒண்ணு அவர் சொல்லியிருக்காரு, அதாவது அந்த பருவ பெயர்கள்ல ஒண்ணு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பாட்டுல என்ன பெயர் வந்தது? விவத் பாரதி தமிழ் பண்பலை. விவத் பாரதி தமிழ் ஃபேம்,
3: வணக்கம்.
1: உங்க பெயர்?
3: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
1: சொல்லுங்க.
3: அதுல வந்து மதியின்

0: ஆமா வந்துட்டீங்க, கரெக்டா வந்துட்டீங்க, ஆனா வந்து இப்போ வரல. சரி ஓகே, சரி சொல்றாங்களா கேக்கலாம், ஓகேங்களா? நன்றி. விபூத் பாரதி தமிழ் பண்பலை லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. உங்க பெயர்? சொல்லுங்கம்மா.
1: கன்னிமயில் என்ன அதுவா?
0: கன்னிமயில், கன்னிமயில் வந்து அந்த பருவ பெயர்கள்ல வராது, அது வந்து அவங்களை வர்ணிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சரி, யாராவது சொல்றாங்களா கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நன்றி. விபூத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம், சென்னை வளசரவாக்கம்.
0: சரிங்க சார்.
2: பேதை.
0: பேதை, ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா, பேதை என்றே விதி செய்தது அப்படின்ற மாதிரி அந்த அவங்க வரும் இல்லையா, அவர் வந்து வருந்துற மாதிரி ஒரு

0: வந்து அந்த பருவ பெயர்கள்ல வராது, அது வந்து அவங்களை வர்ணிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சரி, யாராவது சொல்றாங்களா கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நன்றி. விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம். சென்னை உலகம்.
0: சரிங்க சார்.
1: பேதை.
0: பேதை, ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ண அந்த நேயர்லாம் கூட பாத்தீங்கன்னாக்கா பேரிழம்பெண் அதெல்லாம் சொல்லிட்டாங்க, ஆனா கரெக்டா இந்த ஒரு இதை வந்து அவங்க கேட்கல போல இருக்கா, இல்ல அவங்களால எடுத்து சொல்ல முடியல. ஆனா இவர் கரெக்டா சொன்னதுக்கு நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள். அதாவது அந்த நாயகி அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வளர்ந்த வயதுடைய ஒரு பெண் போல தான் இருப்பாங்க. ஆனால் அந்த வளர்ச்சி அந்த அவங்க உடல் இருக்கிற மாதிரி அவங்க மனசு இல்லை இல்லையா. அப்போ பார்க்கும்போது பேதை மாதிரி, பேதை அந்த வயதுக்கு ஒத்த ஒரு குணத்தோடு இருக்கிறாங்களே, அப்படி ஒரு விதி செய் நடந்துடுச்சே அப்படின்ற மாதிரி வருந்துவார். பேதை அப்படிங்கிற அந்த ஒரு சொல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5-7 வயதுடைய சிறுமி அவங்கள குறிக்கக்கூடியது. பேதை, பெதும்பை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, மங்கை, மடந்தை, பேரிழம்பெண் அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடியதில் அந்த பேதைன்றது 5-7 வயது குறிக்கக்கூடிய சிறுமி அவங்களோட மனநிலையில் அவங்க இருக்காங்க. பார்த்தா ஆனால் வளர்ந்த பெண் போல தான் இருக்காங்க இல்லையா. அதை குறிக்கிறதுக்காக கவிஞர் வந்து அந்த கதையே அந்த ஒரு வார்த்தையில் வச்சுட்டாரு அப்படிதான் நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே, நல்லா போயிட்டுருக்கு நம்மளோட நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து கேட்கலாம். அதற்கு முன்
2: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
0: இப்போ நம்மளோட நிகழ்ச்சியில் ஒரு பாடல் போடுறேன், அந்த பாடலை கேளுங்க. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இந்த பாடலுடைய இசையமைப்பாளர் யார் அப்படின்னு தான் நம்ம கேட்க போகிறோம். பாட்டை நம்ம கேட்டுட்டு அதுக்கான பதில்களோட நீங்கள் வருவீங்கன்னு நானும் எதிர்பார்க்குறேன்.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: நம்ம இப்ப ஒரு பாடல் கேட்டோம், ஓடங்கள் அப்படின்ற படத்தின் தான் பாடலும் நம்ம கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியோட குரல், வைரமுத்து எழுந்த பாட்டு. நம்ம கேள்வி என்ன அப்படி கேட்டிருந்தோம்னாக்கா, இங்கே பதில் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாடலுடைய இசையமைப்பாளர், இந்த படத்துடைய இசையமைப்பாளர் யாருன்னா கேட்டிருந்தோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஆ, டிநகர்லேருந்து ரமா ரவி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நீங்கள்?
5: உங்க
4: பேர் சொல்லுங்க சார்.
6: ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத், உமா சங்கர்.
4: சார், நீங்களும் பதில் சொல்ல வந்திருக்கீங்க. பரவாயில்ல, நீங்களும் சொல்லுங்க, கேக்கலாம்.
6: சம்பத் செல்வம் ரெண்டு பேர் இசையமைப்பாளர்.
4: ஓகே, வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா உங்களை பத்தி?
6: அது ரெண்டு பேரும் புது கதாநாயகிகள் மேடம். ஓடங்கள் 93 வந்திருக்கு மேடம்.
4: ஓ, அங்க நடிச்சவங்களை பத்தி நீங்க சொல்றீங்க. ஓகே ஓகே. இல்ல, சம்பத் செல்வம் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன்.
6: இல்ல, அது பத்தி தெரியாது. ஆனா அவங்க ரெண்டு இசையமைப்பாளர்ன்றது நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் அவங்கதான் இந்திய தொலைக்காட்சி முதல் முறையா அந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க.
4: ஓகே ஓகே, சரிங்க சார். அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குலதெய்வம் ராஜகோபால் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுடைய மகன் அவர் சம்பத் செல்வம் அப்படின்றவங்க. சரி ஓகே, உங்களுடைய பதிலும் நன்றி, வாழ்த்துக்கள்.
6: கரெக்ட்,
4: சரி, நம்ம கேட்டோம் அந்த கேள்விக்கான.

0: பதில டக்குன்னு சொன்னாங்க. பாட்டு கேட்டதும் அது ஒரு மகிழ்ச்சியில் வந்துடும் இல்லையா, நம்மளுக்குமே வந்து அதை பற்றி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைமும் இருக்கும். லைன்லேயே இருந்துட்டு கேட்கும்போது சில சமயம் அது கிளிக் ஆகி நம்ம சொல்லிடுறோம், இருந்தாலும் இதுக்கெல்லாம் டைம் தேவை அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கிட்டாங்க. மீரா வெங்கட்ராமன் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்காங்க, விவத் பாரதி அது வந்து இசை மழை பொழிகிற ஆரம்பிச்சு விட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மணிகண்டன் ஹாய் மேடம் சொல்லிட்டு அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் அவங்களுமே கூட பார்த்தீங்கன்னாக்கா கண்ணே கலைமனை பாடல் வந்து கேட்டு மகிழ்ந்தோம் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க நம்மளை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற கருணா அப்படின்றவரும் வந்து கருணாகரன் அவரும் நிகழ்ச்சியில் இணைந்தது தான் குறிப்பிட்டிருக்காங்க. அருமைன்னு சொல்லியிருக்காங்க. வீரதுரை பேதை அப்படிங்கிற பதில பதிவிட்டிருக்காங்க. அவரே வந்து சம்பத் செல்வம் அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அன்பு ராணி அவங்களுமே வந்து சம்பத் செல்வம் இருவருமே வந்து புதிய இசை அமைப்பாளராக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த படத்துக்கான இசையமைப்பாளர் இவங்க தானே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சூப்பர், நல்லா போயிட்டுருக்கு நம்மளோட நிகழ்ச்சி. நேர்களும் டான் டான் டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நினைவலைகளெல்லாம் தட்டி எழுப்பி நம்மளுக்காக பதில் வந்துட்டுருக்கு. நேரம் பார்த்தீங்கன்னா 9:45 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் இணைந்து முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1 நிமிடம் இந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். இதற்கான பதிலோட நேயர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு நான் ரொம்ப அவளாக காத்துட்ருக்கேன்.
1: வைப் பண்றங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
0: நம்ம கேட்ட அந்த கேள்விக்கான பதிலோட வந்திருப்பாங்க நேயர்கள்ன்ற ஒரு ஆர்வத்துல. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம், நான் கொடுங்கல தனியா சொல்ல பேசுறேன்.
0: சரிங்க சார், சொல்லுங்க. நன்றி. எல்லா கேள்விகளையுமே வந்து கரெக்ட் பண்ணிடுறாங்கன்னு அந்த மாதிரி தூள் தூளாக்கிடுறாங்க பதில்களை சொல்லி. விவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பெயர்?
4: அசோகன்
0: சார். ஆக்சுவலா பதில் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நீங்களும் முயற்சி பண்ணீங்க, நீங்க அதான் சொல்ல வந்தீங்களா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். மேஜர் சுந்தரராஜன் சார், அவருடைய இயக்கத்துல தான் இந்த படம் வந்து நம்ம ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா. நிறைய படம் கூட இயக்கி இருக்காங்க. ஓகே, சரிங்க சார், நன்றி. சரிங்க சார், நன்றி, வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
0: நிகழ்ச்சியில இப்ப நம்ம அந்த பாடல் தான் நம்ம கேட்க போறோம். நமக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த 1 நிமிடம் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்கள் ஒழிக்கக்கூடிய பாடல் வைரமுத்து எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை இளையராஜா.

0: நல்ல இனிமையான பாடல்கள், அதற்கான கேள்விகளோட நம்ம கேட்க அவங்களும் பதில் சொன்னாங்க. ரொம்ப நல்லா போச்சு நம்மளுடைய நிகழ்ச்சி. இங்கே நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஒரு பதில் தெரிஞ்சவங்களும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னாக்கா அன்புராணி சம்பத் செல்வம் சொன்னாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மாலினி தேவி அருணாச்சலமும் சம்பத் செல்வம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களே மாலினி தேவி அருணாச்சலமே மேஜர் சுந்தரராஜன் அப்படின்ற பதிலையும் சொல்லியிருக்காங்க. அந்த படத்துடைய இயக்குனர் யாருன்னு கேட்டிருந்தோம். பாபு முள்ளக்காடு அவருமே அதே மாதிரி தான் பதிவிட்டிருக்காரு. நேரம் பார்த்தீங்கன்னாக்கா வேகமாக ஓடிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு பாடல் போடுவோம், அதுக்கப்புறமா நம்ம 10 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்போம். 10:02 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைவீங்க. அப்போவுமே உங்களுக்கான கேள்விகள்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் அட்டகாசமாக சொல்ல தான் போகிறீங்க. நேரம் 9:55.
1: கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சிக்கு நிறைவா நம்ம கேட்கக்கூடிய பாடல் சிங்காரவேலன் என்ற படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிருக்கக்கூடிய பாடல். பொன்னடியான் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி கேள்வி அதற்கான பதில்கள் டான்டான சொன்ன நேர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். முயற்சி பண்ணவங்க, பங்கேற்றவங்க, பதிவிட்டவங்க எல்லோருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்றோம். கேட்டவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லி மகிழ்ச்சியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம்
0: நேரம் 9:59:45. இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம் நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 1.61 ரூபாய், டீசல் விலை லிட்டர் 1.71 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன் மனைவி 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மண்பாண்டம் செய்வதற்காக வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 4 பேரை அவ்வழியே வந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். கொடைக்கானலில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் உடல்நிலையை சீராக பராமரிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப், மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேயர்களுக்கு வணக்கம் சொல்லி மீண்டும் இணைகிறோம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நேரம் காலை 10:03. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. வழக்கம் போல நாங்க ஒரு கேள்வி கேட்போம், கேள்விக்கான விடைய நீங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்களுக்கு கால் பண்ணலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-205-853 என்ற எண்ணுக்கும், மற்றொரு இலக்க எண்ணான 283-89-871 என்ற எண்ணுக்கும் அழைக்கலாம். மறக்காம சென்னையுடைய முன்னிணைப்பு எண் 044 என்ற எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு இணைப்பு கிடைக்கும். சரி, வழக்கம் போல இன்னைக்கு வந்து எளிமையான கேள்விகள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. வழக்கமாக என்ன கேள்வி கேட்பாங்களோ அதே மாதிரி கேட்பாங்களோன்னு கொஞ்சம் வித்தியாசமாக அருங்காட்சியகம் பற்றிய கேள்வி பதில்கள். நிறைய பேர் வந்து இப்போ லீவ்ல எங்கே போகலான்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த அந்த அருங்காட்சியகங்களுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ திடீர்னு ஞாபகம் வந்து அந்த மாதிரியான

0: கேள்விகள்லாம் செலக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி, நேயர்கள் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியலை அப்படின்னா நம்மளுடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை முகநூல் பக்கத்தில் கேள்விக்கான பதிலை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். சரி, வழக்கம் போல் பேசிக்கிட்டே இருக்காமல் கேள்வியை சட்டப்புட்டுன்னு ஆரம்பிங்கன்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. சரி, கேள்வியை கேட்டலாமா? மியூசியம் அப்படின்ற ஒரு ஆங்கில சொல் எந்த மொழியில இருந்து வந்தது அப்படின்றது தான் இன்றைய முதல் கேள்வி. அருங்காட்சியகத்துக்கும் இங்கிலீஷ்ல மியூசியம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆங்கில சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கு பதில் சொல்ல வந்துட்டாங்க நேயர்கள் இணைப்புல யாரு எங்கிருந்துன்றதையும் கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து? யார்? வணக்கம், யாருங்க இருந்து? காஞ்சிபுரம் மட்டும் தான் கேக்குது, உங்க பேர் கேக்கலையே. சரியா, சரி, நீங்க ஆப்ல கேட்டு பதில் சொல்றீங்க. நீங்க வந்து ரிசீவர்ல தொலைபேசியில கொஞ்சம் நீங்க வந்து வெளியில வந்துட்டு தொலைபேசியில நீங்க பேசுனீங்கன்னா உங்களுடைய நான் கேட்கிற கேள்வியும் உங்களுக்கு புரியும், நீங்க சொல்ற பதிலும் எனக்கு புரியும். சரியா? சரி, உங்களுக்காக கேள்வி ஒரு முறை மீண்டும் உங்களுக்காக. அருங்காட்சியகம் பத்தி தாமா இன்னைக்கு கேள்வி பதில் அமையுது. அருங்காட்சியகத்துக்குள்ள இங்கிலீஷ்ல மியூசியம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மியூசியம்ன்ற ஆங்கில சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படின்றது தான் கேள்வி. நன்றிமா, நன்றிமா, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. நன்றி, இனிப்புல இணைக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டாங்க நினைக்கிறேன். இணைப்புல இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை. என்னடா இது, இன்னைக்கு வரிசையா லைன் கட் ஆகிட்டே இருக்கே. வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம். சொல்வது யாரோ? சொல்லுங்க சார், கேள்வியை கேட்டீங்களா?
1: கிரேக்க சொல்.
0: கிரேக்க சொல்னு சொல்றீங்க. சரி, வரக்கூடிய நேர்கள்லாம் நல்லா முயற்சி பண்றீங்க, நன்றி சார்.
1: மவுசான்ற சொல்ல மியூசிக் வந்தது, தொடர்பாலதான் இருக்கு, அதனால நான்
0: அருமையான முயற்சி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. வரக்கூடிய நேயர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்றதையும் கேட்டலாம். வணக்கம் விவித் பாரதி. வணக்கம், யார் இங்க இருந்து?
2: ஹலோ, சிவகுமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் கேள்வியை கேட்டீங்களா?
2: ஹலோ.
0: ஆ, வணக்கம். எனக்கு கேக்குது, நல்லாவே கேக்குது. உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? கேள்வி வந்து கேட்டீங்களா? ஆங்கில சொல் எந்த மொழியில இருந்து வந்தது அப்படின்றது தான் கேள்வி.
3: எந்த மொழியில இருந்து வந்தது? ஆப்ஷன் கொடுங்க.
0: ஆப்ஷனா? நீங்களா செலக்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஆப்ஷன் கேக்குறீங்களே.
3: ஆமா, அதுல மூணுல ஒன்னு சொல்லிடலாம்.
0: நான் தப்பா சொல்லாலும் பரவாயில்லையா? சரி, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அப்படி வச்சுக்கிறீங்களா?
3: அப்படி வச்சு வராது, அது நம்ம மொழியில இருந்து தமிழ்ல வந்து அருங்காட்சியகம்னு வரும்.
0: நீங்களா சும்மா சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க.
3: கிரேக்க மொழி அந்த மாதிரி வருமா?
0: வருமா அப்படின்றது கேள்வியா உங்களுக்கு? டவுட்டா பதிலா? டவுட்டா
3: பதிலே வச்சுக்கலாம்.
0: இன்னைக்குல வந்து நன்றிமா, நல்ல முயற்சி பண்ணீங்க. மியூசியம் என்ற ஆங்கில சொல் வந்து கிரேக்க மொழியிலிருந்து தான் வந்தது. ரொம்ப நேரம் தடுமாறுறாங்க, கிரேக்க மொழியான சரியான விடையை தான் சொன்னாங்க. நேரம் காலை 10:09 ஆக போகுது. சரி, இந்த கேள்விக்கான விடை தெரிஞ்ச சந்தோஷத்தில் ஒரு அருமையான பாடல் கேட்டலாம். போகன் திரைப்படத்திலிருந்து இம்மானுடைய இசையில தாமரை, அவங்களுடைய வரிகளில் லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் பாடிய பாடல் இது.

நேரங்காலை 10:13 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கிறோம். நேர்கள்லாம் ரொம்ப அருமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில அருங்காட்சியகம் பற்றிய கேள்வி பதில்களை தான் நேர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முதல் கேள்விக்கு நிறைய பேர் சூப்பராக முயற்சி பண்ணாங்க, அதே போல அடுத்த கேள்விக்கும் முயற்சி பண்ணுவாங்க என்ற நம்பிக்கையில அடுத்த கேள்வியும் கேட்கலாம். பழங்கால மனித வாழ்க்கை மற்றும் பொருட்களை ஆய்வு செய்யும் துறை ஒன்று இருக்கு, அந்த துறையுடைய பெயர் என்ன அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக. பழங்கால மனித வாழ்க்கை மற்றும் பொருட்களை ஆய்வு செய்யும் துறை ஒன்று இருக்கு, அதோடைய பெயர் என்ன அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கு விடை சொல்ல நிறைய பேர் வந்துட்டாங்க, யார் என்ன சொல்றாங்கன்றதையும் கேட்கலாம். வணக்கம். அடுத்து யார் இணைப்புல வரப்போறாங்க? விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்து இருக்கிறோம். வணக்கம், யார் இங்க இருந்து இணைப்புல இருந்து விடுபட்டாங்க? இணைப்புல இணையக்கூடிய அடுத்த நேர்

0: யாருன்னு பார்க்கலான்னு பார்த்தா இன்னும் யாரும் வரல. சரி, இன்னைக்கு அருங்காட்சியகம் பற்றிய கேள்வி பதில் தான் எல்லாரும் விளையாடிட்டு இருக்கோம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம், மஞ்சவள்ளி.
0: இன்னைக்கு அருங்காட்சியகம் பற்றிய கேள்வி பதில் தான் சார் விளையாடிட்டு இருக்கோம். கேள்வி கேட்டீங்களா?
1: தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம் மேடம். அது
0: இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. அருமையான முறையில் முயற்சி பண்ணீங்க. வரக்கூடிய நேயர்கள் எல்லாம் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றதையும் கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு பதில் சொல்ல வந்திருக்கீங்க. கேள்வி கேட்டிங்களா? பழங்கால மனித வாழ்க்கை மற்றும் பொருட்களை ஆய்வு செய்யும் துறை ஒண்ணு இருக்கு, அதனுடைய பெயர் என்ன அப்படின்றதுதான் கேள்வி. அழக முயற்சி பண்ணீங்க. இணைப்புல வந்ததற்கு நன்றி. வரக்கூடிய நேர்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றதையும் கேட்கலாம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தான் தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கோம். வணக்கம், யார் இங்க இருந்து? சொல்லுங்க சார், கேள்வி கேட்டீங்களா? தொல்லியல் துறை. நீங்க சரியா சொன்னீங்களா இல்ல கெஸ்ட்ல சொன்னீங்களா? இனிப்புல வந்ததுக்கு நன்றி. சரியா தான் சொன்னீங்க. பழங்கால மனித வாழ்க்கை மற்றும் பொருட்களை ஆய்வு செய்யும் துறை, அது தொல்லியல் துறை அப்படின்றதுதான் பதில். சரி, இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்ச சந்தோஷத்தில் அடுத்ததா என்ன திரைப்படத்துலேருந்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த திரைப்படம் கொம்பன் திரைப்படத்துலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். வேல்முருகன் மாளவிகா சுந்தர் பாடின பாடல், மகாலிங்கம் அவங்களுடைய கற்பனை வரிகளுக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்த பாடல் இது கொம்பன் திரைப்படத்திற்காக.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 10:21. சரி, இன்னைக்கு அருங்காட்சியகம் பற்றிய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் ரொம்பவே அருமையாக விளையாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய எஃப்எம் இது ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. யார் யார் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாபு பூம் உள்ளக்காடிலிருந்தும், மீரா வெங்கட்ரமணன் கிரேக்க மொழி அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஹேமலதா சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளிங்க் மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க, மேலப்பேடு தயாளன், அடுத்து பாபு முள்ளக்காடிலிருந்து இனிய காலை வணக்கம்னு சொல்லி ஒரு வணக்கம் போட்ட ஒரு கையோடு அனுப்பிச்சிருக்கிறாங்க. சூப்பர் ஹேமலதா சூப்பர்னு அனுப்பிச்சிருக்காங்க. மீரா வெங்கட்ரமன் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரேஜா மனோகரன் அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. காந்திமதி வேடந்தங்கள் பறவைகள் சரணாலயத்திலிருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இவங்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியமும் சிறப்பிக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கமலா வரதன், சென்னை சிங்கார நாகராஜன், ஹேமலதா, விக்னேஷ் விக்கி, அப்புறம் அகமது அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. அன்புராணி, கண்ணன் பி, விக்கி இவங்கள்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. பழனி அழகாக பூங்கொத்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. சரி, அந்த வரிசையில் அடுத்ததாக என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. என்ன கேள்வி அப்படின்னா, தமிழர்களின் பழமையான வாழ்க்கை முறையை அறிய உதவும் முக்கிய ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்றது தான் கேள்வி. அதாவது கேள்வி ஒரு முறை மீண்டும் உங்களுக்காக, தமிழர்களுடைய பழமையான வாழ்க்கை முறையை அறிய உதவும் முக்கியமான ஆதாரங்கள்லாம் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்றது தான் கேள்வி. நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விவத் பாரதி தமிழ் பண்பலைக்கு கால் பண்ணுங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்களை ஒரு முறை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். 2952508533 மற்றும் 2833891 என்ற எண்ணுக்கு மறக்காமல் 044 என்ற எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. அப்போ தான் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணையலாம். வந்துட்டாங்க நேயர்கள். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், நான் திருத்தணி தமிழ்.
0: நிகழ்ச்சியில கேள்வி கேட்டீங்களா?
1: ஆதாரங்கள் என்னன்னு கேட்ட ஒண்ணு சொல்றேன். ஓலைச்சோடி.
0: சரி, அடுத்து?
1: அடுத்தது
0: ஒண்ணுதாங்க சொல்லுவோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றீங்களா?
1: எதுவும் ஞாபகம் வரல.
0: இனிப்புல வந்ததுக்கு நன்றி, அருமையா முயற்சி பண்ணீங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் யார் இங்க இருந்து? கட்டாயிடுச்சு. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். என்னடா இன்னைக்கு அருங்காட்சியகம் பத்தி பேசலாம்னு பார்த்தா நிறைய நேயர்கள் கட் ஆகுதே. வணக்கம், யாருங்க இருந்து?
2: வணக்கம், கேகே நகர்ல இருந்து பாலசுப்ரமணியம்.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வி கேட்டீங்களா? தமிழர்களின் பழமையான வாழ்க்கை முறையை அறிய உதவும் முக்கிய ஆதாரங்கள் கேட்டிருந்தேன்.
2: அதேதான், இப்ப வந்து நம்ம காசு பணம் அந்த ரூபாய் நோட்டுங்களை வச்சு பரிமாறுறோம் இல்லையா? அப்போ வந்து அந்த காயின்ல அந்த தொண்டி காலனா, அந்த அரேனா, இதெல்லாம் வந்து எங்க

0: அப்பா அம்மா சொல்லி கொடுத்த ஞாபகத்தை இப்போ உங்களுக்கு சொல்ல.
1: அது பேர் என்னன்னு சொல்லலாம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்வி கண்ட பதில் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கிறோம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம், வாழ்க வாழ்மன் மடிப்பாக்கம் கோபாலன்.
1: நலமா இருக்கும் சார். சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க, கேள்விக்கான விடை? நல்ல முறையில முயற்சி பண்ணீங்க, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. தமிழர்களுடைய பழமையான வாழ்க்கை முறையை அறிய உதவும் முக்கிய ஆதாரங்கள் கிட்டத்தட்ட அவங்களாம் வந்த நேர்கள்லாம் நல்லாவே முயற்சி பண்ணாங்க. என்னென்ன அப்படின்றதையும் நானே சொல்லிடுறேன். கல்வெட்டுகள், நாணயங்கள், பானைகள், சிற்பங்கள், இதன் மூலமாக தமிழர்களுடைய பழமையான வாழ்க்கை முறையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு அருமையான பாடல் கேட்டலாம். பையா திரைப்படத்திலிருந்து ராகுல் நம்பியார், சைந்தவி பாடின பாடல். நா முத்துக்குமார் கற்பனை வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

0: मुक्त भारत अभियान
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இணைக்க மனம், சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: நேரம் காலை 10:32 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி அருங்காட்சியகம் பற்ற கேள்வி பதில் நேயர்கள்லாம் ரொம்ப ஆரம்பமாக சூப்பராக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த சந்தோஷத்தில் நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி என்ன கேட்கறதுக்கு முன்னாடி, 2-3 பேர் வந்து முதல்ல கேட்ட அந்த தொல்லியல் துறைக்கு வந்து ஆன்சர் சொல்லியிருக்கிறாங்க. முத்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அடுத்து வந்து ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. விக்னேஷ் விக்கி, ஸ்டாச்சு, காயின்ஸ், காப்பர் பிளேட் அண்ட் மட் பார்ட்ஸ் ஆர் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஏன்ஷியன் தமிழ் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து ஆசூர்தீன் அப்படின்றதுவங்க வந்து வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் 2வது பழமையான அருங்காட்சியகம், அதாவது 1851 தொடங்கப்பட்டது, தமிழ்நாட்டுடைய முக்கியமான அரசு அருங்காட்சியகம் இது, அது எங்கே அமைந்திருக்கிறது, எந்த இடம் அப்படின்றது தான் கேள்வி. இவ்வளோ பெரிய கேள்வியை கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. ஈஸியான கேள்வி, உங்களுக்கு புரிகிற வகையில் சொல்லணும்னா, தமிழ்நாட்டின் முக்கிய அரசு அருங்காட்சியகம் அது எங்கே அமைந்திருக்கிறது அப்படின்றது தான் கேள்வி. இதுதான் இந்தியாவுடைய 2வது பழமையான அருங்காட்சியகம்னு சொல்கிறாங்க. இணைப்பில் வரக்கூடிய நேர சந்திச்சிடலாமா? வணக்கம்.
5: வணக்கம், நாங்கள் திருவள்ளூர் வேப்பம்பேட்டிலேருந்து வேப்பம்பேட்டு நாராயணன் பேசுகிறேன்.
4: சொல்லுங்க சார், கேள்வி வந்து கேட்டிங்களா?
5: இன்னொருவாட்டி சொல்லுங்களேன்.
4: நீங்க பேராகிராஃப் மாதிரி படிச்சீங்கன்னா எங்களுக்கெல்லாம் அங்கே கேட்பவாங்க. திரும்பி சொல்லுங்க அப்படின்றீங்களா? சரி, ஓகே. தமிழ்நாட்டுடைய முக்கிய அரசு அருங்காட்சியகம் இது, இந்தியாவுடைய 2வது பழமையான அரசு அருங்காட்சியகமும் கூட.

0: அது எங்கே அமைந்திருக்கிறது அப்படின்றது தான் கேள்வி. இந்தியாவிலேயே ரெண்டாவது பழமையான அருங்காட்சியகம். நீங்க என்கிட்ட வந்து பதில வந்து நீங்க க்வெஸ்டினா கேக்குறீங்களா இல்ல பதில் சொல்றீங்களா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாமா?
1: அதுதான் எழும்பூர்ல இருக்கிறது.
0: எழும்பூர்ல இருக்கிறது தானா? உறுதிப்படுத்த

0: சீகம் பற்றி தான் அரை மணி நேரமாக கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நான் ரீசெண்டாக இப்போ கேட்டேன்ல, அதை கேட்டிங்களா? நான் மறுபடியும் சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க.
0: ஆ சரி. தமிழ்நாட்டுடைய முக்கிய அரசு அருங்காட்சியகம் இது, அது எங்கே அமைந்திருக்கிறது அப்படின்றது தான் கேள்வி.
1: சென்னையில் உள்ள அருங்காட்சியகமா?
0: உங்களது பதிலா சந்தேகமா? பதில் தானா? அருமையான முறையில் முயற்சி பண்ணீங்க. வரக்கூடிய நேர்களில் என்ன பதில் சொல்றாங்கன்றதை கேட்டுதான். வணக்கம். யார் இங்கிருந்து? வணக்கம் சார், விவித் பாரதி தமிழ் பண்பை 102.3 இணைந்து இருக்கிறீங்க.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். கேள்விக்கான விடை
1: சென்னை எழும்பூரில் உள்ளதுமா?
0: ரொம்ப அருமையா முயற்சி பண்ணுங்க சார், சூப்பர்.
1: இனிப்புல
0: வந்ததுக்கு நன்றி. நேர்கள்லாம் ரொம்பவே சூப்பராக அருங்காட்சியகம் பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நேர்கள் சொன்ன கேள்விகள் பதில் அத்தனையுமே சரியான பதில் தான். 1851 தொடங்கப்பட்டது இது. தமிழ்நாட்டுடைய முக்கிய அரசு அருங்காட்சியகம் அது எங்கே இருக்குது அப்படின்னா, எழும்பூரில் அமைந்துள்ள சென்னை அரசு அருங்காட்சியகம் தான் அது. சரி, கேள்விக்கு விடை தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் என்ன, பாட்டு தானே? என்ன பாட்டு கொடுக்க போறீங்க அப்படின்னா, கோடம்பாக்கம் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் தீவா இசையில திப்பு சோபா சேகர் பாடின பாடல் இது உங்களுக்காக.

0: நேரம் காலை 10:42 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தான் விளையாடிட்டு இருக்கோம். இன்றைக்கி அருங்காட்சியகம் பற்றிய கேள்வி பதிலில் நேர்கள்லாம் ரொம்பவே அருமையாக முயற்சி பண்ணி பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் போன கேள்வி கேட்டதுக்கு வந்து எந்த இடத்துல தமிழ்நாட்டுடைய முக்கிய அரசு அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கேள்விக்கு வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர். பாபு முள்ளக்காட்டிலிருந்து, அடுத்து விக்னேஷ் விக்கி எக்மோர் மியூசியம்னு சொல்லியிருக்கிறாங்க, ஏழுக்கிணறு தேவா எழும்பூரில் உள்ள அருங்காட்சியகம்னு சொல்லியிருக்காங்க, மதுரை சோ சண்முக சுந்தரம் அரசு அருங்காட்சியகம் எழும்பூர் சென்னைன்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அருங்காட்சியக தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த தினத்தை நமக்கு அறிவித்த அமைப்புடைய பெயர் என்ன அப்படின்றது தான் ஈஸியான கேள்வி. ரெண்டையும் ஒன்று லிங்க் பண்ணிட்டேன். அருங்காட்சியக தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்றது ஒரு கேள்வி, இந்த தினத்தை நமக்கு அறிவித்த அமைப்புடைய பெயர் என்ன அப்படின்றது தான். இந்த ரெண்டு கேள்விக்கும் சேர்த்து விடை சொல்ல நிறைய பேர் காத்துட்டு இருக்கீங்க. வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்க இருந்து சொல்லுங்க சார்.
1: திம்கல்லுப்பட்டி யுவிஎஸ் கண்ணன்.
0: கேள்வி உங்களுக்கு கேட்டீங்களா? அருங்காட்சியக தினம் எப்போ கொண்டாடுறோம், இந்த அமைப்பு இந்த தினத்தை நமக்கு அறிவித்த அமைப்புடைய பெயர் என்ன அப்படின்றது தான்.
1: அருங்காட்சியக தினம் நம்ம பொங்கல் சீசன்ல தான் கொண்டாடுவோம்.
0: புரியலையே.
1: பொங்கல் சீசன்ல தான் கொண்டாடுவோம்.
0: பொங்கல் தினத்திலையா? சரி, சரியா நீங்க சொன்னது வந்து எனக்கு கேட்க முடியல. இனிப்புல வந்ததற்கு நன்றி. இனிப்புல இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார், உங்க பேர்?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநாரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க சார் பதில், கேள்விக்கு பதில். அருங்காட்சியக தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்றதுதான். இந்த தினத்தை நமக்கு அறிவித்த அமைப்பு ஒன்னு இருக்கு, அந்த அமைப்புடைய பெயர் என்ன?
2: யுனெஸ்கோ அமைப்பு. மே 18.
0: மே 18 யுனெஸ்கோன்னு சொல்றீங்களா? அருமையான முயற்சி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. வரக்கூடிய நேர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்றதை கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
3: மே 18 இது வந்து சர்வதேச அருங்காட்சியகங்கள் கவுன்சில், அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மியூசியம்.
0: இணைப்புல வந்திருக்க நன்றி. அருமையான முறையில முயற்சி பண்ணீங்க. வரக்கூடிய நேயர்கள்லாம் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றதையும் கேட்டலாம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம், யார் இங்க இருந்து? இணைப்புல இருந்து விடுபட்டாங்க நினைக்கிறேன். இன்னும் வருகிறாங்க, எதிர்பார்ப்போம். இல்லாட்டி ஆன்சரை சொல்லிட்டு அடுத்ததா ஒரு பாட்டை போட்டலாம். சரி, இணைப்புல வந்துட்டாங்க. வணக்கம், யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: ஆராய்ச்சி நிறுவனம் மேடம்.
0: எந்த கேள்விக்கு?
4: ஹலோ,

0: சொல்லுங்க சார். அருங்காட்சியக தினம்ன்றது வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க, எப்போ அப்படின்றது தான் கேள்வி. அது மட்டும் இல்லாம இந்த தினத்தை நமக்கு அறிவித்த அமைப்புடைய பெயர் என்ன அப்படின்றது தான் இரண்டாவது கேள்வி.
1: அந்த அமைப்பு தான் மேடம், தொல்பொருள் ஆராய்ச்சி அமைப்பு மேடம்.
0: ஆ சரிங்க சார். அப்ப தினம்
1: தினம் தான் சொல்லிட்டு 18 மே.
0: ஓ அது கன்ஃபார்மா? அருமையான முயற்சிக்கு நன்றி சார், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. நேயர்கள் கரெக்டாக தான் சொன்னாங்க, அருங்காட்சியக தினம் வந்து 18 மே அப்படின்றது. அடுத்து வந்து இந்த தினத்தை நமக்கு அறிவித்த அமைப்பின் பெயர் ஐகாம்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மியூசியம். மீண்டும் ஒரு முறை ஐகாம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மியூசியம்ன்றது தான் பேர். சரி, இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்ச சந்தோஷத்தோட அடுத்ததா என்ன பாடல் கேட்க போறோம்னா, திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து இம்மானுடைய மியூசிக்ல விவேகாவுடைய கற்பனை வரிகளில் கார்த்திக் மற்றும் கல்பனா பாடிய பாடலை தான் கேட்க போறீங்க.

0: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு நேரம் காலை 10:50 ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்பவே சூப்பராக விளையாடிட்டு இருக்கோம். அருங்காட்சியகம் பற்றிய கேள்வி பதில்களோடு நேயர் ஒருத்தவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. விக்கி அவங்க, குட் மார்னிங், மியூசியம் வேர்ட் ஆர்கனைஸ்டு ஃப்ரம் ஏன்ஷியன் கிரீக் நவ் கால்டஸ் கிரீஸ் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, அருங்காட்சியகத்தை நம்ம போய் பார்க்கறதால கிடைக்கிற பலன் என்ன அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒரு முறை மீண்டும் உங்களுக்காக, அருங்காட்சியகத்தை நாம் போய் பார்க்கறதால கிடைக்கிற பலன் என்ன அப்படின்றது தான் கேள்வி. நேர்கள் வந்து தொலைபேசி வழியாக இணையலாம். ஒருவேளை உங்களுக்கு இணைப்பு கிடைக்கல அப்படின்னா விவித் பாரதி தமிழ் பண்பலை முகநூல் பக்கத்தில் கேள்விக்கான விடையை போஸ்ட் பண்ணலாம். அருங்காட்சியகம் பற்றிய தகவல்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் 295-20-8535 மற்றும் 283-89-871 என்ற எண்ணுக்கும், மறக்காமல் 044 என்ற சென்னையுடைய முன்னிணைப்பு எண்ணையும் பயன்படுத்தி நிகழ்ச்சியில் கலந்துக்கங்க. அருங்காட்சியகம்னு நினைவுபடுத்தினவுன்னா எல்லாரும் கிளம்பி அருங்காட்சியகம் போக புறப்பட்டு தயாராக நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் நேர்கள் வந்து யாரும் லைனில் வரல, உங்களுக்காக காத்துட்ருக்குறோம். உங்களுக்கு மறுபடியும் கேள்விக்கான கேள்விகளை வந்து சொல்கிறோம். அருங்காட்சியகத்தை நம்ம போய் பார்க்கறதால கிடைக்கிற பலன் என்ன அப்படின்றது தான் கேள்வி. நேர் வந்துட்டாங்க, இணைப்பில் இணைக்கூடிய நேர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம். எம்டி ரவிச்சந்திரன், எஸ்பி நகர், அம்பத்தூர் மேடம். சொல்லுங்க மேடம்.
0: தேங்க்யூ சார்.
1: மேடம், இது மியூசியம் வந்து 5th படிக்கும் போது எங்களை எட்டு போனாங்க மேடம், எட்மோருக்கு. அங்க நிறைய எலும்பு கூடுகள் இருக்குது, ஸ்கெலிடன்ஸ் ஆஃப் தி அனிமல்ஸ், ஓல்ட் அனிமல்ஸ், முன்னாடி இருந்த இது அந்த ஞாபக சின்னங்கள், நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதருடைய வாழ்க்கை முறை.
0: உங்களுக்கு அருங்காட்சியகத்தை பத்தி சொன்ன உடனே மலரும் நினைவுகளை ஞாபகப்படுத்திட்டோம், அப்படிதானே?
1: டீச்சர் சொல்லி குத்துதான் எல்லாமே தெரியும் மேடம். ஒரு தடவை உள்ள போயிட்டு
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நேரம் குறைவா இருக்கு. அருங்காட்சியகத்தை நம்ம போய் பாக்குறதால கிடைக்கிற பலன் என்ன? போனீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுல கிடைச்ச பலன் என்ன?
1: என்னுடைய கணக்கு பிரகாரம் 4300 வருஷம் மேடம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், டீச்சர் சொல்லி தருவாங்க.
0: பலன் என்ன?
1: பலன் வந்து நல்ல இன்னொருத்தருக்கும் சொல்லி தரலாம் மேம், அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. ரெண்டாவது வந்து நம்ம ஹெரிடேஜ் பத்தி தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன பொருள் யூஸ் பண்ணாங்க, என்ன நாணயம் யூஸ் ஆச்சு, தொண்டி காலனா, அதெல்லாம் சொல்றாங்களா மேடம்?
0: ரொம்ப சந்தோஷம் சார், மகிழ்ச்சியோட பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் இணைப்புல வந்ததற்கு. இணைப்புலனே கூடிய அடுத்த நேயர், வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: சொல்லுங்க சார், அருங்காட்சியகத்தை போய் பாக்குறதால கிடைக்கிற பலன் என்ன அப்படின்றத தான் கேட்டிருந்தேன்.
2: அதாவது மேடம், நம்மளுடைய எதிர்கால சந்ததியினர் இருக்கும், நமக்கு வந்து அதாவது நம்ம முன்னோர்களும் நம்மளுடைய மன்னர்கள் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் பார்க்கலாம் மேடம். அதாவது
0: தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ல வரீங்க.
2: நன்றி
0: சார், அருமையான முறையில முயற்சி பண்ணீங்க. வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யாரு சார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார் உங்களது பதில்.
3: பல பொது அறிவுல வளர்த்துக்கலாம்.
0: அருங்காட்சியகத்தை நம்ம போய் பாக்குறதால என்னென்ன பலனை நம்ம கிடைக்குது அப்படின்னு சொல்றதுதான் கேள்வி. என்ன கேள்வினா, கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து டீட்டெயிலா சொன்னீங்க, கரெக்டா தான் சொன்னீங்க. சரி, இணைப்புல இன்னைக்குடைய நிறைவான நேர சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், யார் இங்க இருந்து?
2: மேடம் இனிய காலை வணக்கம். கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார் மேடம்.
0: சொல்லுங்க சார், அருங்காட்சியகத்தை நாம போய் பாக்குறதால கிடைக்கிற பலன் டக்குனு சொல்லுங்க.
2: அதாவது மேடம், பழமையான புரியோடி போனா, அழிந்து போனா, அதாவது நாம எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத சில விலங்கினங்கள், உயிரினங்கள், நாணயங்கள், இவைகள் எல்லாம் வந்து பாக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு மேடம். இந்த இடத்துல
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார், ரொம்ப அழகா முயற்சி.

நீங்க ஆக்சுவலி அறிவு வளர்ச்சியும் வரலாற்று விழிப்புணர்வும் நமக்கு பலனா கிடைக்குது. அருங்காட்சியகத்தை நம்ம போய் பார்க்கறதால கிடைக்கிற பலன் என்னன்னா அறிவு வளர்ச்சியும் வரலாற பற்றின விழிப்புணர்வும் நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. சரி, இவ்வளவு நேரம் வந்து சூப்பரா விளையாண்டோம் இல்லையா? இப்ப நிறைவான பாடல் என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, வேங்கை திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். முகேஷ் சுசித்ரா பாண்ட பாடல், விவேகாவுடைய கற்பனை வரிக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத்.

இதுவரை என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பங்கு பெற முயற்சி செய்த அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் இணையலாம் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி நாளை காலை 10:02. இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 2 ரூபாய் 61 காசுகளும் டீசல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 2 ரூபாய் 71 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன் மனைவி 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மட்பாண்டம் செய்வதற்காக வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 4 பேரை அவ்வழியே வந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். கொடைக்கானலில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் உடல்நிலையை சீராக பராமரிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப், மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இதயம் விரும்பும் இனிய இசைகள், இசை விரும்பும் இனிய நினைவுகள். 1960-70களின் பொற்கால திரை இசையில் காதலும் கவிதையும் வாழ்க்கையும் இசையாக கலந்து ஒளிந்த அற்புத தருணங்கள், பழைய ரேடியோ நாட்களின் இனிமையை மீண்டும் தரும் கானங்களாக இந்த நிகழ்ச்சி.
3: என்றும் இனியவை.

காலத்தழியாத காவிய கணங்களாக என்றும் இடையவே நிகழ்ச்சியை ஆவலோட கேட்டுட்டு இருக்கீங்க. 11:03 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய முதல் பாடல் 16 வயதிலே திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் மலேசிய வாசுதேவன் பாடின பாடல், கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளில் பாடல் இது 16 வயதிலே திரைப்படத்திற்காக.

என்றும் இணையவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் முற்பகல் 11:08. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் சங்கருடைய தயாரிப்பில் 1969 எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடித்த திரைப்படம் இது. அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கப்படும். கே வி மகாதேவன் இசையமைப்பில் வாணியுடைய கற்பனை வரிகளில் ஜெயலலிதா அவங்க பாடின பாடல் இது. அடிமை பெண் திரைப்படத்திற்கான பாடல், அருமையான பாடல்.

இதயம் சேமித்து வைத்த இசை நினைவுகளை என்றும் இணையவையாக கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் பிற்பகல் 11:12. நிகழ்ச்சியில் வர இருக்கும் அடுத்த பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னா, 1966 ஜெய்சங்கர் விஜயலட்சுமி நடிப்பில் வெளியான இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். இந்த திரைப்படத்திற்கு வேதா அவங்க இசையமைச்சிருக்கிறாங்க. கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு TM சவுந்தரராஜனும் சுசிலாவும் பாடின பாடல் இது. பாடல் கேளுங்க.

நேரம் முற்பகல் 11:16. என்றும் இணையவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக இசைக்க இருக்கும் பாடல் விவசாயி திரைப்படத்திற்காக. இந்த திரைப்படம் 1967 வெளிவந்தது. எம்ஜிஆரும் கேஆர் விஜயாவும் நடித்த திரைப்படத்தில் கே வி மகாதேவன் இசையமைச்சிருக்கிறாங்க. உடுமலை நாராயண கவி அவங்களுடைய கற்பனை வரிகளுக்கு டி எம் சவுந்தரராஜன் பாடின பாடல் இது, விவசாயி திரைப்படத்திற்காக.

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து மார்முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை

பழைய நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களாக என்றும் நினைவே நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்குங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் முற்பகல் 11:20. நிகழ்ச்சியில் இசைக்கக்கூடிய அடுத்த பாடல் 1971 MS விஸ்வநாதன் இசையில் ஜெமினி கணேசன், பாரதி, ஸ்ரீதர் இவங்களுடைய நடிப்பில் வெளியான திரைப்படம் அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்துதான் பாடல் கேட்கப்படும். கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின காதல் பாடல், அருமையான பாடல்.

காலத்தை வென்ற காவிய கானங்களை என்றும் இணையவையாக கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேரம் முற்பகல் 11:24. நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய அடுத்த பாடல் திரிலோக் சந்தர் அவங்களுடைய தயாரிப்பில் 1975 சிவாஜி கணேசன் மஞ்சுளா அவங்களுடைய நடிப்பில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வெளிவந்த திரைப்படம் டாக்டர் சிவா வாலியுடைய கற்பனை வரி.

செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அதுவும் ஆப்ல இருந்தா?
1: ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

மலரும் நினைவுகளை மீண்டும் மீண்டும் நினைக்க தூண்டும் பாடல்கள் என்றும் இணையவே நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்குங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் முற்பகல் 11:31 நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய அடுத்த பாடல் சங்கருடைய தயாரிப்பில் 1962 ஜிமினி கணேசன், அசோகன், சாவித்ரி, விஜயகுமாரி இவங்களுடைய நடிப்பில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த திரைப்படம் இது. பூஜைக்கு வந்த மலரே வா அப்படின்ற பாடல் இடம்பெற்ற பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்தான் பாடல் கேட்க போகிறோம். அருமையான பாடலை பாடியிருக்கிறாங்க. கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு பி.பி. ஸ்ரீனிவாசம், ஜானகியும் குரல் கொடுத்த பாடல்.

நேரம் ஒருபகல் 11:35 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணைவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் பொன்னூஞ்சல் திரைப்படத்திற்கான பாடல் தான் கேட்க போகிறோம். கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு TM சவுந்தரராஜனும் பி சுசிலாவும் குரல் கொடுக்க MS விஸ்வநாதன் இசையில் பாடல். இது பொன்னூஞ்சல் திரைப்படத்திற்காக.

நேரம் ஒரு பகல் 11:35 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணைவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் பொன்னூஞ்சல் திரைப்படத்திற்கான பாடல் தான் கேட்க போகிறோம். கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு டி எம் சவுந்தரராஜனும் பி சுசிலாவும் குரல் கொடுக்க எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல். இது பொன்னூஞ்சல் திரைப்படத்திற்காக.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: பதினோரு மணி 42 நிமிடத்தில் என்றும் இணைவே நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் 1968 வருஷத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பில் வெளியான திரைப்படம் குடியிருந்த கோவில். இந்த திரைப்படத்திற்கு எம்எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைச்சிருக்கிறாங்க. டிஎம் சவுந்தரராஜன் சுசிலா பாடின பாடல் இது, குடியிருந்த கோவில் திரைப்படத்திற்காக.

காலத்தை வென்ற காவிய கானங்கள் இது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு கேட்டுட்ருக்கீங்க. நேரம் உற்பகல் 11:46. நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய அடுத்த பாடல் புதிய பறவை திரைப்படத்திற்கான பாடல்தான் கேட்க போகிறோம். கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் சுசிலா பாடிய பாடல் இது.

சரி, நிறைய பாடல்களாக கேட்டோம். ஃபேஸ்புக்கில் நேயர்கள் அவங்கவுங்க பதிவை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பதிவு என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்றதையும் கேட்டுடலாம். பாலு கிருஷ்ணா அவங்க காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து நோக்கி லால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க வந்து ஹிந்தியில் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. எனக்கு எதுவுமே புரியாது ஹிந்தி, ஆனால் லெவன்ரை மட்டும் போட்டிருக்காங்க. நாங்கள் கேட்குறோன்னு சொல்கிறாங்களா, இல்லை கேட்டுட்ருக்கோன்னு சொல்கிறாங்களா, கேட்க ஆவலாக இருக்கான்னு சொல்கிறாங்களா அப்படின்றது மட்டும் தெரியல. சந்தோஷம், ஹிந்திக்காரவங்க நம்ம நிகழ்ச்சியெலாம் கேட்குறாங்க அப்படின்றது. ரவி அடுத்து வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து இன்றைய நினைவு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வந்து சவுந்தரராஜன், தர்மபுரி முருகன், அப்புறம் சிவசுப்பிரமணியன், இவங்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 16 வயதிலே அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம்லேருந்து அம்மா என்றால் அன்பு பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் கொலமங்கொண்டானிலிருந்து என்ஜிமி நினைவு நிகழ்ச்சி காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டுகிட்டே மகிழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து முரளிதரன் விழுப்புரம் வந்து ஒரு பேனர்னு போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து செல்வகுமார் எம்ஜி அவங்க கலைச்செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்க பாடிய பாடல் அம்மா என்றால் அன்பு பாடலை கேட்டதும் அன்பின் விளக்கம் பண்பின் முழக்கம் என்ற சொல்லில் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன், அந்த ஜெயலலிதா அவங்க அம்மா பாடின பாடல் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இருவள்ளுவர்கள் படத்திலிருந்து நான் மலரோடு தனியாக பாடல், நல்ல நல்ல நிலம் பார்த்த பாடல் சூப்பர், என்றும் நினைவை பாடல் நிகழ்ச்சி இனிமையாக தொடர வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஜடேரி வேல்முருகன், என்றும் நினைவை நிகழ்ச்சியில் பாடல்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து செல்வகுமார் எம்ஜி, எம்ஜிஆர் நடித்த நல்ல நல்ல நிலம் பார்த்து, கருத்த கருவூலம், சிந்தனை களஞ்சியம், கவிதையின் ஊற்று, இது போன்ற பாடல்களை நான் வாழும்போது கேட்பதே ஒரு பெருமைதான் சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து அகமத் பொன்னேரி கலை அகமத், சூப்பர் எக்ஸலன்ட் குட் ஜாப்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து விழுப்புரத்திலிருந்து முரளிதரன், நல்ல நல்ல நிலம் பாடல் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போரூர்லேருந்து பொன்ராஜ் காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து ரெங்கராஜன், தித்திக்கும் இனிய முற்பகல் வணக்கம், என்றும் இனியவை நிகழ்ச்சி எப்பொழுதும் இனியவை, இனிமையான பாடல்கள் அனைத்தும் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மேலப்பேடு தயாளன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. செந்தில் குமரன், என்றும் இனியவில் வந்த அத்தனை பாடல்களும் இனிமை சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கோவிந்தராஜன், காலத்தை வென்ற காவிய கானங்கள் அருமையான பாடல்கள் தான் போடுறீங்க, வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சங்கர், காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், மலரே குறிஞ்சி மலரே அப்படின்ற பாடல் பாடல் வரிகள் அருமை, 102.3 முழுமையான கொண்டாட்டம், வாழ்த்துக்கள் மேடம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மீரா வெங்கட்ராமன், காலத்தை வென்ற காவிய கானங்கள் வரிசையில் டாக்டர் சிவா பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி முரளிதரன் விழுப்புரமும், மலரை குறிஞ்சி மலரை பாடல் மணக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல நல்ல பாடல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லி ரவி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து புஷ்பா, என்றும் இனிவின் நிகழ்ச்சிகள் வாழ்த்துக்கள் பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்குது, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் இது மாதிரி வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா ராம புஷ்பா மறுபடியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ராசாமகன் ஹரிச்சந்திரன், ஏழுக்குநர் தேவா, அன்புராணி, இவங்க எல்லாமே சூப்பர் சூப்பர்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்களது கருத்தை போஸ்ட் பண்ண அத்தனை நேயர்களுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு, அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்கு கேட்கக்கூடிய இனிமையான பாடல் வரிசையில் பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்தது, கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு டிஎம் சவுந்தரராஜனும் பி சுசிலா பாடின பாடல் இது, பார் மகளே பார் திரைப்படத்திற்காக.

0: இதுவரை காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாலினி. நன்றி நேயர்களே.
1: என்றும் இனியவை.

பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நேரம் 12 மணி, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன மாதிரியான பாடல்கள்லாம் கேட்க போகிறோம்? பாடி அழைக்கும் பாடல்கள். அதாவது பாடல் பாடுறதுலேயே வந்து கேட்டு மற்றவங்க ஈர்த்து அதனால் வந்து ஓடி வருவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பாடல்கள் தான் நம்ம கேட்க போகிறோம். அந்த பாடல்கள் நம்மையுமே ஈர்க்கும். நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்கும்போதே உங்களுக்கு அந்த ஒரு உணர்வு வந்துடும். நம்ம நிகழ்ச்சியுடைய துவக்கமாக இருக்கக்கூடிய பாடல் ஜானி படத்திற்காக எஸ் ஜானகி பாடி உள்ள பாடல், கண்ணதாசன் எழுதிய பாடல், இளையராஜா இசையில் ஒலிக்கிறது நமக்காக.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். அந்த பாடல் பார்த்தீங்கன்னாக்கா மரகத வீணை என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறதுக்காக இருக்கு. எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல், வைரமுத்து எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை இளையராஜா.

இனிமையான பாடல்கள் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் ஒலித்து கொண்டிருக்கிறது. அதை நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நேரம் 12:10. நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் கூட முரளிதரன் விழுப்புரம் அவங்க வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அந்த காற்றில் உந்தன் கீதம் அந்த பாடல் வந்து முதல்ல ஒலித்தது இல்லையா, அந்த பாடல் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

போஸ்டரும் போட்டு நம்மளையும் வாழ்த்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கலீல் அகமது அவங்களும் வந்து பொன்னேரியிலேருந்து சூப்பர் எக்ஸலண்ட் அப்படின்னு குட் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. சரி, நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து ஒழிக்கிறதுக்காக நமக்கு தயாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்கக்கூடிய பாடல் நான் பாடும் பாடல் என்ற படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல் தான் கேட்க போகிறோம். வைரமுத்து எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசை இளையராஜா, அந்த பாடல் ஒழிக்கிறது. அதை நாம் கேட்டு ரசிக்கலாம்.

பாடி அழைக்கும் பாடல்கள். ஒரு கதாபாத்திரம் பாட்டு பாடி மற்றொரு கதாபாத்திரத்தை அழைக்கிறது ஈர்க்கிறது அப்படின்னும் போது அந்த பாடலை கேட்டு நம்ம கேட்குற எல்லாருமே ஈர்த்து போகிறோம் இல்லையா? அந்த விசையின் பக்கம் நாமே திரும்புகிறோம். அப்படி

0: இனிமையான பாடல்கள் திரைப்படங்களில் இடம்பெற்றிருக்கு. அந்த மாதிரி பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்ருக்கிறோம். இங்கே நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் கூட செந்தில் குமரன் சுண்ணாம்புக்குளத்துலேருந்து ரெட்ரோ நேரம் அந்த இடத்துல வந்து நல்ல பாடல்கள்லாம் வந்து ஒழிச்சிட்ருக்கு. அதாவது காற்றில் தேடி அழைத்து தொடரும் பாடல்கள், அந்த மாதிரி காற்றில் வந்து அவங்களை தேடி அழைச்சி பாடுறாங்க, அதை கேட்டு அவங்களும் ஓடி வராங்க இல்லையா, அந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து ஒழித்துட்ருக்கு. இனிமை தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திருக்காங்க. சூப்பர் சாங் அப்படின்னு சொல்லிட்டு கலீல் அகமது அவருமே சொல்லியிருக்காரு. வேல்முருகன் அவரும் வந்து பாடல்கள் தேர்வு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜடேரி வேல்முருகன் அப்படிங்கிறவர். அப்புறம் வந்து ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான், இனிமையான இடைக்கால பாடல்கள் எங்கள் இதயத்தை மகிழ்வித்து கொண்டிருக்கும் விவத் பாரதிக்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்கலாம். அதற்கு முன்
1: வயசுலேருந்து எல்லா பசங்களுக்கும் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொடர முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்ட எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் இன்னும் முழுமையான கொண்டாட்டத்தோட ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ரெட்ரோ நேரம் பாடல்களோட சாய்ஸ் அருமை அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி அவங்களும் வந்து வாழ்த்திருக்காங்க நம்மளுடைய ஃபேஸ்புக்கில். நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து கேட்கக்கூடிய பாடல் அம்மன் கோவில் கிழக்காலே என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறதுக்காக தயாராக இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இவங்க ரெண்டு பேருமே பாடியிருக்கக்கூடிய பாடல். ஒருத்தர் பாடி அழைக்கும்போது இன்னொருத்தர் வந்து அவங்களுமே பாடுற நிலைமையில் கூட பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாடல்களும் தொடருது நம்மளோட சேர்ந்து. கங்கைவரன் எழுதிய பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா.

0: என்ன கொஞ்சம்
1: வண்டியை நிறுத்தனா?
0: ஏமா, ஏன் தங்கம், என்னாச்சு?
1: நிறுத்தனா ப்ளீஸ்.
0: எதுக்கு வண்டியை நிறுத்த சொல்ற? ஏமா கோவப்படுற?
1: என்ன கோவப்படாம என்ன கொஞ்சம் சொல்ற? இத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன், வண்டி ஓட்டும் போது மொபைல் யூஸ் பண்ணாத, யூஸ் பண்ணாத, இவ்வளவு வேகமா போகாத, போகாதன்னுட்டு. இனிமே இந்த மாதிரி பண்ணனா உன் கூட நான் வரவே மாட்டேன்
0: தெரிஞ்சு. ஓ, இதான் மேட்ரா? ஓகே ஓகே, கூல் கூல். இனிமே இப்படி பண்ண மாட்டேன்டா தங்கம், ஓகே?
1: அது அது நல்ல பையனுக்கு அழகு தான் எங்க அண்ணன். வாண்ணா இப்ப போலாம்.
0: பாதுகாப்பான பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.

நேரம் 12:53. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் இன்னென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு கதாபாத்திரம் பாடி அழைக்கக்கூடிய மற்றொரு கதாபாத்திரத்தையோ இல்லை பல கதாபாத்திரங்களையோ ஈர்க்கக்கூடிய பாடல்கள், நம்மையும் ஈர்க்கிற ஒரு விதத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை நம்ம கேட்டுட்ருக்கோம். பாட்டு கேட்டு மயங்கி வராதவங்க யார் தான் இருக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி பாடல் கேட்ட உடனே ஓடி வர்றது, இல்லை பாடிட்டுருக்கவங்கள அதை பார்த்துட்டு நம்மளுமே கூட சேர்ந்து பாடணுன்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பாடுறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறைய திரைப்படங்களை பார்த்துருப்போம். அந்த மாதிரி பாடல்கள்லாம் இடம்பெற்றுருக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில். இங்கே நம்மளுடைய நேர்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா, அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி ஒரு பூச்சரத்தை கொடுத்து நம்மளுக்கு வாழ்த்திருக்காங்க, ஒரு ஒரு ரோஸ் மாதிரி கொடுத்து. அதே மாதிரி மேலைப்பட்டு தாயலன் மௌனமே வந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில் நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து? சாதனை என்னும் படத்துலேருந்து தான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடல் கூட பார்த்திங்கனாக்கா, அது ஒரு காட்சி அமைப்பில் ஒரு சோகம் கூட இருக்க தான் செய்யும், இருந்தாலும் அதை பாடி அழைக்கிற அந்த ஒரு ஈர்ப்பு நம்மளை ஈர்க்கத்தான் செய்யுது. அது ரொம்பவே பிடிச்ச பாடலாக நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு பாட்டு தான் நம்ம கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் எஸ் ஜானகி குழுவினரோடு பாடியிருக்கக்கூடிய பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம். நேரம் 12:30. விவத் பாரதி தமிழ் பண்பலை இந்த ஃபேஸ்புக்கில் கூட பார்த்தீங்கன்னாக்கா கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலேருந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க, திங்கள் மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ரோ நேரம் பாடவா பாடல் அருமை அப்படின்னு சொல்லிட்டு பாடவா வந்து பாட்டை சொல்கிறாங்க போல இருக்கு. அந்த பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. காலை நேர பூங்கியல் பாடலும் இனிமையாக இருந்தது, நிகழ்ச்சி இனிமையாக தொடர வாழ்த்து.

வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வாழ்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் காலை நேர பாடல் அருமை நன்றின் முரளிதரர் விழுப்புரம்லேருந்து சொல்லியிருக்காங்க. லோகேஸ்வரி தினேஷ் அவங்க பாடி அழைத்திடும் பாடல்களை தேடி அழித்திடும் அறிவிப்பாளர், வாடியிருந்த மனங்களை நாடி வந்து குளிர்வித்த கண் கானங்கள், எப்படிப்பட்ட கானங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம மனசை குளிருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆடி பாடி என்றில்லாமல் அமைதியாக ஓடி எங்கும் செல்லாமல் ஓரிடத்தில் ஒன்றிணைய வைத்து, இப்படி ஒரு நிகழ்ச்சியை நம்ம கேட்டுட்ருக்கிறோம், கேட்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விபத் பாரதியும் வாழ்த்திருக்காங்க. அனைத்து நிகழ்வுகளுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லியிருக்காங்க. கலில் அகமது அவருமே வந்து சூப்பர் டைம் ஃபார் எவ்ரி டே, இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் கேட்கும்போது அது வந்து சூப்பர் டைமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நான் உங்கள் பின்னணி பாடகி சுனந்தா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்குது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
1: ஒரு காதல் மயக்கம், அழகிய கண்கள் துடிக்கும்.
2: நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இவங்க ரெண்டு பேருமே பாடியிருக்கக்கூடிய பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா. உன்னை நான் சந்தித்தேன் என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் சாந்தி ரமேஷ் அவங்களுமே வந்து ரெட்ரோ நேரம் பாடல்கள் இனிமேன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. கலீல் அகமது அவங்களும் சொன்னால் சொன்னோம். அப்புறம் அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுமே நிகழ்ச்சியோடைய அனைத்து பாடல்களும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் அவருமே டி நகர்லேருந்து தித்திக்கும் மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ரோ நேரம் நேயர்களுக்கு சுவையான நேரம் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ரெட்ரோ நேரம் அந்த நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு தேவன் தந்த வீணை பாடல் ரொம்ப அருமையாக இருந்ததுன்ற மாதிரி வாழ்த்திருக்காங்க. ஏழு கிணறு தேவா.
1: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: நம்மளோட ஃபேஸ்புக்கில் கூட புஷ்பா அவங்களும் வந்து ரெட்ரோ நேரத்தில் பாடல்கள் எல்லாமே அருமை, உன்னை நான் சந்தித்தேன் பட பாடல் வந்து அருமை அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. சாந்தி ரமேஷ் கூட தேவன் தந்த வீணை மிகவும் இனிமையாக இருந்தது அந்த பாடல்னு சொல்லியிருக்காங்க. தமிழரசன் வேதாரண்யம் அங்கேருந்து அவருமே வந்து தேவன் தந்த வீணை அதில் வந்து தேவி செய்த கானம் பாடல் மிக அருமை, வழங்கியதற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க.
5: சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய. நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய. நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய.
6: நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.

0: கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ரிட்டர்ன் எறும் நிகழ்ச்சியில் பாடி அழைக்கும் பாடல்களை நம்ம கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து செய்தி அறிக்கை, தமிழில் செய்தி அறிக்கை தான் கேட்க போகிறோம். கேட்டுட்டு மீண்டும் இணையும் போது ஒரு இரு பாடல்கள் நம்ம கேட்கலாம். நேரம் 12:39. இன்னும் சில நொடிகளில் நம்ம கேட்க போகிறது தமிழில் செய்தி அறிக்கை.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவை தாம் அதிகம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 250வது

0: சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு சர்ஜிவ் கோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு டிரம்ப், பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெருங்கிய நண்பர் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க தூதருடனான உரையாடலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் அனைவரும் கேட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்கோ ரூபியோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டா பழங்குடியின மக்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 150,000 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித் ஷா கூறினார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டெகோ ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா சார்பில் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், சர்வதேச மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான முக்கியமான விஷயங்கள் ஆகியவை குறித்தும் தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா எடுத்துரைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்மபூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்டர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறும் என்றும், இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இக்கூட்டம் அவசர தேவையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இன்று சென்னையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறை சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குற்றச் செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தற்காப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் திரு விஜய் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் மூலம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயம் மட்டுமின்றி தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக இந்த பயிற்சி நிலையத்தின் இயக்குநர் திரு சதீஷ்குமார் தெரிவித்தார்.
2: இந்த நிலையமானது திருப்பூர் மாவட்டத்தில் 2013ஆம் ஆண்டிலிருந்தே செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு அவங்க வந்து சுயமாக ஒரு சுயதொழில் செய்வதற்காக வந்து இந்த நிலையமானது

0: கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சுயதொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா, இது மூணு கேட்டகரியை நம்ம பிரிக்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ராடக்டில் வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை வகையான ட்ரைனிங்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் சம்மந்தமான தொழில்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு உரம்பு தயாரித்தல், அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 63 வகையான ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலையத்தின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம்.
1: செல்போன் தொடர்பான தொழில்நுட்ப பயிற்சியை பெற்றது தமக்கு மிகுந்த பலனை அளித்துள்ளதாக பயனாளி திரு பாலச்சந்தர் கூறினார்.
2: நான் டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் வந்து ஆர்சிடி திருப்பூருங்கிற இதில் வந்து இங்கே செல்ஃபோன் பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல்னு ஒரு கோர்ஸ் நடத்துகிறதா பார்த்தேன். இங்கே எடுக்கிற ஸ்டாஃப்ஸ் இங்கே எல்லாமே நல்லபடியாக சொல்லித்தராங்க. இதனால் என் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இனிமேல் சொந்தமாக சுய தொழில் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொல்லி இங்கே வந்து பயிற்சி எடுத்துருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்சிடிக்கு வந்து மிகவும் நன்றி. இங்கே உள்ள ஆசிரியர்கள் மற்ற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.46 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2.57 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 107.77 ரூபாயும் டீசல் 99.59 ரூபாயும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலை உயர்வு குறித்த அறிவிப்பை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் சண்டை நிறுத்தம் தொடர்பான எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் உடனடியாக மேற்கொள்ள அவசரம் காட்ட வேண்டாம் என்று தங்கள் நாட்டு பிரதிநிதிகளுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் போர் சூழலுக்கு முடிவு காண வேண்டும் என அமெரிக்கா எண்ணியுள்ள நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு நிதி தொடர்பான சலுகைகளை வழங்குவது குறித்து தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்ட பின்புதான் அந்நாட்டுடன் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திரு பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியில் இருந்தபோது அந்நாட்டுடனான அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் சலுகைகள் காட்டப்பட்டதாகவும் திரு டொனால்டு ட்ரம்ப் குறை கூறினார். இதனிடையே அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானுடனான சண்டை நிறுத்தத்தை 60 நாட்கள் நீட்டிப்பது குறித்தும் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பூட்டான் அணி நேபாளத்தையும் இந்தியா மாலத்தீவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: ரிட்ரோ நேரம் நிகழ்ச்சியில மீண்டும் நம்ம இணைகிறோம். நம்ம இப்ப கேட்கக்கூடிய பாடல் ரசிகன் ஒரு ரசிகை என்ற படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கக்கூடிய பாடல். புலமை பித்தன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசை ரவீந்திரன்.

நிகழ்ச்சி நிறைவாக நாம் கேட்கக்கூடிய பாடல் பாட்டுக்கு நான் அடிமை என்ற படத்திலிருந்து மலேசியா வாசிவன் எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல். கங்கை அமரன் எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசை இளையராஜா.

கதாபாத்திரங்கள் திரைப்படத்தில் பாடி அழைக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டு ரசித்தோம். நம்மளையுமே அதை வந்து ஈர்த்தது. நாமுமே அதை கேட்டு மகிழ்ந்தோம். அந்த திசையை நோக்கி ஓடினோம். இப்படி எல்லாம் பல வகையில் சொல்லிகிட்டே போகலாம் இல்லையா? நல்ல நல்ல பாடல்கள்லாம் நம்ம கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி

0: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் தொலைபேசி வழியை அழைத்து அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிப்பாங்க. அதற்கான தொலைபேசி எண்கள் 2952 0583,

0: 1838-9871. நேயர்களுக்கு பிடிச்சது கிடைக்கிறது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில் அவங்களுமே இருப்பாங்க. யாருக்குமே விரும்பினது கிடைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா, அந்த ஒரு மகிழ்ச்சி. அது பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் எல்லாருக்குமே கிடைக்கும். நம்ம அழைப்பில் இருக்கக்கூடிய நேயர் அவர் விருப்பமான பாடல் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: மாணிக்கம் கேக்குற. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் சார். உங்க விருப்பமான பாடல நீங்க சொல்லுங்க.
1: படம் வந்து எங்க ஊர் ராசாத்தி.
0: சரிங்க சார்.
1: அதுல வந்து பாத்தீங்கன்னா பொன்மான தேடி நான் பூவோட வந்து அந்த பாடல் ஒலிபரப்பு.
0: அந்த பாடல் உங்களுடைய விருப்பம் பாடலா இருக்கு, கேட்கலாம் சார் அந்த பாடலை. நன்றி.
1: கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி.
0: எங்க ஊரு ராசாத்தி என்ற படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு மலேசியா வாசிவன். எஸ் பி சைலஜா பாடியிருக்கக்கூடிய பாடல், முத்துலிங்கம் எழுதியது, கங்கை அமரனோட வரிகள். முத்துலிங்கம் எழுதிய பாடலுக்கு இசை கங்கை அமரன்.

0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க.
1: ரவி.
0: சரிங்க சார், உங்களோட விருப்பமான பாடல்?
1: பாடல் வந்து நேற்று இன்று நாளை படம். பாடல் வந்து அங்கே வருவது யாரோ.
0: அங்கே வருவது யாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் நீங்க கேட்டிருக்கீங்க, நம்மளும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ. தேங்க்யூ.
0: அங்கே வருவது யாரா இருந்தாலும் இங்கே வருவது அந்த பாடல். நிகழ்ச்சியில் நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் நேற்று இன்று நாளை என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. புலமை பத்தனை எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. பேசுங்க சார், உங்களோட பேர் சொல்லுங்க.
1: கிருஷ்ணமூர்த்தி மேடம்.
0: எங்க இருந்து சார் அழைச்சிருக்கீங்க?
1: செம்பரம்பாக்கம்.
0: சார், இதான் நீங்க முதல் முறை அழைக்கிறீங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி பங்கேற்றிருக்கீங்களா? வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.
1: உங்களுக்கு
0: வாழ்த்துக்கள் சொல்றோம்.

0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரிங்க, உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: நிச்சயமா படத்துல வந்துங்க, வாராய வெண்ணிலாவே பாடுவோம்.
0: சரிங்க சார், அந்த பாடலை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி
1: சார். நன்றிங்க.
0: ஸோ முதல் முறையாக அவங்க பங்கேற்றிருக்காங்க, அவங்களுக்கும் அழைப்பில் லைன் கிடச்சிருக்கு. அதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்மளுக்குமே கேட்கறதுக்கு. இதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், எல்லோரும் வந்து அவங்கவுங்களோட அந்த டைமிங் தெரிஞ்சு அவங்கவுங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஒரு நாள் வந்தேன், ரெண்டு நாள் கழித்து வரலாம், இல்லை அடுத்த வாரம் வரலாம், அப்படி விட்டு கொடுக்கறது இல்லையா.
2: ஹாய் நிஷா, ரேடியோவில் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
3: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும், எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
5: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு.
0: நிகழ்ச்சியில் முன்னதாக பங்கேற்ற நேயர் கிருஷ்ணமூர்த்தி செம்பரம்பாக்கம் அங்கிருந்து, அவருடைய விருப்ப பாடல் மிஸ்ஸியம்மா என்ற படத்திலிருந்து ஏ எம் ராஜா பி லீலா பாடியிருக்கக்கூடிய பாடல். தஞ்சை என் ராமையா தாஸ் அவங்க எழுதின பாட்டுக்கு இசை எஸ் ராஜேஸ்வர் ராவ். கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம்மா.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் ரதி பாலாஜி பேசுறேம்மா, மடுமா நகர்லேருந்து.
0: சரிங்கம்மா, உங்களுடைய விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: மாணவன் படம் பாட்டு வந்து கல்யாண ராமனுக்கு அந்த பாட்டு வேணும்மா.
0: அது பண்ணினு ஒரு இன்னும் ரெண்டு வாரத்தை பாட வேண்டியதானே இருக்கும், கேட்கணும் போல இருக்கு. நீங்க பாடும்போது
1: காதல் வந்த நேரம் என்னவோ.
0: ஏன் இந்த திடீர்னு இந்த பாடல் கேட்க

0: ஒரு ஆசை வந்துருச்சு உங்களுக்கு.
1: ஆமாமா, ரொம்ப நாள் ஆகுது அதெல்லாம் போட்டிருந்தீங்க.
0: ஓ ஆமாமா, கரெக்ட் தான். சரி, உங்களுக்கு அழைப்புல லைன் கிடைச்சது இல்லையா, அதனால நீங்களும் கேட்டுட்டீங்க. சரிங்க மேடம், நன்றி நன்றி. கேட்கலாம். ஸோ அவங்களோட மகிழ்ச்சியை போலவே நாமளும் இந்த பாடலை கேட்டு நாமளுமே மகிழலாம். இவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் எந்த படத்தில், இந்த மாணவன் என்னும் படத்துலேருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா இவங்க ரெண்டு பேருமே பாடியிருக்காங்க. வாலி எழுதிய பாடல், பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ்.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் ஹேமா மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: போரூர்ல இருந்து பொன்ராஜ் சார், உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பழனி படம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரோடு மண்ணில், இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த வயலை வந்து அண்ணா தங்கச்சியா நினைச்சி பாடுவாங்க. அண்ணன் தம்பி நால்வர் இருக்கும், உனக்கு என்ன வேணும் கேளுமா, அறுவடை நாள் உன் திருமண நாளம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா எழுதியிருப்பாங்க அந்த பாட்டை.
0: ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்படி ஒரு பரிமாணமும் இருக்கு அந்த பாடலுக்குன்னு எங்களுக்குமே சந்தோஷமா இருக்கு கேக்கிறதுக்கு.
1: ஆமா மேடம்.
0: சரிங்க சார், அந்த பாடலை நம்ம கேட்கலாம். இப்ப நீங்க சொன்ன அந்த ஒரு ஆங்கிள் நாங்களுமே ரசிக்கிறோம் அந்த பாடலை. நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நேரம் 1:21. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம்.

பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கேட்கக்கூடிய பாடல் போரூரிலிருந்து பொன்ராஜ், அந்த நேயர் விரும்பி கேட்ட பாடல். பழனி என்ற படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், டாக்டர் சிர்காழி எஸ் கோவிந்தராஜன் எல்லோருமே பாடியிருக்கக்கூடிய பாடல் இது. கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

0: நேரம் 1:27:50. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இப்போ பங்கு பெற வரக்கூடிய நேயர் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: மேடம், சென்னை நூம்பல்லேருந்து ஹேமா. மேடம்,
0: நூம்பல்லேருந்து ஹேமா பேசியிருக்கீங்க, சொல்லுங்க மேடம், மகிழ்ச்சியா இருக்கீங்க, உங்களுக்கு விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: ஆமா, தேர் திருவிழா படம் மேடம், எம்ஜிஆர் ஜெயலலிதா படம். மழை முத்து முத்து பந்தலிட்டு கிட்ட கிட்ட தள்ளுது, நீங்க தொட்டைகளை புட்டு புட்டு சொல்லுது. ரொம்ப நாள்
0: நன்றி.

கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்கள்லாம் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு விருப்பமான பாடல்களை சொல்ல சொல்ல அந்த பாடல்களை நம்ம கேட்டு ரசித்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய நேயர்களுக்கெல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா. அவங்க சொல்லக்கூடிய பாடல்கள்லாம் நமக்குமே வந்து ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் கேட்குற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குது. அப்படிப்பட்ட பாடல்களை தேடி தேடி அவங்களே சொல்கிறாங்க, இது நம்ம கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல அதனால நான் இதை கேட்குறேன்னு. அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது ஓ கரெக்டாக தான் சொல்கிறாங்க சொல்லி அந்த பாடலையும் நம்ம இன்றைக்கி கேட்குறோம். அந்த மாதிரியான ஒரு ரேர் சாங்ஸ் எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஒரு மணி நேரம் நமக்கு தருது. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் இந்த மாதிரி பாடல்கள் நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள்லாம் கேட்க போகிறோம். அதற்கு முன்னதாக
1: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAD 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcad.edcin.co.in and take the first step toward the blue.

நேரம் 1:30 50 நொடி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர் ஹேமா அப்படின்றவங்க நோம்பல்லேருந்து அவங்க விரும்பி கேட்ட பாடல் தேர் திருவிழா என்ற படத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய பாடல், டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கக்கூடிய பாடல், ஏ மருதகாசி எழுதிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: நிகழ்ச்சியில் பங்கு பெறதுக்காக வந்திருக்கக்கூடிய நேயர் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம், நான் ராஜேஸ்வரி நீலமங்கலம் கன்னட பாடத்திலேயே பேசுறேன் மேடம்.
0: சரிங்க மேடம், நான் சொல்றதுக்கான வேலையே இல்லாம நீங்களே உங்களோட இன்ட்ரோடியூஷன் பண்ணிட்டீங்க. இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: விருப்ப பாடல் சந்திரோதயம்ன்ற படத்துல இருந்து சீகாய் கோஞ்சராஜன் பாடின பாடல். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போயிடும் உலகத்தை வேறுடன் சாய்ப்போம். புதியதோர்
0: நன்றி. ராஜேஸ்வரி இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய பாடல் இது. நம்ம இந்த பாடல் கேட்குறோம் சந்திரோதயம் என்ற படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

பொதுமக்கள் நலம் நாடி பொது கருத்தை சொல்க. உன் கருத்தை சொல்லுவதில் ஆயிரம் வந்தாலும்

0: நிகழ்ச்சியில பங்கு பெறதுக்காக வரக்கூடிய நேயர் வணக்கம். பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: ஹலோ
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர் ராஜா அவருக்காக பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் பூவை உனக்காக என்ற படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்கக்கூடிய பாடல். பழனி பாரதி எழுதிய பாடல் இது. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் இந்த பாடல் ஒலிக்கிறது. நாமும் கேட்டு ரசிக்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். பாடலுங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நேரம் 1:45 நிகழ்ச்சியில இப்ப வரக்கூடிய நேயர் அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் என்ன தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: உங்க பெயர் சொல்லுங்க சார். அருமையான பாடல்கள் மந்தவெளி விநாயகம் அவருமே இணைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவருமே நேர்களோட விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் பாடல்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நாங்களுமே இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. இப்போ முன்னாடி பங்கேற்ற நேயர் சுப்பிரமணி அவருடைய விருப்பமான பாடல் அன்னமிட்ட கை என்ற படத்திற்காக ஒலிக்கக்கூடிய பாடல். டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா குரல்களில் ஒலிக்கக்கூடிய இந்த பாடல் கே வி மகாதேவன் இசையில கேட்டு ரசிக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் வரும் நேயர் வணக்கம். விபத் பாரதி தமிழ் எஃப்எம். சரிங்க, எங்க இருந்து கலா பேசுறீங்க?
1: அரக்கோணம்.
0: சரி, அரக்கோணத்திலிருந்து பேசுறீங்க. உங்களுடைய விருப்ப பாடல் சொல்லுங்க. கவிதை அரங்கேறும் நேரம். ஓகேங்களா? சரி, கேட்கலாம் அந்த பாடலை. நன்றி. நிகழ்ச்சியில பங்கேற்ற நேர் அரக்கோணம் அங்கிருந்து கலா, கலாங்கிற நேயர் வந்து அரக்கோணத்திலேருந்து பங்கேற்றாங்க. அவங்க விருப்ப பாடல் அந்த ஏழு நாட்கள் என்ற படத்திலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்குது. அதை அவங்க விரும்பி கேட்டாங்க. ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல், குருவி கரம்பை சண்முகம் எழுதியது, பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் ஒழிக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னாக்கா 1:50.

0: நேரம் 1:55 நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவை நோக்கி வந்துட்டோம். இப்ப நிறைவு செய்யறதுக்காக வரக்கூடிய நேர் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்
0: சார், உங்க பேர் சொல்லுங்க. சரிங்க சார், உங்களுடைய விருப்பமான பாடல்
2: பாட்டு போலயே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா அதுக்காக தான் நம்ம சொன்னோம் சொல்லலாம்னு வந்தோம் அவங்களே சொல்லிட்டாங்க
0: ஃபேஸ்புக்ல கூட பாத்தீங்கன்னாக்கா திருமழிசை அஸ்வினி நாகராஜ் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நாங்களும் இணைந்திருக்கிறோம்னு சொன்னாங்க. சோமசுந்தர பிரபு அவருமே வந்து பழைய வண்ணாரப்பேட்டை அங்கிருந்து அனைவருக்கும் மதிய வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. பொன்னேரியிலேருந்து கலீல் அகமது அவருமே சூப்பர் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

எல்லாருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர் மந்தவெளி நந்தி விநாயகம் அவரோட விருப்ப பாடல் வில்லன் என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய பாடல். வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை வித்யாசாகர்.

0: தொலைபேசி வழியே நேர்கள்லாம் விரும்பி கேட்ட பாடல்களை நம்ம எல்லாருமே கேட்டு ரசித்தோம். நாம் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் இன்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 1:59:40. இன்னும் சில நொடிகளில் 2 மணிக்கான ஆங்கில செய்தியறிக்கை கேட்கலாம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழகம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். 2:16 கடந்து போயிட்டு இருக்கு. இனிய மதிய வேளையில உங்களை வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சூப்பரா நிறைய பாடல்கள் கேட்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எந்த டைப் ஆஃப் சாங்ஸ் வந்து நம்ம கேட்க போகிறோம் நெங்கல் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு படம்னா அதுக்கு வந்து முதல்ல அந்த படத்தினுடைய ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ இருக்கும், அதுக்கப்புறம் அந்த படத்தில் இருக்க ஹீரோயின்க்கு ஒரு இன்ட்ரோ இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது சில நேரங்களில்

ஹீரோயின், அதாவது அந்த படத்தினுடைய கதாநாயகிக்குன்னே தனிப்பட்ட முறையில் ஒரு பாடல் வைப்பாங்க. ஹீரோயின் இன்ட்ரோ சாங்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஹீரோயினுக்கான ஒரு சாங் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் வந்த ஹீரோயின் இன்ட்ரோ சாங்ஸ் அண்ட் ஹீரோயின் சம்மந்தப்பட்ட அவங்களுக்காகவே பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்ட பாடல்கள் தான் நம்ம கேட்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் வந்துக்கிட்டே இருக்க போகுது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் வர இருக்கக்கூடிய முதல் பாடல் எந்த படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூவெல்லாம் கேடுபார் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. நித்யஸ்ரீ பாடின பாடல், பழனி பாரதி வரிகள், யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒரு சூப்பரான பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்திலிருந்து முதல் பாடலாம் வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.

தீவானா தீவானான்னு பாடல் கேட்டு எல்லாரும் நேரம் ஆடி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், செமினி படத்துலேருந்து அந்த பாடல் கேட்டு முடித்தோம். சாதனா சர்க்கம் குரலில் வைரமுத்து வரிகளில் பரத்வாஜையில் இசையில் சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடித்த இந்த நேரத்தில் டைம் இப்போது 2:28 கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான பாடல்கள் கேட்டுட்ருக்கோன்னா, அந்த ஹீரோயின் ரிலேட்டடில், ஹீரோயின் இன்ட்ரோ சாங்ஸ் அண்ட் ஹீரோயின் கதாநாயகி சம்மந்தப்பட்ட அவங்களுக்காகவே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து ஒரு சூப்பரான பாடல் அதே மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. எந்த படத்துலேருந்துன்னா, டும் டும் டும் அப்படின்னு ஒரு படம் இருக்கையா, அந்த படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல், ஹரிணி பாடியிருக்கக்கூடிய பாடல், நாமுத்துக்குமார் வரிகளில் கார்த்திக் ராஜாவுடைய சில ஒரு சூப்பரான பாடல் டும் டும் டும் படத்துலேருந்து அடுத்து வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கேட்டு இணைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன, எங்கே

மழை படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சோம். சித்ரா, ரகீப், அலாம், கல்பனா எல்லாரும் சேர்ந்து பாடின ஒரு சூப்பரான பாடல் வைரமுத்து வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய சில 2:39 கடந்து போயிட்டு இருக்கு. ஹீரோயின்ஸ் ரிலேட்டடான ஹீரோயின் மையப்படுத்தி வந்த பாடல்கள், ஹீரோயின் இன்ட்ரோ சாங்ஸ், அந்த மாதிரியான பாடல்களை தான் இன்னைக்கு நம்ம எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. தீராத விளையாட்டு பிள்ளை படத்திலிருந்து ரோஷினி, பிரியா, திவ்யா சேர்ந்து பாடின பாடல், பா விஜய் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய சிலர் சூப்பரான பாடல் தீராத விளையாட்டு பிள்ளை படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அரசு படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். ஷாலினி குரல்ல, கலைக்குமார் வரிகளில், மணிஷ் சர்மா இசையில. 2:50 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. பூவெல்லாம் முன்வாசம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல், ஸ்வர்ணலதா குரல்ல, வைரமுத்து வரிகளில், வித்யாசாகர் இசையில. கேட்டு இணைந்திருக்கீங்க விவேத் பாரதி, தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 2:55. இனி தொடர்வது
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஈ நாம் எனப்படும் தேசிய வேளாண் பொருட்கள் மின் சந்தை திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: ஒரே நாடு ஒரே சந்தை என்ற முன்முயற்சியின் கீழ் நாடு முழுவதும் APMC மண்டிகளை ஒருங்கிணைப்பதற்கான 2016 ஏப்ரல் 14 இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு அகில இந்திய டிஜிட்டல் தளம்தான் ஈநாம் என்று அழைக்கக்கூடிய மின் தேசிய வேளாண் சந்தையாகும். வேளாண் பொருட்களின் விலைகளை கண்டறிவதற்கான ஒரு மையப்படுத்தப்பட்ட இணையதளத்தை உருவாக்குவதன் மூலம் நாடு தழுவிய அனைத்து வேளாண் சந்தைகளையும் ஒன்றிணைப்பதற்கான நாம் வலைதளமானது தற்போதுள்ள வேளாண் விளைபொருள் சந்தை குழு, ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை குழு, சந்தை வளாகங்கள், துணை சந்தை வளாகங்கள், தனியார் சந்தைகள் மற்றும் பிற ஒழுங்குபடுத்தப்படாத சந்தைகளை ஒருங்கிணைக்கிறது. இந்த திட்டமானது மார்ச் 2018 தேர்ந்தெடுக்கப்பட்ட 585 ஒழுங்குபடுத்தப்பட்ட மொத்த வேளாண் சந்தை தளத்தை நிறுவுவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது. இதன் நோக்கங்கள் வேளாண் பொருட்களின் அகில இந்திய வர்த்தகத்தை எளிதாக்கும் வகையில் ஒரு பொதுவான இணையவழி சந்தை தளம் மூலம் சந்தைகளை முதலில் மாநில அளவிலும் பின்னர் நாடு முழுவதும் ஒருங்கிணைத்தல், சந்தைகளின் திறமையான செயல்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் சந்தைப்படுத்துதல் மற்றும் பரிவர்த்தனை நடைமுறைகளை நெறிப்படுத்தி அவற்றை அனைத்து சந்தைகளிலும் ஒரே சீராக்குதல், நுகர்வோர் சந்தைகளை இணைய வழியில் அணுகுவதன் மூலம் விவசாயிகள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு சிறந்த சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகளை உருவாக்குதல், விவசாயிக்கும் வர்த்தகருக்கும் இடையிலான தகவல் சமச்சீரற்ற தன்மையை நீக்குதல், வேளாண் பொருட்களின் உண்மையான தேவையின் அடிப்படையில் சரியான நிகழ்நேர விலை நிர்ணயம் செய்தல், ஏல செயல்முறையில் வெளிப்படைத்தன்மை, இணையவழி

0: பணம் செலுத்துதல். இத்திட்டத்தில் இலவச தர பரிசோதனை மற்றும் தர மதிப்பீட்டை வழங்குவதன் மூலம் விவசாயிகள் தங்களின் உயர்தர விளைபொருட்களுக்கு சிறந்த விலையை பெற முடிகிறது. இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து 23 மாநிலங்கள், 4 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 1656 மண்டிகள் ஈனாம் இணையதளத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. 2026 பிப்ரவரி 28 தேதி நிலவரப்படி 1.80 கோடி விவசாயிகளும் 2.72 லட்சம் வர்த்தகர்களும் ஈனாம் தளத்தில் பதிவு செய்துள்ளனர். 2026 பிப்ரவரி வரை வர்த்தகம் செய்யப்பட்ட வேளாண் விளைபொருட்களின் மொத்த அளவு 13.22 கோடி மெட்ரிக் டன்னாகவும் அதன் மதிப்பு 482,350 கோடியாகவும் உள்ளது. ஈனாம் திட்டத்தின் கீழ் ஈனாம் இணையதளத்துடன் ஒருங்கிணைப்பதற்கு தேவையான சந்தைப்படுத்துதல் மற்றும் அது சார்ந்த உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக மாநிலங்களுக்கு ஒரு மண்டிக்கு ரூபாய் 75 லட்சம் வரை மானியமாக வழங்குகிறது. இதில் தர மதிப்பீட்டு ஆய்வகங்கள், மின்னணு எடை வசதிகள், கணினிகள், அச்சுப்பொறிகள், சுத்தம் செய்தல் மற்றும் தரம் பிரித்தல், பொட்டலமிடல் வசதிகள், மென்பொருள் உள்கட்டமைப்பு, உரம் தயாரிக்கும் அலகுகள் போன்றவை அடங்கும். இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக இணைய வழியில் பணம் செலுத்தப்படுகிறது. இதற்கு எப்படி பதிவு செய்வது? ஈனாம் தளத்தில் பதிவு செய்ய எந்த கட்டணமும் இல்லை. விவசாயிகள் ஈனாம் அதிகாரப்பூர்வ தளம் அல்லது கைபேசி செயலி மூலமாகவோ தங்களது அருகிலுள்ள வேளாண் மண்டிகளில் ஆவணங்களுடன் நேரில் சென்றோ பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஈ நாம் எனப்படும் தேசிய வேளாண் பொருட்கள் மின் சந்தை திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மூணு மணி ஒரு நிமிடம் நெருங்கிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. 2000s ரெண்டாயிரத்தி 2020 காலகட்டத்துக்குள்ள வந்த பாடல்கள், அந்த 2 decades வந்த சூப்பரான நிறைய பாடல்கள் உங்களுக்காக நான் பிளே பண்ண ரெடியா இருக்கேன். கேட்க நீங்களும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சி அப்படியே தொடங்கி வைக்க வந்துகிட்டே இருக்கு. எந்த படத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க, அதாவது கேட்குறவங்களை நான் சொல்ல, படம் பேர் அதுதான், ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற படத்துல ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. ஹரிஷ் ராகவேந்தர் குரல்ல, பா விஜய் வரிகள்ல, அரவிந்த் சங்கருடைய சில ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியினுடைய தொடக்க பாடல அட்டகாசமா வந்துட்டே இருக்கு. கேட என்ஜாய் பண்ணுங்க. கேட்டு இணைந்திருக்கிறீங்க விவித் பாரதி, தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

3:13 கடந்து போயிட்டு இருக்கு. வில்லன் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். உதித் நாராயணன் சாதன சர்கம் சேர்ந்த பன்னொரு சூப்பரான பாடல், வைரமுத்து வரிகளில் வித்யாசாகருடைய இசையில. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் துள்ளுவதோ இளமை திரைப்படத்திலிருந்து வெங்கட் பிரபு, சித்ரா சிவராமன் இணைந்த பாடின பாடல் பா விஜய் வரிகளை யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில கேட்டு அணிந்திருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தென்காசி பட்டணம் படத்திலிருந்து மயில் இறக்கி அப்படின்ற பாடல் கேட்டு முடிச்சோம். மனோ ஸ்வர்ணலதா இணைந்த பாடின பாடல் வாலி வரிகளில் சுரேஷ் பீட்டருடைய இசையில. 3:23 கடந்து போயிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ரன் படத்திலிருந்து உதித் நாராயணன் சுஜாதா சேர்ந்து பண்ண ஒரு சூப்பரான பாடல் வித்யாசாகருடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கேட்டு இணைந்திருக்கீங்க வித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டு முடிச்ச பாடல் ரோஜா கூட்டம் படத்திலிருந்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடின பாடல் வைரமுத்து வரிகள் பரத்வாஜ் இசையில. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ரமணா படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பவதாரணி சேர்ந்து பாடின பாடல் மேத்தாயம் வரிகளில் இளையராஜா இசையில. கேட்டு இணைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ராஜா படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். கார்த்திக் கிருஷ்ணராஜ் இணைந்து பாடின பாடல் எஸ் ஏ ராஜ்குமார். சில 3:44 கடந்து போயிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் லேசா லேசா படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். பெனிடயாள், யுகேந்திரன், ஸ்ரீ மதுமிதா, திப்பு இவங்களாரும் சேர்ந்து பாடின ஒரு சூப்பரான பாடல். வாலி வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட என்ஜாய் பண்ணுங்க. கேட இணைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தூள் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். கே கே சுனித் சௌஹான் இணைந்து பாடின பாடல் அறிவு முதி வரிகளில் வித்யாசாகர். சேலம் 3:55 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஏப்ரல் மாதத்தில் படத்திலிருந்து சாதனா சரகம் பாடின பாடல் பா விஜய் வரிகளை யுவன் சங்கர் ராஜே சில நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. மீண்டும் 4 மணிக்கு அப்புறமா நம்ம இசையோடு விளையாடல இணைய போறோம். எஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க, கேட்டு நினைந்திருங்க. இது விவித் பாரதி, தமிழகம் 102.3. மனங்களில் என்னென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர் இருப்பது 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார். நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புக்கான தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஜெயக்குமார், திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேகவில் இணைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசியா ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா குட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விக்கி மற்றும் அக்ஷய் தனாஜி தேரே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிமையான இன்னொரு மாலை வணக்கம். 4:03 கடந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி நான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் உங்களோட இணைஞ்சிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெகுலராக நம்ம விளையாடுற அந்த இசையோடு விளையாடல தான் இன்றைக்கி நம்ம பயங்கரமாக விளையாட போகிறோம். என்ன விளையாட்டு அப்படின்றத புதுசாக கேட்குறவங்களுக்கு நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். பாடல் வந்து நான் ப்ளே பண்ணுவேன், இடப்பட்ட அதாவது அந்த வரி முடியும், முடிஞ்சதுக்கப்புறமா என்ன வரி வரும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பாடல் சம்மந்தமான கேள்விகள்லாம் கேட்கலாம், அப்புறம் அந்த பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். சோ இசையோடு விளையாடல கலக்கலா விளையாட நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க என்ன பண்ணனும், போன் எடுத்து கால் பண்ணி ஜாலியா விளையாடணும். அதுக்கு 2952-0853 அப்படின நம்பருக்குள்ள 2838-9871 அப்படின நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0444-044 அப்படின்ற கோடியும் சேர்த்துட்டு கால் பண்ணுங்கள். ஜாலியாக விளையாட போகிறோம். உங்களுக்கான பாடல்கள் கொஷின்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். யாரெல்லாம் நீ கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இணைப்பில் ஒரு நேயர் வர அப்படி துடிச்சிக்கிட்டு இருக்கார், அவர் இணைப்புக்கு கொண்டு வந்துடலாம். வணக்கம் வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? ஹலோ,
1: ஹலோ,
0: லைனில் இருக்கீங்களா?
1: ஹலோ,
0: கேட்குதா? அந்த வரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த என்ன வரி வரும் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணனும். அதான் உங்களுக்கான டாஸ்க்.
1: ஈஸியா கொண்டு பார்க்கலாம்.
0: ஆ ஓகே.
2: மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ.
0: என்ன வரும் அடுத்து? என்ன அமைதி ஆயிட்டீங்க? என்ன பாட்டுன்னு தெரிஞ்சா?
1: ஆ செந்தாழம் கோவில்.
0: ஆ பரவாயில்ல, சூப்பர். அந்த அளவுக்கு கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. இன்னொரு தடவை ப்ளே
1: பண்ணட்டுமா? இல்ல வரி எனக்கு தெரியல.
0: சரி பரவாயில்ல, பாடல் கண்டுபிடிச்சிங்களா, ரொம்ப சந்தோஷம். முதல் நேரா வந்து கலக்கலா சொல்லிருக்கீங்க, நன்றி இணைப்புல வந்ததுக்கு. வணக்கம்
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க கால் பண்ணிருக்கீங்க?
3: விரும்பாக்கும் வனஜா.
0: சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா அடுத்து என்ன வரி வரும்னு? கேட்டிங்களா பாடல? இன்னொரு தடவை ப்ளே பண்றேன், கேளுங்க.
2: மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ.
0: ஐயோ அது வரைக்கும் வர மாட்டேன், நுனி வரைக்கும் வந்துருச்சு, அதுக்கு மேல வர
3: மாட்டேங்குதா?
0: அது நான் ப்ளே பண்ணேன், அதுக்கு அடுத்து என்ன வரும் அது நீங்க சொல்லணும்.
3: மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஓடமோ.
0: வந்தோனே கட் பண்ணிட்டாங்க. ஸோ செந்தாழம் பூவில் அப்படின்ற பாடலில் அந்த விட்டு போன அந்த உருளறியில் வரியில் முதல் ரெண்டு வார்த்தை சொல்லிட்டாங்க. அடுத்த நேயர் கரெக்டாக சொல்கிறாரா அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் சூப்பர். வணக்கம்
4: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
4: உமா.
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, கண்டுபிடிச்சிங்களா அடுத்து என்ன வரி வரும்னு? இல்ல இல்ல, நான் இப்ப பாட்டு கேட்டீங்க, நான் ப்ளே பண்றேன், அதுக்கு அடுத்து என்ன வரி வரும்ன்றத நீங்க கெஸ் பண்ணனும். கேக்குறீங்களா? அடுத்து என்ன வரி வரும்? ஊடலோகம். ஏதோ வருது, நீங்களுக்கே உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் எடுத்து போட்டீங்க. சூப்பர் சூப்பர், நன்றி இணைப்புல வந்ததுக்கு. வணக்கம்
5: வணக்கம்
0: வணக்கம்.

0: வாணிதேவி பேசுறேன்.
1: சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: இந்த லைன் தான் எனக்கு தான் நீங்க எடுக்கே கட் ஆயிடுச்சு எனக்கு.
1: ஆஹா, ஓ நீங்க தான் அது கட் பண்ணிட்டு போனவங்களா?
0: நான் கட் பண்ணல, செகண்ட் ஓடி.
1: அப்ப நான் கட் பண்ணேனா?
0: நீங்க எடுக்கே எனக்கு கட் ஆயிடுச்சு.
1: ஓகே ஓகே, ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துருச்சு.
0: ஆ, டெக்னிக்கல்.
1: சரி, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: கொடி மேலே கிழித்தேன் கனிகளை
1: தேடுது,
0: கோயில் பாசை ராகம் என்ன பாடுது. இந்த பாட்டு
2: நான்
1: கரெக்டா சொல்லிட்டீங்க, சூப்பர். உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கோங்க ஒரு தடவை. எப்படி இது எனக்கு புரியலையே, நீங்க கேட்டது எப்படி நான் இப்ப ப்ளே பண்ணிருக்கேன் முதல் பாடல் செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் அப்படின்ற பாடல் தான். முள்ளும் மலரும் படத்துல இருந்து கே ஜே எஸ் தாஸ் குரல்ல, கண்ணதாசன் வரிகள், இளையராஜா உடைய சில வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கேட்டு இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாட்டம் கொண்டாட்டம்.
1: நேயர்களை ரெடியாக இருக்கீங்களா? அடுத்த பாட்டுக்கு 4:14 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இசையோ லக்கலக்கில் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்களுக்கான அடுத்த பாடல் ரெடியாக இருக்கு. காலர்ஸும் நம் நேயர்களும் ரெடியாக இருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? சொல்லுங்க, ரெடியாக இருக்கீங்களா விளையாட? உங்களுக்கான பாடல் பிளே பண்ணிடலாமா? அடுத்து என்ன டியூன் மட்டும் வருது, வரி வரலையே. கண்டுபிடிச்சிங்களா அடுத்த வரி
2: என்னன்னு?
1: இன்னொரு தடவையா? ஓகே. அடுத்து
3: கடிதத்தில்
1: அடுத்த நேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போ. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. வணக்கம்.
4: சென்னை ஹேமா சார்.
1: சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா?
4: தெரிஞ்சது சொல்றேன். பொன்னே உன் கடிதத்தை பூவாலே திறக்கின்றேன், விரல் பட்டால் உந்தன் ஜீவன் காயம்படுமல்லோ.
1: ஆஹா ஆஹா, பாட்டாவே பாடிட்டீங்களா? இதுதான்.
5: கடிதத்தை பூவாலே திறக்கின்றேன், விரல் பட்டால் உந்தன் ஜீவன் காயம்படுமல்லோ.
1: கரெக்டா சொல்றீங்க. நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
4: நன்றி சார்.
1: நன்றி. வணக்கம். சொல்லுங்க கலா. அப்படியா? ஓகே, கண்டுபிடிச்சிட்டாங்க போன நேயரு. இப்ப ஒரு பாட்டு பிளே பண்றேன், அது என்ன பாட்டு என்ன படத்துல வரும் மட்டும் நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க. புதுப்படமா? ஆஹா, இது வந்து 20-25 வருஷத்துக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன். நன்றி. சூப்பர். முன்னாடி வந்த நேயர் கரெக்டா சொல்லிட்டாங்க. காதல் கடிதம் தீட்டவே அப்படின்ற பாடல் தான். அதனுடைய இடைப்பட்ட வரிகளை எடுத்து வச்சு கொடுத்தேன். அடுத்த வரியும் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. அந்த பாடலை இப்ப நம்ம கேட்டு வந்தெல்லாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்துட்டே இருக்கு. ஜோடி படத்துலேருந்து காதல் கடிதம் தீட்டவே அப்படின்ற ஒரு சூப்பரான பாடல். உன்னிமேனன் எஸ் ஜானுக்கு இணைந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல். வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருக்கீங்க விவத்.

0: 4:23 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இசையோட விளையாடல கலக்கலாம் விளையாண்டுட்டு இருக்கோம். பாடல் பிளே பண்ணுவேன், அந்த பாட்டில் எந்த வரியில் முடியுதோ அதுக்கு அடுத்த வரி என்ன அப்படின்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய உங்களுடைய டாஸ்க். யாரெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க, அடுத்து என்ன பாட்டு வருது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நிகழ்ச்சியில் நீங்கள் இணையணும்னா ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க 2952508353 அப்படின்ற நம்பருக்கோ, அல்லது 2838981 அப்படின்ற நம்பருக்கோ கால் பண்ணலாம். 044 அப்படின்ற கோடியம் சேர்த்து கால் பண்ணுங்க, ஜாலியாக விளையாட போறோம். இப்போ நிகழ்ச்சியில அடுத்தடுத்த நேயர்கள் இனியா ரெடியா இருக்காங்க. வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் பேசுற மாதிரி தான் எனக்கு கேக்குது. சூப்பர், இப்படிதான் இருக்கணும். வணக்கம் என்னாச்சு, என்னதான் ஆச்சு? வணக்கம், என்னங்க வரவங்கலாம் மாத்தி மாத்தி, வணக்கம் வரவங்களாம் இப்படி கட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இப்போ நான் பாடல் பே பண்ணிடுறேன், அடுத்து என்ன வரி வரும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கான பாடல், இன்னொரு தடவை ப்ளே பண்ணுறேன் கேளுங்க. இதுக்கு அடுத்து என்ன வரி வரும் அப்படின்றதான் நீங்கள் கெஸ் பண்ணணும். வணக்கம் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யாருங்க இது கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கம் கௌதம் சார், பொன்னேரி ஜெயண்டர் தலையில நம்ம பேசுறோம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சி சமயர வேற லெவல்ல இருக்கேன், குமுதா அப்பே நான் சிக்கலாம் இரே.
0: ஓகே, பாட்டு கேட்டிங்களா? நான் ப்ளே பண்ணேன்.
1: இல்ல கேக்கல ஜி, நான் ஆங்கில இருந்து கேட்டுகிறேன்.
0: சரி இருங்க, ப்ளே பண்றேன். இதுக்கு அடுத்து என்ன வரி வரும்ன்றதை கரெக்ட்டா கெஸ் பண்ணுங்க. போட்டீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி, அப்படிதான் போட்டிருக்கீங்க.
1: ஏகப்பட்ட திமிரு உனக்குள்ள இருக்கு, அந்த அம்மா பாடுவாங்களே, அது ஏதோ வாய்ஸ் ஏதோ பாடுவாங்களே.
0: ஓகே ஓகே, ஏகப்பட்ட திமிரு அப்படின்னு சொல்லி இருக்கீங்க.
1: ஆமா, ஏகப்பட்ட திமிரு உனக்குள்ளே இருக்கு அதுன்னு
0: வரும். ஓகே ஓகே, பாதி கரெக்டா சொல்லிட்டீங்க, மீதி அடுத்த நேரம் சொல்லுவாங்கன்னு பாக்கலாம். நன்றி நன்றி. வணக்கம், யாருங்க இது வந்து வந்து கட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க? கொக்கு மீன திங்குமா அப்படின்ற பாடல அதை நேயர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ அடுத்து அந்த வரியை ஃபுல்ஃபில் பண்ணணும், யார் கரெக்டாக வந்து நிரப்புறீங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம் வணக்கம், யாருங்க இது கால் பண்ணியிருக்கீங்க? கண்டுபிடிச்சிங்களா? ஓகே, இன்னொரு தடவை ப்ளே பண்ணுமா உங்களுக்கு? ஓகே இருங்க, ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்து இது முடிஞ்சு வர வரையே நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணணும். அடுத்து நீங்க திருப்பி ஆடி காட்ட போறீங்களா நேரம் காலம் வந்தோடனே? இல்ல இல்ல இல்ல, அப்படி வராது, வேற மாதிரி வரும். பட் பரவாயில்ல, நல்ல முயற்சி செஞ்சீங்க, நன்றி. வணக்கம் வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: ஹலோ பிரியா, பிரியாங்க.
0: பிரியா கண்டுபிடிச்சிங்களா அடுத்து என்ன வரி வரும்னு?
2: ஆ கண்டுபிடிச்சேங்க.
0: என்ன வரி?
2: ஏகப்பட்ட திமிரு உனக்குள்ள இருக்கு, நேரங்களும் வரட்டும், நான் அடக்கி காத்துறேன்.
0: நீங்க பாடு, நீங்க சொன்னது கரெக்டானு பாத்துறலாமா?
2: ஆ சரிங்க சரிங்க, கோவில் பாடுங்க, கோவில் பாடுங்க. உனக்குள்ள இருக்கு,
0: நேரங்களும் வரட்டும், நான் அடக்கி காத்துறேன். கரெக்ட்டா?
2: ஆ கரெக்ட்.
0: சூப்பர் சூப்பர். எப்படி அடிக்கடி கேப்பீங்களா அந்த பாட்ட?
2: எல்லா
0: பாட்டுமே கேப்பீங்களா? அப்ப எது கேட்டிருந்தாலும் உங்களுக்கு ஈஸி தான். எது கேட்டிருந்தாலும் உங்களுக்கு அப்ப ஈஸி தான்
2: நினைக்கிறேன்.
0: ஓகே ஓகே, பட் பரவாயில்ல, வந்து கலக்கிட்டீங்க. ஓகேங்க, ஓகே ஓகே, நன்றி. சோ அந்த பாட்டு தான் வந்து, அந்த பாட்டில் அடுத்து அந்த வரி தான் வரும். அது வந்து ரொம்ப அழகாக கரெக்டாக சொல்லிட்டாங்க நம்மளுடைய நேயர். ஏகப்பட்ட திமிரு உனக்குள்ளே இருக்குது, நேரகாலம் வரட்டும், நான் அடக்கி காட்டுறேன். ஒருத்த

வந்து ஏகப்பட்ட திமிர் உனக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஒரு நேயர் நேரங்காலம் வரட்டும், நான் அடக்கி காட்டுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இதை ரெண்டையும் சேர்த்து இன்னொரு நேயர் சொல்லி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கோவில் படத்தில் தான் அந்த பாடல் வரப்போகுது, கொக்கு மீன திங்குமா அப்படின்ற அந்த ஒரு சூப்பரான பாடல். சங்கர் மகாதேவன் ஸ்ரீலேகா பார்த்த சாரதி இணைந்து பாடின ஒரு சூப்பரான பாடல். ஸ்நேகன் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். 4:28 கடந்து போயிட்டுருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கொண்டாட்டத்தோடு இணைஞ்சிருக்கீங்க நிகழ்ச்சிகளோடு. நான் ஆர்ஜே கௌதம் கேட்டிருந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அஞ்சு முட்டை பொம்மைல நான் தீய முட்டவன்.
1: கொத்து கொத்தா முத்தம் போட்டு அணல கூட்டவா.
2: I'm coming. I'm coming. I'm coming. I'm coming.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: அடுத்த பாட்டுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 4:33 கடந்து போயிட்டுருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இசையோடு விளையாடல கலக்கலாக விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கான பாடல் நம்ம ப்ளே பண்ணிட்டோமா? முதல்ல நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க?
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: திருப்பாச்சிலிருந்து எட்டே ப்ரோ பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? முயற்சி பண்ணுங்க. அடுத்த வரி.
2: ஒரு நாள் நிலவுக்கு செய்தி தரும் பாடும் பறவை
1: முயற்சி செஞ்சதுக்கு நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கண்டுபிடிச்சேன்.
1: கூடவே அந்த டியூனோட போனா புடிச்சிருவீங்க. ஓகே, இதா ப்ளே பண்றேன்.

0: ஒரு நாள் உலகம் நீதி பெறும், தீரே நாள் உலகம் சேதி வரும்.
1: இல்லையே இல்லையே, மாத்தி பாடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, ரொம்ப சூப்பரா பாடினீங்க. வானம் கரெக்ட். அடுத்து வர வார்த்தை மாத்தி பாடணும்.
0: நிலவுக்கு பாதையிடும்.
1: ஆஹா, பரவாயில்ல. நன்றி நன்றி, சூப்பரா பாடினீங்க. நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தேவிகா பல்லாவத்துல இருந்து பேசுறேன் சார்.
1: கண்டுபிடிச்சிங்களா?
2: வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது சேவி தரும். அதானே சார்?
1: வானம் கரெக்ட். அதுக்கு அடுத்து வர்றது கொஞ்சம் தப்பா இருக்கு, பட் பரவாயில்ல, நல்ல முயற்சி செஞ்சுக்க. நன்றி
2: நன்றி நன்றி சார்.
1: நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்
3: சார்.
1: வணக்கம்.
3: நான் ரஜி பாலாஜி பேசுறேன்.
1: சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா?
3: வானம் எனக்கு ஒரு பாலமிடம்.
1: உங்களுக்கு ஒரு பாலமிடமா?
3: ஆமா.
1: ஓகே,
3: கரெக்டா?
1: வானம் கரெக்ட், பாலமிடும் கரெக்ட், நடுவுல வர ஒரு வார்த்தை தப்பா இருக்கே. அப்படிதான் வருதா? பட் பரவாயில்ல, நீங்க ரெண்டு வார்த்தைகள் கரெக்டா சொல்லிட்டீங்க. உனக்கோரு. சோ எனக்கோரு இருந்து உனக்கோருக்கு வந்துட்டீங்க. ஓகே, நீங்க சொன்னது கரெக்டா இல்லையான்னு பாத்திரலாம். நன்றி நன்றி, இனிப்புல வந்ததுக்கு. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
4: மதுரையில இருந்து புஷ்புலதா பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா?
4: இனப்புல சார், ஒரு தடவை போட்டு விடுங்க.
1: இன்னொரு தடவை பிளே பண்ணுங்களா? ஓகே, இருங்க, அப்படியே லைன்ல இருங்க. சோ இது முடியும் போது என்ன வரி வரும் அப்படின்றதுதான் உங்களுக்கான டாஸ்க்.
4: அதை கேட்டு ராத்திரி வாசலில் கோலமிடும். இல்ல சார், அது மனசுக்குள்ளே இருக்கு, வரமாட்டேங்குது.
1: இது வரைக்கும் இருக்கு, இதுக்கு மேல வரமாட்டேங்குது,
4: அப்படிதானே?
1: ஓகே ஓகே.
4: பாடும் பாடல் வரும் வரும்.
1: ஓகே ஓகே, நன்றி. நன்றி சார். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
5: வள்ளி பேசுறேங்க சார்.
1: சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: சொல்றேன், தப்பா தான் தெரியல, மறந்துட்டேன்.
1: பரவாயில்ல.

0: விடுங்க, யாரும் மார்க் போட போறது இல்ல, ட்ரை பண்ணுங்க.
1: வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது சேவி தரும் ஒரு நாள். அதுக்கப்புறம் தெரியல.
0: சரி பரவாயில்ல, நீங்க நீங்க சொன்னது பாடினது கரெக்டா இருக்கு அப்படின்றத பாத்திரலாம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
1: தேங்க்யூ சார்.
0: வணக்கம். வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?

0: யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: நான் போர் பொன்ராஜ் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க பொன்ராஜ், கண்டுபிடிச்சிங்களா?
1: அந்த பாட்ட கொஞ்சம் போடுங்க சார், எனக்காக கொஞ்சம்
0: கொஞ்சம் போடணுமா? கொஞ்சம் அதிகமாக போட வேணுமா?
1: வானம் எனக்கு ஒரு சேடி தரும், அதுக்கப்புறம் வானம் எனக்கு ஒரு சேடி தரும், நிலவு அப்படின்னு வருமோ அடுத்தது, நிலவு வருமே அதுக்கு அடுத்தது.
0: சரி பரவாயில்ல, நீங்க சொன்ன வரைக்கும் கரெக்டா அப்படின்றத பாத்திரலாம். நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: நான் நயனாவட்டில இருந்து அமுதா பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: ஒரு நாள் எனக்கு ஒரு நீதி வரும்னு வரும் சார். அந்த
0: ஒரு நாளா? அது ஐ திங்க் அடுத்த சரணம் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து வர்றது வந்து வேற ஒரு வரி வரும்.
2: அப்படிங்களா?
0: ஆமா. பரவாயில்லங்க. நன்றி நன்றி.
2: நன்றி சார்.
0: நன்றி. சரி, இதுக்கான வரி பாடல் என்ன, இந்த வரிக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்றத கேட்டுருங்க. அதை கேட்டு முடிச்சேன்னா நம்ம பாடலையும் கேட்டுடலாம்.

வானம் இரவுக்கு பாலமிடும், பாடும் பறவைகள் தாளமிடும். ஆனால் நம்ம வானத்து கூட என்னென்னலாம் போட்டு என்னென்னமோ சொல்லியிருக்கீங்க, பட் பரவாயில்ல, எல்லாருக்குள்ளேயும் அந்த கவித்துவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி வரிகளை மாற்றி ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. பட் எனிவேஸ், வந்து ட்ரை பண்ண முயற்சி பண்ண நேயர்களுக்கு நன்றி. இப்போது அந்த பாட்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக வந்துட்டே இருக்குது. நிழல்கள் படத்திலிருந்து இது ஒரு பொன் மாலை பொழுது அப்படின்ற பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வைரமுத்து வரிகள், இளையராஜா இசையில் வந்துட்டே இருக்கு. கீழே என்ஜாய் பண்ணுங்க. கீழே நினைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாலு மணி 44 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. இசையோட விளையாடல கலக்கல விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில. இப்ப இணைய குடியாடத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
1: சொல்லுங்க, ரெடியா இருக்கீங்களா? பிளே பண்ணலாமா உங்களுக்கான பாடல?
2: ரெடியா இருக்கிறேன் ப்ரோ. ஓரளவுக்கு கொஞ்சம் புது பாட்டா கொடுங்க ப்ரோ.
1: புது பாட்டாவா? 2000 அப்புறம் வந்த பாட்டு தான்.
2: 2010 அந்த பக்கம் வந்தா கூட ஓகே.
1: ஓகே ஓகே, உங்களுக்கான பாடல். அடுத்து,
2: உன் விழி மூட கண்ணா, அந்த பாட்டு கண்டு கொண்டேன் படம் தெரியும், சித்ராமாவுடைய குரல். ஏனொரு விளையாட்டு பொம்மையா.
1: இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணுங்க ப்ரோ. இன்னொரு வாட்டியா? ஓகே, அப்படியே லைன்ல இருங்க, இன்னொரு தடவை ப்ளே பண்றேன். கரெக்டா யோசிச்சுட்டு சொல்லுங்க.
2: உன் விழி மூட வா என் கண்ணா, அந்த பாட்டு அப்படிதான் வரும். உன் விழி கொண்டு
1: நன்றி. வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். யார்?
3: கௌதம் சார் அவர்களுக்கு மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
3: அடையாளமேட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சார்.
1: சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க?
3: பாட்டுதான் சரியா புரிய மாட்டேங்குது.
1: புரிய மாட்டேங்குதா?
3: போடுங்க சார்.
1: ஐயோ, ஓகே போடுறேன். இப்ப கரெக்டா புரிஞ்சதுன்னே சொல்லிடுவீங்கல்ல? ஓகே. அடுத்து
3: சார், பழைய
1: பாட்டு சார், இதுவே கொஞ்சம் பழைய பாட்டு தான் சார். 20-25 வருஷம் இருக்கும். நன்றி நன்றி. வணக்கம், இன்னொரு தடவை ப்ளே பண்றேன், கேட்டுக்கோங்க. வணக்கம்
4: வணக்கம்
1: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? ஆஹா, வந்த கால் கட் ஆயிடுச்சு இப்படி. ஸோ இந்த வரிக்கு அடுத்து என்ன வரி வரும் அப்படின்னு கேட்டிருந்தேன். சிலர் வந்து புதிய பாடலாக வேண்டாம், பழைய பாடலாக கொடுங்க, நீங்கள் இதுவே கிட்டத்தட்ட பழைய பாடலாம் அண்டு வரி புரியலன்னு சொல்லியிருந்தீங்க. எனிவேஸ், இந்த பாட்டினுடைய அடுத்த வரி என்ன அப்படின்றத சொல்கிறதுக்கு இப்போ லைனாக ரெண்டு பேர் வந்திருக்காங்க. வணக்கம். சூப்பர், இப்படி தான் இருக்கணும். வணக்கம் ஹலோ, லைனில் இருக்கீங்க, பேசலாம். என்ன ஒரு நிசப்தம். ஓகே, ஸோ இந்த இதுக்கு அடுத்து என்ன வரி வரும் அப்படின்னு ப்ளே பண்ணிடுறேன், கேட்டுக்கோங்க. உன் இதழ் கொண்டு வாய் மூட வா வா என் கண்ணா அப்படின்றதான் உங்களுக்கான அந்த வரி நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். எனிவேஸ், நானே ப்ளே பண்ணிட்டேன். அந்த பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டெலாம் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கேட்டுட்ருக்கீங்க விவித்

4:52 கடந்து போயிட்டுருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நிறைவாக உங்களுக்கான ஒரு பாடல் ப்ளே பண்ண போகிறேன். அதை யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கலாம். கடைசி ரெண்டு பாடல் சரியாக நீங்கள் கண்டுபிடிக்கல. ஸோ இந்த தடவை யார் இந்த பாட்டை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம். என்ன இது, வரவங்களாம் இப்படி கட் பண்ணிட்டே போனால் எப்படி? உங்களுக்கான பாடல் ப்ளே பண்ணுறேன், கேட்டுட்டு அடுத்த வரி என்ன வரும் அப்படின்றத கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கான பாடல். வணக்கம்.

4:53 கடந்து போயிட்டுருக்கு. நிறைவாக ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே ப்ளே பண்ணிட்டேன். ஸோ அது இந்த வரிக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்றதான் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்கள், தெரியலனாலும் பரவாயில்ல முயற்சி பண்ணலாம், கால் பண்ணுங்கள்.

ஸோ இறுதியாக இந்த பாட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாம். இந்த பாட்டில் நம்ம கேட்டு முடிச்சிடலாம். ஏற்கனவே 4:53 கடந்து போயிட்டுருக்கு. ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய நேர்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க போஸ்ட்டு கீழே. யார் யார் சும்மா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் பார்த்துடலாம். கண்ணன், அதுக்கப்புறம் சிகேஎன் வேப்பேரியிலிருந்து, அதுக்கப்புறம் சோமசுந்தர பிரபு, ஏழு கிணறு தேவா, சென்னை சிங்கர் சிவராம், மேலப்பேடு தயாளன், அதுக்கப்புறம் புதுப்பட்டியிலிருந்து பொன்னமராவதிக்கு வாழ்த்துக்கள் ஹைதா மஹின்னு சொல்லியிருக்காங்க. புரஷிவாக்கம், சுந்தரராஜன், ரமா, கனகராஜ், பழனி இவங்கெல்லாம், அப்புறம் பிரபாகரன். ஸோ இவங்கெல்லாரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு சொல்லிட்டு பாடலாம் கேட்டவங்க என்ஜாய் பண்ணுங்க, நாங்கள் பங்கு பெறலங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. எனிவேஸ் நிகழ்ச்சியில் நிறைவாக இந்த பாடல் வரப்போகுது, ஏன்னா டைம் நமக்கு இல்லாதனால இந்த பாடலை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இதே போல் நான் நிறையா பாடல்கள் எடுத்துகிட்டு வரேன். அப்போ யார் யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் நிறைவாக கிரீடம் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. சாதனா சர்க்கம் பாடின பாடல் நாம் முத்துக்குமார் வரிகளை ஜி வி பிரகாஷ்குமார் சில அக்கம் பக்கம் அப்படின்ற பாடல் தான் நான் வந்து ப்ளே பண்ணியிருந்தேன். அந்த பாடல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வந்துட்டு இருக்கு. கேட என்ஜாய் பண்ணுங்கள். நினைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் வழங்குகிறார். நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புக்கான தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழக அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஜெயக்குமார், திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தவிக்கவில் இணைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12 வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர், மனுஷா இணை பட்டம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா கொட்டேச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விக்கி மற்றும் அக்ஷய் தனாஜி தேரே இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
2: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
1: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
2: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
1: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
2: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
1: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
2: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
3: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

0: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்ட?
1: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயிலிருந்து நம்மள பாதுகாக்கும்.
1: இவ்ளோ தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
0: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.

பபத் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் சொல்லிக்கிறது. நான் உங்க அர்ஜே குழலி. இது பூந்தென்றல் நிகழ்ச்சி. நேரம் 5:49. எல்லாரும் மண்டே ஈவினிங் அதுமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மோடுக்கு வந்திருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் என்ன நிகழ்ச்சிமா அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான பூந்தென்றல் நிகழ்ச்சி தான். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் அழகழகான பாடல்கள் காத்துட்ருக்கோம் உங்களுக்காக. அந்த பாடலுக்கு நடுவில் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பேச போகிறோமா, எதை பற்றிமா பேச போகிறோம் இந்த நேரத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கான கேள்வி, நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நபரிடம் உங்களுக்கு பிடித்தமான பண்பு எது? நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல் ஆர் எல்ஸ் நம்ம ஃபேமிலியிலே இவங்களை மாதிரி நம்ம வரணும்ப்பா, இந்த மாதிரி இவங்களை பார்த்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட உங்களுக்கு பிடித்தமான பண்பு எது? இந்த மனுஷனோட அந்த ரொம்ப அன்பு நிறைந்த உள்ளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எதையும் எதிர்பார்க்காம ஒருத்தவங்களுக்கு செய்கிற உதவி எனக்கு பிடிக்கும், இல்லை எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க அந்த பண்பு எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நபரிடம் உங்களுக்கு பிடித்தமான பண்பு எது? அதுதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்க போகுது. நம்ம நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா 0944-2952-0853-2838-9871 அப்படின்ற நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி எனக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். கால் பண்ண முடியாதவங்க பபத் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போடப்படும், அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்ஸாகவும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். ஸோ இன்றைக்கி பூந்தென்றல் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போகுது. நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற முதல் பாடல் தூவானம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்காக கேட்டேன் சொல்லுங்கள் பபத் பாரதி தமிழகம் 102.3 மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இன்னைக்கு போன் ஜென்ரல் நிகழ்ச்சியில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நபரிடம் உங்களுக்கு பிடித்தமான பண்பு எது, அதுதான் இன்னைக்கு கேள்வியாக இருக்குது. நீங்கள் நம்மளுக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா 044-295-2-0853 மற்றும் 2838-9871 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேசுறதுக்கு நேயர்கள் ரெடியா இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: கார்த்திக் பேசுமா?
0: வணக்கம் கார்த்திக் சார், சொல்லுங்க.
1: வந்து எங்க மாமா மேம் அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சப்பாத் போடுவாரு, அப்படி உயர்ந்து அவர் பார்த்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு. அவர்
0: எல்லாருக்கும் உதவி செய்யற அந்த பண்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா?
1: ஆமா மேம்.
0: சூப்பர் சார், வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம், விபத் பாரதி தமிழகம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க மேம்.
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: முகம் தெரிந்த நபர்களுக்காகட்டும் சரி, முகம் தெரியாத ஒரு பொது வெளியாக இருக்கட்டும் சரி, விட்டு கொடுத்துருவாங்க, அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா என்னுடைய சித்தப்பா கிட்ட மத்த

0: ஏதாவது ஒரு குட்டி காரியம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பாராட்டுதல். கத்துக்கிட்ட இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய நபர்கள் எவ்வளவு செஞ்சாலும் மேம் பாராட்டு அப்படிங்கறத மனம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு சூப்பரா இருக்குப்பா அப்படின்ட்டு அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா கேள்விக்குறி. பட் என்னுடைய சித்தப்பா கிட்ட இருந்து எல்லாரையும் பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு குணத்தை நான் கத்துக்கிட்டேன். ரொம்ப இந்த நேரம் தவறாமை அப்படிங்கிற ஒரு குணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேம். என்னுடைய பெரியப்பா கிட்ட ஒரு இடத்துக்கு 10 மணிக்கு போறேன் அப்படின்னா 9:55 கூட மேம் ஒரு தடவை கூட மேம் லைஃப்ல அவர் லேட் லைட் கமரா இருந்ததே கிடையாது. நன்றி.
1: தேங்க்யூ மேம். பை
0: பை.

கடைசி ரெண்டு காலர்ஸ் வந்தவங்க நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு வந்தவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து எதாவது கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒன்று தான் தெரியும், அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா நம்மளுக்கு பார்க்குறப்ப தெரியலாம், பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு அது வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நம்மளை உணர முடியும். அவர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பாராட்டு கிடைக்கும்பொழுது நம்ம மனசு ரொம்ப சந்தோஷப்படும். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு முன்னாடியே சீக்கிரம் போகும்பொழுது நம்மளை காக்க வைக்காமல் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நற்பண்புகள் எல்லாமே நம்ம வந்து சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கற்றுக்குறோம். அது என்ன நற்பண்பு, யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது.

நிகழ்ச்சியில தொடர்ந்து வரப்போற பாடல் வடசென்னை திரைப்படத்துல இருந்து கார் குழல் கடவையே அப்படின்ற பாடல் தான் இன்னைக்கு பூந்தொன்றல் நிகழ்ச்சியில இரண்டாவது பாடலாம் இடம்பெற போது. இந்த பாட்டும் கேட்கறதுக்கு ரொம்ப அப்படியே மெலடியஸா கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கும். எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது விபத் பாடல் தமிழகம் 102.3.

ஸ்ரீராம் பார்த்தசாரதி, விஜய் நாராயண், அனந்து, பிரதீப் குமார் மற்றும் சந்தோஷ் நாராயண் குரல்ல விவேகரோட வரிகளில் கார் குரல் கடவையே கேட்டு முடிச்சாச்சு. நேரம் 5:26:30.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சாடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாடா பின்னாலதான் ஓடுங்கடா.
2: பூஞ்சடல் நிகழ்ச்சியில பேசுறதுக்கு நம்ம கிட்ட நேயர்கள் ரெடியா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
3: ஹலோ,
2: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: ஹலோ
2: ஹலோ, வணக்கம் சார். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: ஆனந்த் மேடம்.
2: வணக்கம் ஆனந்த் சார், சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: அப்பா தான் மேடம். எங்க அப்பா தான் மேடம், ரொம்ப பொறுமையா இருக்கு மேடம். யாத்தையும் சண்டைக்கு போக மாட்டாரு. யாத்தி கடன் வாங்க கூடாது, எல்லாத்தையும் அன்பா நடந்ததும் சொல்லுவாரு மேடம். அவரு நேரம் சொன்னாதான் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு மேடம்.
2: சூப்பர் சார், உங்க அப்பாவை தான் நீங்க வியந்து பார்த்து அவங்க கிட்ட இருந்து நல்ல பண்புகள் கத்துக்கீங்க இல்லையா?
3: இப்ப அப்பாவை சொன்ன வரையும் நடந்துக்கிறேன் மேடம். நான் கடன் வாங்க மாட்டேன் மேடம், யாருக்கிட்டையும் கத்து பேசா கூட.
2: சூப்பர் சார், வாழ்த்துக்கள், நன்றி.
3: நன்றி மேடம்.
2: கால் பண்ணி தன்னுடைய அப்பாவை தான் வியந்து பார்த்தேன், அப்பா சொன்ன நற்பண்புகள் எல்லாம் கத்துக்கிட்டு அதே போல வாழ்றேன் இப்போ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
4: ஹலோ
2: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், பொன்னியர் ஜெகத்தில இருந்து கலி நம்ம பேசுறேங்க.
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கீங்களா?
4: எனக்கு பாத்தீங்கன்னா என் தங்கச்சி பையன் ஒருத்தர் இருக்கா, 6 வயசு தான் ஆகுது. ஆக்சுவலி அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு சண்டை போட்டாலும் உடனே பேசிடுவான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்குற மனசு பாத்துக்கிட்டீங்களா?
2: ஆமா, குழந்தைங்களுக்கே உள்ளது இல்லையா?

0: ஆமா ஆமா, இது ரொம்ப என்ன சொல்றதுன்னா, சின்ன வயசுலயே இவ்வளவு மெச்சூரிட்டியா இருக்க அந்த போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: சந்தோஷமா இருக்கு.
0: நிறைய விஷயத்துல இது உங்களுக்கு விட்டு கொடுத்தல், யாரா இருந்தாலும் சரி உடனே பேசிடுவா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது அவங்கிட்ட இருந்தா கடத்துக்கிட்டேன். இப்ப ஒரு நல்ல பண்பு வந்து பெரியவங்கிட்டே கடத்துக்கலாம், சின்னவங்கிட்டே எடுத்துக்கலாம்.
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா, நல்ல குட் க்வெஸ்சன் உங்களுக்கு. தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ, வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றி.
1: நம்ம கிட்ட பேசுபவர் அடுத்த நேயர். வணக்கம், உத்பாரி தமிழகம். என் குரல் எனக்கு கேட்க வைக்கிறாங்க, கட் பண்ணியாச்சு. சூப்பர். வணக்கம், உத்பாரி தமிழகம்.
2: எம்டி ரவிச்சந்திர, ஸ்ரீநகர், அம்பத்தூர். மேடம்
1: வணக்கம் சார். சொல்லு. நலம் சார், நீங்க நலமா?
2: வணக்கம் மேடம். மேடம், எங்க மாமா பிடிக்கும், பாக்கத்துல இருக்காரு. தம்பி கூட மேரேஜ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு மேடம். குடும்பத்து கோஷம் மட்டுமே உழைச்சாரு. இருக்காரு கவர்மெண்ட் வேலை.
1: ஓகே.
2: அவங்க மாமனார் வீடும் தூத்துக்குடி தான் மேடம். சுத்தி பாக்கோம். இன்னொன்னு, என் ஃப்ரெண்ட் அவங்க அண்ணன் மேடம், லாஸ்ட் கடைச்சுட்டி தம்பி கூட கல்யாணம் பண்ணிட்டு மேரேஜ் ஏஜ் முடிஞ்ச பிறகு அவரு மேரேஜ் பண்ணிட்டாரு. நல்லா இருந்தாரு.
1: சுத்தி உள்ள எல்லாரையும் பாத்துக்கிறது இல்ல பண்பு.
2: என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் உயர்ந்தவனா இருந்தோம், தாழ்வு மனப்பான்மையிலே இருப்பான் மேடம். இவ்வளவு உயர்ந்தவனா இருந்தா இப்படி இருக்கேடா அப்படின்னு கேப்பேன். எது வந்தாலும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவான் மேடம். பிடிக்கும் எனக்கு.
1: ஓகே சார், ஓகே,
2: நல்லா இருக்கு மேடம். நிகழ்ச்சி இறைவன் ஆசீர்வதிக்கணும் மேடம்.
1: நன்றி சார், நன்றி சார். வாழ்த்துக்கள். நன்றி.

ஓகே, காலஸ் எல்லாம் கால் பண்ணி தன்னுடைய நற்பண்புகள் எல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டேன், வியந்து பார்த்து அந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே சைட்ல ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்துடலாம். வானம் அப்படின்ற பாடல் பவர் பாண்டி திரைப்படத்தில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் கேட்டு மகிழுங்கள். தமிழகம் 102.3 மாநிலங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: செல்வரகவன் வரிகளில் ஷான் ரோடனோட இசையில் பவர் பாண்டு திரைப்படத்திலிருந்து சூப்பராக ஒரு பாடல் கேட்டாச்சு. நேரம் 5:35. பூந்தண்டல் நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேச போகிற அடுத்த நேர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் பாரதி தமிழகம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவியமலை.
0: வணக்கம், சொல்லுங்க. ஒரு ஒரு காசும் உழைச்சுதான் வாங்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா?
1: என்னுடைய அம்மா கிட்ட இருந்து கத்து. இப்ப வந்து எங்க அம்மா என்கிட்ட இல்ல, இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க நினைச்சு பாக்குற மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு கொடுத்துருக்கு.
0: நன்றி சார், வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான ஒரு பண்பை இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நன்றி.
1: ரொம்ப நன்றி.
0: வணக்கம், பாரதி தமிழகம். யாரோ ஒருத்தவங்க வந்து வந்து வந்து கட்டாயிட்டு இருக்காங்க, பாவம். அவங்களுக்கு ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம் பாரதி தமிழகம்.
2: வணக்கம் மேடம். கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: என்ன தலைப்பு சொன்னீங்க? யாரை?
0: நீங்க வாழ்க்கையில வியந்து பார்க்கிற ஒரு நபர் கிட்ட உங்களுக்கு பிடித்தமான பண்பு?
2: அதான் என் தம்பி தான் மேடம். எல்லாருக்கும் எல்லாரையும் அரவணைச்சு போவான். அதுதான் என்ன அருமை தம்பி, அவன் பேர் ரகுராமன்.
0: உங்க தம்பி தான் உங்களுக்கு நீங்க வியந்து பார்த்த நபர். அவங்ககிட்ட கத்துக்கிட்ட பண்பு அரவணைத்து போறது இல்லையா?
2: ஆமா, எல்லாம் அவன் சூப்பரா இருப்பான். நானும் இருக்கிறேன். அவன் அவன் என்னோட ஒரு படி
0: மேல. நிகழ்ச்சியில நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம் தமிழகம். வணக்கம் கலாமம், சொல்லுங்க.
3: உங்க
0: பெரிய அக்கா, ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு கத்துக்கிட்ட நல்ல பண்புக்கெல்லாம் வாழ்த்துக்கள். நன்றி மேடம்.
3: தேங்க்ஸ் மேடம்.

நம்ம இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில் வந்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வியந்து பார்த்த நபர் யார், அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் என்ன நற்பண்பு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்ருக்கோம். நிறைய பேர் கால் பண்ணி அக்கா, தம்பி, பேத்தி, அப்புறம் வந்து அம்மா, என் வீட்டில் இருக்க சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் நான் இந்த பண்பெல்லாம் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.

நீங்களும் இதே மாதிரி ஷேர் பண்ணணும் அப்படின்னா 0444-295-2 0853-83-898-78 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம். கால் பண்ண முடியாமல் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னா விவத் பாரதி தமிழகம் 92.3 அப்படின்ற முகநூல் பக்கத்துக்கு கீழே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன். அந்த போஸ்ட்டுக்கு கீழே உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸாக பதிவு செய்யலாம். பூந்தன்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் என்ன நான் செய்வேன் மேதமான் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு. கேட்டு மகிழுங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: பிரதீப் குமார் மற்றும் கல்யாணி நாயர் குரல்ல பிரதீப் குமாரோட இசையில மேயாத மான் திரைப்படத்துல இருந்து என்ன நான் செய்வேன் அப்படின்னு ஒரு சூப்பரான பாடல் கேட்டாச்சு. நேரம் 5:43.
1: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
0: பூந்தென்றல் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர் யாரு அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழகம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். கோயம்புத்தூர் பார்த்திபன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர், சொல்லுங்க சார்.
2: அதாவது ரெண்டு விஷயம், ஒன்னு வந்து நண்பர்

0: இன்னொன்னு வந்து எங்க மனைவி.
1: ஓகே, உங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன பண்பு?
0: ஏதாவது சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்ம சரி, ஒரு அம்மா சமத்துல சொல்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான் மேடம்.
1: அவ்வளவுதான், சூப்பர்,
0: தேங்க்யூ மேடம்,
1: வாழ்த்துக்கள், நன்றி சார்,
0: நன்றி.

0: வணக்கம், விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம், போரூர் ஜோசப்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: போரூர்ல ஜோசப் பேசுறேன்.
0: வணக்கம் ஜோசப் சார், சொல்லுங்க, கேக்குது.
1: ஆ ஓகே மேடம், ஓகே. எனக்கு வந்து என்னோட மனைவியை தான் மேடம்
0: சொல்லுவேன்னா,
1: ரொம்ப வந்து ஒரு பொறுமையான குணம் அவங்களுக்கு. அது கோபத்துல நானே பேசினா கூட அதுல அவங்க கையாளுற விதத்தை நினைச்சு கொஞ்ச நேரத்துல தனிமையில வந்து நானே கண் கலங்கிருக்கேன். இவ்வளவு தூரம் பேசினமே எப்படிச்சா அந்த பொறுமை ஆண்ட கடவுள் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது.
0: மனைவியோட பொறுமை தான் இல்லையா?
1: ரொம்ப ரொம்ப, அதாவது நான் நல்ல சந்தர்ப்பம் எனக்கு இதை சொல்றதுக்கு, நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்க.
0: சூப்பர் சார்.
1: ஓகே, அது அது வந்து நான் வந்து எத்தனையோ தடவை தனிமையில வியந்திருக்கேன், தனிமையில அழுது இருக்கேன்.
0: அவங்க கிட்ட சொல்லுங்க, ரொம்ப பொறுமையா இருக்கீங்க, என்ன சந்தோஷப்படுவாங்கல்ல. அவங்கள்ட்ட சொல்லிருக்கேன் தனிமையில கண் கூட கலங்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு நல்லா இருந்துச்சு. இத மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க கண்டு வியந்த நபர்கள் அவங்க கிட்ட கத்துக்கிட்ட அந்த நல்ல பண்பு என்ன அப்படின்றத நீங்க ஷேர் பண்றதுக்கு இன்னைக்கு பூந்தொன்று நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி அந்த தருணத்தை நீங்க எங்களோட பகிர்ந்துக்கலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
2: நான் காஞ்சிபுரத்துல செந்தில்குமார் பேசுறேன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நாமே பாயிருந்தது என்னுடைய அக்கா, என்னுடைய மனைவி, இவங்க ரெண்டு பேர் தான்.
0: என்ன என்ன பண்பு பார்த்து வியந்திருக்கீங்க?
2: அவங்க எங்க அக்கா சின்ன வயசுலயே ஒரு 16 வயசுல கல்யாணம் ஆனவங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை நல்லா ரன் பண்ணி அவங்க பாக்கிறதுக்கே எனக்கு வேப்பா இருக்கும் மேடம்.
0: சூப்பர்.
2: அவங்க பேர் கௌரி.
0: கௌரி. அப்புறம்
2: அதுக்கப்புறம் என் மனைவி, அவங்களும் சின்ன வயசுல இருந்தே இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டவங்க இப்போ நம்ம வீட்டையும் வந்து நல்லா
0: ஓகே, காலர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக கால் பண்ணி வந்து தன்னுடைய மனைவி, தன்னுடைய அக்கா, அந்த மாதிரி நிறைய ரிலேட்டிவ்ஸை சொல்லி இவங்க நிறைய நல்ல பண்பு கற்றுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என் நம்பர்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்துக்கு இடையும் கமெண்ட்ஸாக உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. என்ன பாடல் அப்படின்னா, காற்று வெளியடை திரைப்படத்திலிருந்து அழகியே அப்படின்ற ஒரு பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. எல்லாரும் கேட்டு மகிழுங்க, உங்களுடைய அழகிகளுக்கு இதை வந்து சமர்ப்பிங்க.

0: அர்ஜுன் சாண்டி, ஹரிச்சரன் மற்றும் ஜோனிதா காந்தியோட குரல்களில் கார்க்கியுடைய வரிகளில் ஏரமான் இசையில் அழகியே பாடல் வந்து கேட்டாச்சு. நேரம் 5:51. இன்னைக்கு பூந்தண்டல் நிகழ்ச்சியில் நீங்கள் வாழ்க்கையில் வியந்து பார்த்த அந்த நபர் யார், அந்த நபர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட நற்பண்பு என்ன அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நிறைய காலர்ஸ் கால் பண்ணி ரொம்ப அழகாக வந்து அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நடுவில் நம்மளுக்கு நிறைய ஃபேஸ்புக் கமெண்ட்ஸும் வந்திருக்கு, அதையும் வாசிச்சிடலாம். அப்படியே பிரபாகரன் பூந்தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். எனக்கு என் பாட்டிக்கிட்ட என்று கற்றுக்கிட்டது தான் ரொம்ப பிடிக்கும். இனிமையாக பழகணும், எல்லா உயிர்களெடுத்தும் அன்பாக இருக்கணும், முடிந்த வரைக்கும் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் ரொம்ப சூப்பரான பண்புகள்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஷ் வந்து பிடித்த பண்பு என்றால் அவங்களுடைய அம்மா வைத்தியம்மாள் அவர்களிடமிருந்து கற்றுக்கிட்ட அந்த நல்ல பண்புகள் தான். கோபமே வராது, அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் தமிழகம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
1: புரசை வாக்கம் சௌந்தரராஜன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: நான் பார்த்து வியந்தவர்களில் என் நண்பர் தாங்க.
0: நண்பர்கள்,
1: ஆமாங்க.
0: என்ன கத்துக்கிட்டீங்க?
1: வந்து உடை உடுத்துறது இல்லாம அவருடைய எழுத்துக்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு மேடம்.
0: ஓகே.
1: அவர் மற்றவங்களும் பார்த்து வியந்து இருக்கிற அளவுக்கு நடப்பாரு.
0: ஓ சூப்பர்.
1: அவர் போடுற ட்ரெஸ்ஸும் ஒன்னும் அருமையா இருக்கும். மத்தவங்களை பார்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். நானும் பார்த்து வைப்பேன். வேற யாரும் இல்ல, கே எம் கார்டன் செல்வகுமார்னு ஒரு நண்பர்.
0: ஓகே ஓகே,
1: மிக்க மகிழ்ச்சி.
0: சூப்பர் சார், வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, அப்படியே அடுத்த ஃபேஸ்புக் கமெண்ட் படிச்சிடலாம். சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு வயதில் வேலைக்கு சென்ற போது என்னுடைய முதலாளி தினமும் துணிகளை அயன் செய்து தான் உடுத்தி வருவார். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கும் நான் அதை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு நல்ல பண்பு தான். நிறைய பேர் நம்ம அது மாதிரி பண்ண மாட்டோம். அப்படி பண்ணிட்டு போகும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி சாந்தி ரமேஷ் வந்து இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. கண்ணன் பி என் மேட்டுப்பட்டியிலிருந்து அவங்க வந்து 1976 பள்ளி விடுமுறையில் ஊருக்கு சென்றபோது அங்கே வந்து பஸ் ஓட்டுநர் வந்து வளைவு கிட்ட நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியிருக்காரு நம்ம கிட்ட.

நேற்று நேரம் பஸ் வந்து அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு. பம்ப் ரூமில் கிணறு பக்கத்தில் உள்ள லைட்டை பார்த்துட்டு அவர் வண்டி வருதுன்னு நினச்சி நிறுத்திட்டாரு. அதை நினச்சி அங்கேயே கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு அப்புறம் பஸ் புறப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னி ஸ்டோரி நம்மளுக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகேயன் சிவசுப்ரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஏ ஹரிஹரன் வந்து நாம் எந்த சிறு உதவி மற்றவரிடமிருந்து பெற்றாலும் நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்றத தன்னுடைய நண்பர் தட்சிணாமூர்த்திகிட்டேருந்து கற்றுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. ஹைடா மஹி வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா வந்து எமது பிரியமான தோழி ஆகாஷ்வாணி, வானொலியே முதலும் முடிவும் ஆதியும் மந்தமும் இசையும் இயலும் அப்படின்னு சொல்லிட்டு கவிதை அழகாக போட்டிருக்காங்க. அடையாளம் மற்ற ஆசீர்வாதம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மற்றும் தேனா மணிகண்டன் தென் பொன்மொழியிலிருந்து இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மற்றும் மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முரளிதரன் வந்து ஒரு போஸ்டர் மாதிரி அமைச்சிருக்காரு. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்பவே அருமையாக போச்சு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. அது கேட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். திருப்பி நான் உங்களை 8 மணிக்கு நீக்க ஒரு நாள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இது விவத் பாரதி தமிழகம் 102.3 மாநிலங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் லிங்குசாமி பேசுகிறேன். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
1: முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

பக்தி மாலை நிகழ்ச்சியில் ஒலிக்கிருக்கக்கூடிய முதல் பாடல் நான் கடவுள் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் பாடிய பாடல் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் விவித் பாரதி தமிழகம் 102.3.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ்.

கேட்டு முடித்த பாடல் யார் திரைப்படத்திலிருந்து? எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். வாலி வரிகளில் வி எஸ் நரசிம்மன் இசையில். 6:13 கடந்து போயிட்டுருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் பொட்டம்மன் திரைப்படத்திலிருந்து சித்ரா, ஸ்வர்ணலதா, ஜெயஸ்ரீ அணிந்து பாடிய பாடல். பிரைசுடன் வரிகளில் எஸ்டி சந்தனகுமார் இசையில். கேட்டு இணைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.

இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

சரணம் ஐயப்பா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். கேஜே எஸ் தாஸ் குரல்ல, தசரதன் வரிகள்ல, சந்திரபோஸ் இசையில. 6:22 கடந்து போயிட்டுருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் நல்ல தம்பி திரைப்படத்திலிருந்து எம்எல் வசந்தகுமாரி பாடிய பாடல், சி ஆர் சுப்பராமன் இசையில் வந்துட்டே இருக்குது. கேட்டு அணிந்திருங்க. விவேத் பாரதி, தமிழ் எஃப்எம்.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஆறு மணி 25 நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் திருவருள் திரைப்படத்திலிருந்து டி.எம். சௌந்தரராஜன் பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில், குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில. கேட்டணிந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.

சுட வேண்டும். தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவுக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேம மாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி உட்பட 6 பேர் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேர் பத்மஸ்ரீ விருதை பெற்றனர். எழுத்தாளர் சிவசங்கரிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது.
1: ஸ்ரீமதி சிவ் சங்கரி, சாகித்ய ஏவம் சிக்ஷா.
0: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே மேகதாது அணை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரனை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 29 கொலை சம்பவங்களும் 19 பாலியல் குற்றங்களும் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மாறியிருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யப்போகிறார் என்ற தமிழகத்தின் கேள்விக்கு அவர் உடனடியாக பதில் சொல்லியாக வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளார். அரசு ஊழியர்களை ஆளும் கட்சியினர் அச்சுறுத்தும் போக்கு தொடர்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்வாரா என்று மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன்

0: வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும், இது தொடர்பாக தாவேக அரசு மௌனம் காப்பது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1 முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 3 தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். சேலம் மாநகராட்சி ஆணையாளராக திரு லலித் ஆதித்ய நீலமும், திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அக்ஷய அனில் வஹாரேயும், தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அசோக் குமாரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி சந்திரகலா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களில் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூய்மை திருவிழாவை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி தேரே தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 6 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவாண்டா தங்கப்பதக்கத்தையும், கீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரவ்குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா குட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் இந்தியா கிர்கிஸ்தானை வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 130-60 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

0: என் விருப்பம்.
1: ஆறு மணி 41 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திலிருந்து உதித் நாராயணன் ஷாலினி சிங் இணைந்து பாடிய பாடல் யுகபாரதி வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவா இசையில கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

6:53 கடந்து போயிட்டு இருக்கு. நியூ படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா இணைந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளை ஆர் ரகுமான் இசையில. நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் விருமாண்டி படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கமல்ஹாசன் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடின பாடல் கமல்ஹாசன் வரிகளில் இளையராஜா இசையில. கேட்டிணைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது,
1: காலங்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் ஓய்வதில்லை ஓய்வதில்லை வானொலியின் தேவை.
0: நீண்டகால வானொலி நேயர் எம் காவேரி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
0: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
1: நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவங்க சார். என் பேர் காவேரி. நான் வந்து பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கிறேங்க சார். சமீபத்தில் ஆகாசவாணியோடைய 90வது வயது முடிவடைய போகுது ஜூன் 8 தேதியோட அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு, அதுவும் சார் உங்கள் கூட கலந்துக்கிறதுல நான் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேங்க சார். பெருமிதம் கொள்கிறேன். வானொலின்னா மக்களுடைய ஒரு அங்கமாயிடுச்சு. எவ்வளோதான் எந்தெந்த செல்போனோ இன்ஸ்டாகிராம்ன்றாங்க, வாட்ஸ்அப்புன்றாங்க, இங்கேருந்து வீடியோ காலில் பேசிக்கலான்றாங்க, எவ்வளோதான் விஞ்ஞானம் ஆக்குவை பண்ணாலும் நம்மளுடைய வானொலின்ற சிறப்பான இடத்தை, அது ஒரு தாய் மாதிரி சார், அதை வந்து யாராலையும் அழிக்கவும் முடியாது. அந்த ஒரு பொசிஷனையும் அந்த இடத்த யாராலையும் தடுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இது ஒரு மறைக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை சார். அது
0: இப்போ நீங்கள் சின்ன வயசில், எந்த வயசில் வானொலி கேட்டதுலேருந்து உங்கள் ஞாபகம் இருக்குது?
1: நல்ல ஒரு அருமையான கேள்வி சார் இது. எனக்கு வந்து வயது இப்போ வந்து 54 ஆகுதுங்க சார். 5 வயதுலேருந்து நான் வானொலி கேட்டுனுக்குறேங்க சார். ஏன்னா அப்பா ஒரு வானொலி பிரியர். அப்போலாம் வந்து வானிலை அறிக்கை ஆகட்டும், ஒரு நாட்டு நிகழ்வு, முக்கியமாக செய்தி சார், மதிய உணவுக்காக வீட்டுக்கு வருவோம் பள்ளியிலேருந்து. அப்போ கரெக்டாக நாங்கள் வீட்டு வாசல் நெருங்கும் போது அப்பா செய்தி வச்சிருப்பார். என்னன்னா, ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி. அது நல்லா பதிஞ்சு போச்சு சார் என் மண்டையில், என்னுடைய மைண்ட்ல பதிஞ்சு போச்சு. அதே போல அந்த செய்திகள் முடிந்த உடனே நாதஸ்வரம் ஒன்று போடுவாங்க சார். அது திருச்சி உறையூர் வெங்கட்டுன்னு, அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவரை நான் 10 வருடங்களுக்கு முன்னாடி சந்திச்சேன் சார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ரேடியோவில் கேட்டிருக்கிறேன் உங்களுடைய இசையை, இப்போ நான் நேராக நீங்கள் தான் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு. அப்பெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் வானொலியில தான் கேட்பாங்க மக்கள். பாண்டிச்சேரி சுதேசி காட்டன் மில்ல ஆலை தொழிலாளியா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு போனஸ் ஒன்னு போட்டாங்க, 700 ரூபாய். அது பெரிய காசு சார். அப்ப 1976 எனக்கு அப்ப 6 வயசுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த வானொலி வாங்கிட்டு வந்தாரு, ரிக்ஷாவில வச்சு அந்த ரேடியோ பெருசு சார். வாங்கிட்டு வரும்போது ஒரே சத்தம், எங்க வீட்டுல எல்லாரும் தெருவுல இருக்கிறவங்களாம் வந்து எட்டி பாக்குறாங்க, என்னதுன்னு. வானொலியை போட்டு சவுண்டு வச்சோம்னா, ஐயோ இதுல இந்தி பாட்டு. அப்ப வந்து சாயந்தரத்துல ஒரு 6 மணில இருந்து ஒரு 3-4 பாட்டு இந்தி பாட்டு போடுவாங்க சார். அதுல ஷோலே இதெல்லாம் வந்து நல்ல முக்கியமான பாட்டு, அதெல்லாம் அப்ப கேப்போம் எல்லாரும். ஐயோ இவ்வளவு பேரா இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறாங்க. அப்பெல்லாம் நாங்க நினைச்சுப்போம் சார், இந்த ரேடியோ பெட்டியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எப்படி இருப்பாங்க, குள்ளம் குள்ளமா இருப்பாங்களா, அப்படிலாம் நாங்க கேட்டிருப்போம். பாருங்க சார், நடந்த நிகழ்வுகளை தவிர அதை அசை போடும் போது ஒரு அலாவதியான இன்பம் வரும்னுவாங்களா, அது உண்மை சார். நான் அதை அனுபவிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ நியூஸ் கேட்கும் போது அப்பா யாரும் பேசக்கூடாதுன்னு, ஒரு பின்ட்ராப் சைலன்ட் தான் கேட்கும் வீட்டுல. அவரு கேக்குறதும் இல்ல, நாங்களும் வேற கேட்போம். காலையில கேட்டாகணும்ன்றது வேற, கேட்கணும், ஸ்கூலுக்கு போறோம் இல்லைங்களா, அப்பயே எங்களுக்கு செய்திகள் எல்லாம் கேட்கற ஒரு ஆர்வம்

0: தூண்டுச்சுன்னு கூட சொல்லிக்கலாம், நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு. காலையில இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மூணு பாட்டுகளும் ஒன்னா போடுவாங்க,
1: பக்தி பாடல்கள் எல்லாம்
0: போடுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ரேடியோனாக்கா இன்ற அளவு கூட அதோடைய இது குறையிலிங்க சார்,
1: கேட்டுட்டு
0: தாங்க சார் இருக்கிறேன். காலையில எழுஞ்ச உடனே வந்தே மாதிரம் போடுவாங்க சார், அதுக்கப்புறம் மங்கள இசை. மங்கள இசை போடுறாங்கன்னா எல்லார் வீட்லயும் பொதுவா கிரகப்பிரவேசத்துக்கு தான் போடுவாங்க, இது டெய்லியுமே எல்லார் வீட்லயுமே மங்கள இசை. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். அதுக்கு அடுத்தது இது நான் சொல்லியே ஆவணுங்க சார், 6:35 உழவர்கான செய்திகள்ல காத்த முத்து கருத்து முத்து நிகழ்ச்சி மக்கள் மனதுல எப்படி பதிஞ்சிருக்குதுன்னு பார்த்தா எல்லாருமே அந்த நிகழ்ச்சிய அவ்வளவு அருமையா பேசப்படுது சார். என்னன்னா உழவர்கான செய்தியும் ஆகி போகுது, அதுல என்னென்ன சாப்பிட்டா அது மருந்துக்கான ஒரு தகவலையும் கொடுத்துறீங்க. இளநீ சாப்பிட்டா நல்லது குளிர்ச்சின்றதை விட ஊடுருவு பயிர்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லீங்களா, கத்துமுத்து நீ வந்து முருங்கை சாகுபடி பண்ணு, முருங்கைக்கு கீழே வெண்டைக்காய் பயிர் பண்ணு, புளிச்சிக்கீரையை போட்டு விடு, அது ஒரு உபயோகத்துக்கு ஆகும்ல, உபரி வருமானம் வருது. இதெல்லாம் ரொம்ப அருமையான தகவல் சார் அது. அப்புறம் 7:25 மருத்துவ நிகழ்ச்சின்னு ஒண்ணு போடுறாங்க, ரொம்ப அருமையா இருக்கு சார் அது. மதியம் 12:00 உழைப்பவர் அரங்கம்ல தொழிலாளர்களுக்கான நேர்காணல் நிகழ்ச்சி சார். ஒரு தொழில முன்னேற்றம் அடைஞ்சவங்க அந்த தொழில என்னென்ன நெளிவு சுழிகள் இருந்துன்றத சொல்லி கொடுக்கறது, அதை கேட்டு ஓ நாமளும் இந்த மாதிரி செய்யலாம், இந்த தொழில் நம்ம முனையலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை நேயர்களுக்கு உண்டு பண்றாங்க. உழவர் உலகம்னு விவசாய நிகழ்ச்சின்னு ஒண்ணு போடுறாங்க சார்,
1: 7:30.
0: ஆமாங்க சார், இது வந்து என்னுடைய கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துது சார். என்னன்னா அப்பா வந்து மில்லுல வேலை செய்யறாருன்னு சொல்ல அவருக்கு கரெக்டா 7:45 சாப்பாடு உள்ள எடுத்துட்டு போகணும் மில்லு கேட்ட திறப்பாங்க. அப்ப ஐயோ வீடும் வயலும் நிகழ்ச்சி போட்டாங்க, சீக்கிரம் போடுவாங்க அம்மா. அந்த வீடும் வயலும் நிகழ்ச்சி அது ஒரு மாதிரி மியூசிக் போடுவாங்க சார், அது உண்மையும் மனசுல பசுமர தாணி போல எனக்கு பதிஞ்சு சார். ஒவ்வொரு மாதத்தையுடைய கடைசியில ஞாயிற்றுக்கிழமை 11:00 சார் மங்கி பார்ந்து ஒரு நிகழ்ச்சி, அதாவது நம்ம நரேந்திர மோடி பாரத பிரதமர் நாட்டு மக்களோட பேசுற நிகழ்ச்சி, அது ரொம்ப நல்லா அருமையா இருக்கும் சார். இதுல புதுவை புதுமைன்னு காலை 7:02 சார், ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் தமிழ் அமுது, அறிவோம் அறிவியல், விளையாட்டு நிகழ்ச்சி, இன்னொரு நாள் சட்டம் சம்பந்தமான நிகழ்ச்சி, இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார். இதுல இன்னொன்னு சார், புதுச்சேரி மக்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வுன்னா கார்த்திகை தீபத்தை பத்தி நேரடி ஒளிபரப்பு பண்றதுல நேர்களாக எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது. காலையில தினமும் 8:45 வானொலிக்கு 90 நிகழ்ச்சி, இதுல வானொலி நேயர்கள் உட்பட எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து, அது ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார்.
1: எல்லா வானொலி நிலையத்திலிருந்தும் அந்த நிகழ்ச்சி
0: ஒளிபரப்புறாங்க சார். இதுல இன்னொன்னு சார், இது வந்து எவ்வளவுதான் எஃப்எம் போயிட்டே இருந்தாலும் நம்ம ஆகாஷவாணிக்கு உள்ள ஒரு பொசிஷன் இடம் அது நம்ம தாய் மாதிரி சார், அதுல இருந்து பிரிந்து வந்ததுதான் எல்லாம். அந்த ஒரு இடத்த யாராலையும் நான் மறுபடியும் சொல்றேன்னு கூட நீங்க நினைக்கலாம், அது என்னுடைய ஆர்வம் என்ன சொல்ல தூண்டுதது. அப்புறம் வெள்ளிக்கிழமை இலக்கியம் பேசுவோம், இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறதுனாலதான் தமிழுக்கு வந்து வரும் சந்ததியினருக்கு ஒரு ஆர்வம் உருவாகுது. இங்கிலீஷ் பேசினாதான் நம்மளுக்கு ஒரு டீசென்ட், நம்மள ஒரு மதிப்பாங்கன்ற ஒரு காலகட்டத்துல தமிழும் பேசு, இலக்கியமா பேசு, இலக்கணமா பேசுன்றதுல நல்ல ஒரு நிகழ்ச்சி சார் இது. அப்புறம் சூழல் அறிவோம்னு ஒரு நிகழ்ச்சி சார்,
1: 6:55
0: புதுச்சேரி வானொலி நிலையத்துல சூழல் அறிவோம்னு, அது ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி சார் அது. இதை தவிர்த்து கனிந்த வாழ்வுன்னு ஒரு நிகழ்ச்சி சார் அது,
1: மூத்த குடிமக்கள்.
0: ஆமா சார், அத பத்தி சொல்லியே ஆகணும் சார். ஒரு மூத்த குடிமக்கள் தன்னுடைய வாழ்க்கையில நடந்தது அனுபவங்கள் அந்த சுவாரஸ்யமா சொல்லும் போது அதுல உள்ள ஒரு நல்ல கருத்து எடுத்துக்கிட்டா அது நமக்கும் அது பயன்படும் சார் அது. இது இல்லாம சார், நம்ம ஆகாசவாணியில மணிக்கு ஒரு செய்தின்னு சொல்றாங்க,
1: செய்தி சுருக்கம்
0: வீட்டுக்குள்ள இருக்கிறோம் என்ன நடக்குதுன்றத சுருக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: இப்ப சமூக ஊடகங்கள் பல்வேறு இது வந்துருச்சுன்னு நீங்களே ஆரம்பத்துல சொன்னீங்க, இப்ப வந்து வாட்ஸ்அப், பேஸ்புக், பல விதத்துல நம்ம டைவர்ஷன் சொல்லது இல்ல, மைண்ட் வந்து பல விதத்துல போகுது. இருந்தாலும் வந்து வானொலிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பா சார்.
1: அது வானொலி வந்து இப்ப 90வது வயசு முடிய போகுது, இப்ப வானொலியை வாழ்த்தணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லி வாழ்த்துவீங்க?
0: வானொலி என்ற ஒரு வார்த்தை நம்மளை எல்லாம் கட்டி போட்ட ஒரு சாதனம்ன்றதை விட ஒரு சாதனையாளர்கள் பயணிக்கிற இடம் சார் அது. நான் அதை உணர்வு பூர்வமா உணர்றேன், இது மக்களும் உணர்றாங்க. இது வந்து வீட்டுலன்னு இல்ல சார், எங்க போனாலும் காதல கேட்டுக்கலாம், நம்மளுடைய வேலைகளையும் செய்யலாம். இன்னும் முன்னேற்றத்துக்கு தான் அடையும் கண்டி நம்ம வானொலி, 2வது இடத்துக்கு போறது கூட வாய்ப்பு இல்லைங்க சார்.
1: இவ்வளவு நேரம் வானொலிக்கு 90 பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, மற்ற நேயர்களுக்கும் ஒரு பிடித்த நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சியை அமைஞ்சிருக்கும்.

0: படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:15 மணிக்கான தமிழ் செய்தி அறிக்கை.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரி உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக் கொண்டனர்.
1: டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி, சிகிச்சா கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி. கே விஜயகுமார், சிவில் சேவா. டாக்டர் எச் வி ஹண்டே, சிகிச்சா.
2: டாக்டர் ஆர் ஸ்ரீதர், கம்யூனிட்டி ரேடியோ. ஸ்ரீ என் சுவாமிநாதன், கலா பக்தி சங்கீத். ஸ்ரீமதி சிவ் சங்கரி, சாஹித்ய ஏவம் சிக்ஷா.
0: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். நடப்பாண்டில் 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டதில் இன்று நடைபெற்ற விழாவில் 66 பேர் இவ்விருதினை பெற்றுக் கொண்டனர். அடுத்த கட்டமாக 65 பேருக்கு குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை விரைவில் வழங்குவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமது 57 ஆண்டுகால எழுத்து சேவைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று எழுத்தாளர் சிவசங்கரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 57 வருஷம் நான் ஒரு எழுத்தாளராக இருந்து என்னுடைய பல சிந்தனைகளை சமுதாயத்தோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதே இறைவன் எங்க வீட்டு பெரியவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தாலும் இந்த உயரிய விருது கிடைச்சி ரொம்ப ஒரு இந்தியராக இருந்து இந்த பத்மஸ்ரீ விருதை பெறுவதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடினமான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த காரியமும் வெற்றி பெறும். வருங்கால எழுத்தாளர்கள் எல்லாம் நிறைய பேர் இப்போ ஏஐயோட உதவி வைத்துக் கொண்டு நிறைய கதையெல்லாம் எழுதுறாங்க. ஆனா கற்பனை செய்து அவங்க அவங்க தங்க கற்பனையோட நல்ல ஒரு தமிழ் இலக்கியத்தை உருவாக்குறதா ரொம்ப ஒரு உயர்வான விஷயம். நிறைய படிக்கணும், நிறைய சுத்தி பற்றில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எல்லாம் எனக்கு தெரியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்து அதோட நேர்மையான கடினமான உழைப்பும் கடவுளோட ஆசீர்வாதமும் இருந்தா கண்டிப்பா மிக உயர்ந்த நிலையை எல்லாருமே அடையலாம்.
0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று மும்பையில் சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியின் ஆண்டு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். ஊரக தொழில்துறையை நவீனமயமாக்குவதிலும் இந்த வங்கியின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் மற்றும் அந்நிய செலாவணிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாட்டின் அதிகபட்ச மின் தேவை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஹரியானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகபட்சமாக கடந்த 21 தேதி 271 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே பெட்ரோலிய பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்ததாக அவர் கூறினார். இது பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்க உதவிடும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்ட பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். பருவமழைக்கான சாலை

பராமரிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். எபோலா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு பேசிய அவர், நாடு முழுவதும் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். இதுவரை இந்த நோய் தொற்று இந்தியாவில் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் திரு JP நட்டா கேட்டுக் கொண்டார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதற்காக பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். நாடு முழுவதும் 250 மாவட்டங்கள் நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சலைட் பிரச்சினையிலிருந்து அம்மாவட்டங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 50,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 1,72,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் 1,96,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். குழாய் மூலம் இயற்கை எரிவாயு பெறுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவிர்க்க அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவிகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவிக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ராய்கட் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கார் ஒன்று நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுகள் தற்போது நடைபெற்று வருவதாக ஈரான் கூறியுள்ளது. டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கி, இருப்பினும் இந்த பேச்சுகளில் அணுசக்தி திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று தெளிவுபடுத்தினார். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும், ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரகுமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி 25 கடந்து போயிட்டு இருக்கு. திரைக்காணம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் வசூல் ராஜா MBBS படத்திலிருந்து கமல்ஹாசன் சத்யன் பாடின பாடல் வைரமுத்து வரிகளில் பரத்வாஜி சில கேட்டணிந்திருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
1: அன்புள்ள லோகநாதன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
2: நலம் நலமறிய ஆவல். தினமும் உடற்பயிற்சி செய்வது அல்லது குறைந்தபட்சம் நடைபயிற்சி செய்வது சால சிறந்தது. குறைந்தது 10,000 நடை என்ற அளவில் நமது பயிற்சி இருக்கணும்னு ஜப்பான் நாட்டு நிறுவனம் ஒன்று 1965 வலியுறுத்தி வருது. இவ்வளவு முடியலன்னாலும் தினமும் 4,400 நடை போதும்னு அமெரிக்காவின் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் ஆய்வு தெரிவிக்குது. அதே நேரத்தில் கூடுதல் நடை என்பது கூடுதல் பலனை அளிக்கும்ங்கிறத மறந்துட வேண்டாம். சரி, எப்படி கணக்கு பண்றது இந்த நடைய? இப்போ பலரும் கையில வாட்ச் மாதிரி ஒன்றை கட்டிக்கிறாங்க. அது பல வேலைகளை செய்யுமா? வாட்ச் நேரம் காண்பிக்கும், நம்ம மொபைல் போன் மாதிரி பேசிக்கலாம், அப்புறம் முக்கியமான ஒன்று, நாம இன்னைக்கு எவ்வளவு நடக்கிறோம்ங்கிறத கணக்கு பண்ணி சொல்லிடும்.
1: லோகநாதன் ஐயா,
2: வெளிநாட்டிலெல்லாம் இந்த மாதிரியான வாட்ச் மிகவும் பிரபல்யம். இப்போ நம்ம நாட்டுக்கும் வந்துருச்சு, வாங்கி கட்டிக்கலாம். நமது நடைய கணக்கு பண்ணணும்னா வாங்கி கையில இதை கட்டிக்கலாம். கணக்கெல்லாம் எனக்கு எதுக்குங்கிறவங்களுக்கு தேவையில்லை. எதையும் கணக்காக பயன்படுத்தணும், அதாவது கண்ணுங்கருத்துமா இருக்கணும். கணக்கு வழக்குன்ன உடனே நமக்கு ஒரு புள்ளி விவரம் நினைவுக்கு வருது. கடந்த 20-21 5.9 கோடி ஹெக்டேர் பரப்பளவுக்கு இயல்பான வளர்ச்சியால் காடுகள் உருவாகி உள்ளன. இது பிரான்ஸ் நாட்டின் பரப்பளவுக்கு சமமா. இயற்கை பாதுகாப்பு அமைப்புகள், தன்னார்வலர்கள் என அழிக்கப்பட்ட காடுகளில் மரங்களை நடுறதுக்கு செலவாகுதுன்னு சொல்றாங்க. இயற்கை காடுகளின் எல்லைகளை பாதுகாப்பது, மனித தலையீடு இல்லாமல் தவிர்ப்பது போன்றவற்றை செய்தாலே 76% செலவுகளை குறைத்து இயற்கையாக காடுகளை வளரவிட முடியும்னு ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இது நல்ல செய்திதான். ஆனாலும் காடுகள் அழிக்கப்படுவது நின்றுவிடவில்லை. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மரங்களை மனிதன் வெட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த 30 உலக வனப்பகுதியில 4.2 கோடி ஹெக்டேர் அழிஞ்சிருக்கு. இதுல ஒரு நல்ல செய்தி என்னன்னா, வன அழிப்பின் வேகம் சென்ற 10 குறைஞ்சிருக்கான். கொஞ்சம் மெதுவா விட்டுறாங்க போல இருக்கு.
1: திருத்தணி லோகநாதன் ஐயா,
2: ஒரு பக்கம் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் மரக்கன்றுகளை நடணும், அவை மரமாக உதவணும். அதே போல வன விரிவாக்கத்தை யாரும் கெடுத்து விடாமல் தடுத்து விடாமல் பாத்துக்கணும். அங்கங்க பயிர் பச்சை இருப்பது நல்லது. பசுமைய அதிகப்படுத்தணும். பச்சை நிறத்தை பார்ப்பதே ஒரு சுகம்தான். கணினியில ரொம்ப நேரம் வேலை பார்ப்பவர்களை 1 மணி நேரத்திற்கு 1 கணினியில் இருந்து கண் பார்வையை வெளியே எடுத்து பச்சை நிறத்தை பார்க்கணும்னு கண் மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பச்சைய மரங்களை செடி கொடிகளை பார்த்துட்டு மறுபடியும் கணினி வேலையை தொடரலாம். தூசு மாசுன்னு கணக்கில் அடங்காத அசுத்தங்களை நாம தினசரி எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அதோட அன்றாட பணிகளில் ஏற்படும் மன அழுத்தம் வேறு. இதையெல்லாம் தவிர்க்க நமக்கு உதவி செய்பவை நடைபயிற்சி. அதிலும் பயிர் பச்சை இருக்கும் இடங்கள்ல பயிற்சி செய்வது. அதற்காகவாவது 2 மரக்கன்றுகளை நட்டு மரமாக்குவோமே. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: பாட்டும் பயணமும் பாட்டும் பயணமும்
1: 7:34 கடந்து போயிட்டுருக்கு. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் சுக்கரன் படத்திலிருந்து வினயா ரஞ்சித் இணைந்து பாடின பாடல் விஜயா ஆண்டனி இசையில. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாட்டும் பயணமும்
1: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே. காற்றில் தவழ்ந்து கனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
0: பாட்டும் பயணமும்
2: கேட்டு முடிச்ச பாடல் ஜித்தன் திரைப்படத்திலிருந்து. சங்கர் மகாதேவன் குரல்ல கபிலன், வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவா இசையில் கேட்டு முடிச்ச பாடல். 7:44 கடந்து போயிட்டு இருக்க நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் கிரி படத்திலிருந்து கார்த்திக் சின்மை இணைந்து பாடின பாடல். நாமுத்துக்குமார் வரிகளில், டி இமான் இசையில். கேட்டு அணிந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

7:50 கடந்து போயிட்டுருக்கு. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் செல்லமை படத்திலிருந்து மகத்தி பாடிய பாடல் வந்துட்டே இருக்கு. வைரமுத்து வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில கேட்டு நினைந்திருங்க. விவித் பாரதி தமிழ்ஃபம் 102.3.

0: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன்.
1: வாயில் கொழுப்பு இருந்தாலும் பரவாயில்ல சார், எப்படியாவது ஒரு வழியாக சமாளிச்சுக்கலாம். ஆனால் வயத்தில் மட்டும் கொழுப்பு இருக்கக்கூடாது சார், அப்படி இருந்தால் அதா அலட்சியமாகவும் விட்டுறக்கூடாது சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேசி பல விவரங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தொந்தி கிடையாது சார், வேணும்னா என் வயத்தை அழுத்தி பாருங்கள், கல் மாதிரி இருக்கும்பாங்க. வயிறு கல் மாதிரி இருந்தால் உள்ள கொழுப்பு இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. வயிற்று தசைக்கு அடியில் உள்ள கொழுப்பு சில வாத்தியங்களில் இருக்குமே நரம்பு, அது மாதிரி டைட்டாக இழுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம்.

0: அதனால் தொட்டு பார்த்தா கல் மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் தொந்தி தொந்தி தான். வயிற்றில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது சங்கடம்தான். அதனால் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகும், இதய நோய்கள், நீரிழிவு, ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக்கு இது மாதிரி ரிஸ்க்கெலாம் அதிகமாகும். ஒருத்தர் ஒல்லியாக இருக்கலாம், உடம்பு எடை வந்து அதிகப்படியாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட அவர் உடம்பில் வந்து மற்ற பகுதியை விட வயத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கும். நாம் தான் ஒல்லியாக இருக்கிறோமே, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சரி, நம்ம வயிறு இருக்க வேண்டிய அளவை விட அதிகமாக இருக்குதா இல்லையா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு சில வழி இருக்குது. முதல்ல நீங்கள் நேராக ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து நில்லுங்க. உங்கள் பார்வையை மட்டும் கீழே தாழ்த்தி கால் விரலை கவனிங்க. விரல் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா உங்கள் வயிறு வந்து நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். கால் விரல் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னா உங்களுக்கு வயிறு பெருசு தான். இன்னொரு வழி இருக்குது, அது என்ன தெரியுமா? ஒரு தரையில் நீட்டாக படுத்துடணும். 1 மீட்டர் நீளம் உள்ள அளவுகோல் ஒன்று எடுத்துக்கோங்க. கழுத்து எலும்பில் ஒரு பக்கத்தையும் இடுப்பில் வந்து ஒரு பக்கத்தையும் வைங்க. பக்கவாட்டில் வைங்க, அதாவது படுக்கவாட்டில். அது நடுப்பகுதி வயத்தில் வந்து முட்டி தராசு மாதிரி ஆடுதா அப்படின்னா உங்கள் வயிறு வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி ஒரு அளவுகோல் வச்சுருக்கிறாங்க. மருத்துவ அறிவியல் ரீதியாக உங்களுக்கு தொந்தி இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. உங்கள் இடுப்பில் வெய்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, இடுப்பில் ஒரு அளவு எடுக்கணும், சுற்றளவு. இடுப்புக்கு கீழே ஹிப்புன்னு சொல்கிறோம்ல, அங்கே ஒரு அளவு எடுக்கணும், அதிகபட்ச சுற்றளவு எடுக்கணும். அந்த அளவை இந்த அளவால் வகுக்கணும். அதாவது உங்கள் வெய்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அதை வந்து ஹிப்பு மெஷர்மெண்ட்டால் வகுக்கணும். இந்த விகிதம், அதாவது வெய்ஸ்ட் ஹிப்பு ரேஷியோ, ஆண்களுக்கு வந்து 0.95க்கு மேலே போகக்கூடாது, பெண்களுக்கு வந்து 0.85க்கு மேலே போகக்கூடாது. அப்படி போயிட்டுதுன்னா வயிறு பெருத்திருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து டாக்டர்கள் கண்டுபிடிக்கிற ஒரு விதம். சரி, இந்த தொந்தியை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், பட்டினி கிடக்கலாமா அப்படின்னா அது தேவையில்லை. ஆனால் கலோரி அளவை குறைக்கணும். அது எப்படி? கொழுப்பு ஆகாரத்தை குறைக்கணும். இப்போ கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் 1 கிராமுக்கு சுமாராக 4 கலோரி கொடுக்கும். ஆனால் கொழுப்பு வந்து 1 கிராமுக்கு 9 கலோரி கொடுக்கும். அதனால் ஒரே அளவுள்ள ஆகாரங்களில் கூட கலோரி வித்தியாசம் இருக்குது. கலோரி அளவு குறைச்சலாக கொடுக்கக்கூடிய ஆகாரம் சாப்பிட்ணும். இப்போ தொந்தியை குறைக்கிறதுக்கு கடுமையான உடற்பயிற்சி தேவையா அப்படின்னு கேட்டால் அதுவும் தேவையில்லையா. ஆகாரத்தில் கொழுப்பை குறைச்சாவே போதும், மற்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு லேசான உடற்பயிற்சியே போதும். வயத்தை குறைக்கிறேன்னு சொல்லி சில பேர் உட்காந்து உட்காந்து எழுந்திருப்பாங்க, அதுவும் தேவையில்லையா. 1 நாளைக்கு 185 தடவை உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கிறது, இது மாதிரி 27 நாள் பயிற்சி பண்ணிவிட்டு பார்த்தாங்களாம், வயிற்று கொழுப்பில் எந்த மாறுதலும் இல்லையா. தொந்தியை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க தோற்றத்தை அழகாக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஆரோக்கியமான நீண்ட வாழ்வுக்கும் அவங்க அஸ்திவாரம் போடுறாங்கன்னு தான் அர்த்தம். ஒருத்தர் வந்தார், சார் எனக்கு தொந்தி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னார். சரி, நான் கண்டுபிடிக்கிறேன், இப்படி தரையில் காலை நீட்டி ஸ்ட்ரைட்டாக படுங்க அப்படின்னோம். சரின்னு படுத்துட்டார். இப்போ உங்கள் கண்ணை திருப்பி கால் கட்டை விரலை பாருங்கள், கட்டை விரல் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். தெரியுது சார்னார். நீங்கள் தெரியுதுன்னு சொல்கிறத நான் எப்படி நம்புறதுன்னு. அதோ தெரிகிற அந்த கட்டை விரல் நுனியில் ஒரு ஈ கூட உட்காந்துருக்குது பாருங்கள் சார் அப்படின்னார். அப்படின்னா நீங்கள் பார்க்குறது கட்டை விரல் இல்லை சார், உங்கள் மூக்கு நுனி, அங்கே தான் இப்போ ஈ உட்காந்துருக்குது அப்படின்னோம். அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார்.
1: 7:59 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களோட வந்து இணைகிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே கௌதம். கேட்டு இணைந்திருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்னும் சில நொடிகளில் தொடர் இருப்பது 8 மணிக்கான தமிழ் செய்திகள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கர்

கோட்டை உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தவேகாவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இத்தொடர்பாக தவேக அரசு மவுனம் காப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவேக அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவேகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1 தேதி முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28 தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆசிய பாரா டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அருணா தன்வார் வெண்கலப் பதக்கம் வென்றார். மங்கோலியாவின் உலான்பட்டாரில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 47 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 6 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி திரேவும், 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கனும், 57 கிலோ எடைப்பிரிவில் தப்சியாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் பாக்யஸ்ரீயும், 65 கிலோ எடைப்பிரிவில் புல்கித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும், ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரவ்குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

விவத் பாரத் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் இரவு வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க அர்ஜே குழலி. இது நீ கோரினால் நிகழ்ச்சி. நேரம் 8:49. நீ கொரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நீ கொரு நாள் நிகழ்ச்சியும் வந்து இன்றைக்கி ஒரு தலைப்பு எடுத்து தான் பேச போகிறோம். என்ன தலைப்பு பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த மிகவும் வேடிக்கையான நிகழ்வு இது. என்னோடய லைஃப்லேயே ஒரு ஃபன்னியஸ்ட் மொமெண்ட்னா அது தான். விழுந்து விழுந்து சிரித்தேன் அப்படின்னா அது என்ன மாதிரி மொமெண்ட் அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி என் கூட ஷேர் பண்ண போகிறீங்க. நீங்கள் கூப்பிட வேண்டிய நம்பர் 044-295-20853-283-283-289-871, அதாவது 044 அப்படின்ற இணைப்பு எண் போட்டுட்டு 295-2-08-53-283-89-871 அப்படின்னு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி அந்த ஃபன்னியஸ்ட் மொமெண்ட் என் கூட ஷேர் பண்ணலாம். கால் பண்ண முடியாதவங்க விவத் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்து கீழே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுருப்பேன். அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாகவும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். ஸோ அந்த ஃபன்னியஸ்ட் மொமெண்ட் என்னன்னு வந்து உங்களுடைய ஞாபக சக்தியை தோண்டி எடுத்துகிட்டு வந்து கால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்துடலாம். என்ன பாட்டு அப்படின்னா, வெள்ளாட்டு கண்ணழுகி அப்படின்னு சொல்லிட்டு மெஹந்தி சர்க்கஸ்லேருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு வந்துடலாம். ஸ்டேடியோன் இது விவத்பாரு தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஷான் ரோல்டன் குரல்ல யுகபாரதியோட வரிகள்ல மகேந்திர சர்க்கஸ் திரைப்படத்துல இருந்து சூப்பரா ஒரு பாட்டு கேட்டாச்சு. நேரம் 8:11. நம்ம கிட்ட பேச போற அந்த முதல் நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம் விபூத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் கலா மேம், சொல்லுங்க. வாழ்க்கையில இருந்து ரொம்ப ஃபன்னியஸ்ட் மொமெண்ட் இல்லையா?
1: எல்லாம் என்ன சாப்பிடும்போது
0: வணக்கம் வணக்கம் மேம்.
2: ரொம்ப சுவாரஸ்யமான நகைச்சுவையான விஷயம் என்னன்னா மேம், நானு என்னுடைய குட்டி தம்பி எல்லாம் சேர்ந்து ஒன்னா விளையாடிட்டு இருந்தோம் மேம், பிசினஸ் கார்டு கேம். அப்போ என்னுடைய வந்து 1000 ரூபாய் நோட்டு 2 இருந்தது.
0: சரி,
2: எங்க கிட்ட 500 ரூபாய் நோட்டு இருந்தது.
0: ஓகே,
2: என் தம்பிக்கு தெரியல 1000 ரூபாய்தான் பெருசு, அவன் தான் பணக்காரன் பெருசுன்னு. அவன் நினைச்சுக்கிட்டா 1, 2, 3, 4, 5 அப்படி நோட்டு நிறைய பணக்காரங்கன்னு அழகழுன்னு அழறான். நீ தாண்டா பணக்காரன், உண்மையா ஒத்துக்கோடா, உண்மையா ஒத்துக்கோடா, நீ தானா நம்பவே இல்ல. சரி, நான் ஒன்னு பண்றேன், என் கையில இருக்கிற 5 நோட்டு உனக்கு கொடுத்துட்டா, உன் கையில இருக்கிறது குடுக்குறியான்னா யோசிக்காம குடுத்துட்டு வாங்கிட்டு சிரி சிரி சிரி சிரிக்கிறான். அவனை பார்த்து, ஐயோ இந்த குழந்தை இவ்வளவு வெளி சின்ன வயசுல ஒரு வாட்டி ஏமாந்தது பசாடா, இப்ப மறுபடியும் ஏமாறணுமா அப்படிங்கிறான். பாரு, இவனுக்கு மேக்ஸ் எல்லாம் கரெக்டா வந்துருச்சு அப்படின்ட்டு நினைச்சு பயங்கரமா சிரிச்சோமா. வாழ்த்துக்கள்,
0: நன்றி. வணக்கம் விபூத் பாரதி தமிழகம். வணக்கம் ஆனந்த் சார், சொல்லுங்க.
3: தீபாவளி டைம் மேடம், ஒரு வாட்டி வெடிலாம் நம்பிச்சு, வெடி நம்பிச்சு ஞாயிறு சொல்ல பாருங்க, வானல போட்டு பார்த்தாங்க மேடம்.
0: ஐயோ,
3: ஆனா
0: வந்து இது வந்து ஃபன்னியா ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆபத்தான ஒரு விஷயம் இல்லையா? என்ன பாட்டுமா அது அப்படின்னா, அருள் திரைப்படத்துல இருந்து ஒட்டியான செஞ்சு தரம் வரியா அப்படின்ற ஒரு சூப்பர் பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டா ஜெய் பண்ணுங்க. இது தமிழ் 2.3.

ஹரிஹரன் மற்றும் மதுமிதா குரல்ல வைரமுத்து வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில அருள் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டாச்சு. நேரம் 8:20 நீங்க அணிஞ்சிருக்கிறது நீ கோரினால் நிகழ்ச்சி.

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சான் சத்தமடி.
1: நான் உங்கள் மக்களிசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.

0: நீங்க ஒரு நாள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் வாழ்க்கையிலே நடந்த ரொம்ப வேடிக்கையான நிகழ்வு எது, அதுதான் பற்றி பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் அழகாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அவங்ககிட்டையும் பேசிடலாம். வணக்கம் பாரதி தமிழகம்.
1: ஹலோ, வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: வணக்கம் மனோகரன் சார், சொல்லுங்க.
1: அதாவது வந்து என்னன்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல அப்ப ஒரு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருந்தான். அவன் கொஞ்சம் சின்ன வயசு. நான் வந்து என்கிட்ட வந்து கேட்டான், மாமா அத எங்க வீட்டு ரோஜா செடி மத்த செடி எல்லாம் வந்து பூக்கவே மாட்டேங்குது, என்ன மாமா செய்யணும் அப்படின்னு சொன்ன கேட்டான். கேட்டான்னு கிண்டலாதான் சொன்னேன், இல்லடா வெளியேற ஊத்தினா நல்லா பூக்குண்டான்னு சொன்னேன். அவன் செய்ய மாட்டான்னு நினைச்சேன். அவன் என்ன பண்ணிட்டான், அவங்க அம்மாவும் சொல்றாங்கடே, அவங்க சும்மா சொல்றாங்கடா அப்படின்னு, இல்ல இல்ல மாமா சொன்னதான் ரைட்டா இருக்குன்ட்டு பேசாம இருந்துட்டான். பார்த்தாக்க அவங்க அம்மா
0: வாடி போயிடுச்சு ரோஜா செடி.
1: வீட்டுல வந்து அவங்க வந்து அவங்க அம்மா வந்து எங்க அம்மா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பாருங்க எங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லிட்டு எல்லாரும் வீணா போச்சுங்க அப்படின்னு
0: சொல்லி சொல்லிட்டு நினைச்சாலே எனக்கு இன்னைக்கு சிரிப்பு வருது. உண்மையிலே பயங்கரமா சிரிப்பு
1: வருதுதான். நன்றி
0: நன்றி நன்றி, ரொம்பவே ஃபனி ஸ்டோரியா இருந்துச்சுல. நீங்களும் கேட்டு சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கால கேட்டி தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம் பாரதி தமிழகம்.
2: ஹலோ
0: ஹலோ,
2: வணக்கம். எம்டி ரவிச்சந்திர, எஸ் நகர், அம்பத்தூர் மேடம்.
0: வணக்கம் ரவிச்சந்திர சார், சொல்லுங்க
2: மேடம். ஒருத்தோட 22 வயசுல 1985 நடந்தது மேடம். அப்பா வந்து நந்தனத்துக்கு போய் சிட்டிக்கு போன் பண்றான்ட்டாங்க. அப்ப 50 காசு மேடம், இது டெலிபோன் பூத்துல நாலு பேர் நின்றுந்தோம். ஒருத்தர் போன் பண்ணிட்டு ஏதோ இது பிரிட்டானிய பிஸ்கட் கம்பெனி தானே, இதோ வரேன்னாரு. வரேன்ட்டா 50 காசு கட்டினால ராங் கால்னாரு. அதுக்கு அந்த ஊழியர்ல மேடம், ராங் கால் ஆகுது ரைட் கால் ஆகுது வெய்யா திட்டம். அவர் வந்து ஊனமுற்றவர் மேடம், சிரிக்க முடியல. எங்களால் சித்தா அச்சிட போறாரு பயம். 22 வயசு. அதுக்கப்புறம் வந்தாரு, வந்து எங்களெல்லாம் பார்த்தாரு. சிட்டு வாங்கினது கேட்டாங்கட்டு நேரம் போய் அவனை ஏறுறேன் பிரிட்டானிய பிஸ்கட் கம்பெனியில. நீ ஏறினா ஏறி இறங்கினா இறங்கி
0: நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம். எலினா இருந்து சங்கோத்ர பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: அதாவது இப்ப நான் வந்து வச்சிருப்பா கடை வச்சிருக்கேன் மேடம்.
0: ஓகே.
3: அப்ப இது நைட்ல வந்து பழம் காலியாச்சு போனீங்கன்னா, மறுநாள் காலையில கொத்தல் செடி வச்சு சரக்கு வாங்குறதுக்கு வாழைப்பழம் இதாக வாங்குறதுக்காக கோணி எடுத்துட்டு போவேன்.
0: சரி.
3: அப்ப நைட்டு கடன் போடும் போது ஒரு நண்பர் என் கூட டெய்லியும் இருப்பாரு பேசிக்கினேன். வந்து கடை சாவியும் கோணியும் கொடுத்துருந்தேன். சாவிய வந்து கோணிக்குள்ள போட்டு வச்சிருந்தாரு. பத்திரமா அறிய கையில அப்படின்னு சொன்னேன். கையில கடம் விடும்போது எங்க கடைகிட்ட வந்து ஒரு பசுமாடு வந்து டெய்லி அந்த வாழைப்பழத்தோடு வந்து எடுத்து சாப்பிடறதுக்காக வரும்.
0: சரி.
3: அந்த மூடும் போது ஒரு பசுமாடு வந்து நின்று சோழ எல்லாம் சாப்பிட்டு
0: இருந்தது.
3: இவர் இருந்துகிட்டு சும்மா இருக்க மாட்டாம கையில வச்சிருந்த கோணி வச்சிருக்க மாட்டு மேல போட்டாரு. மாட்டு மேல போனா அது கொஞ்சம் உடம்புல பட்டு கொஞ்சம் புல்லு அடிச்சு போய் கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிச்சு சாவியோட போட்டு எப்ப மாடு மேல ஓடுது போய் கோணி அடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னா அவர்

0: போது கம்முன்னு போயிருந்தா பரவாயில்ல. குரல் கொடுத்துக்கிட்டே போனாரு.
1: அது இன்னும் ஓட ஆரம்பிச்சிட்டா?
0: இன்னும் கொஞ்சம் அது நம்ம அடிக்க போறாங்களே என்னமோன்னு சொல்லிட்டு சில்லல் எடுத்து ஓடி போச்சு. ஓடி ஓடி ரொம்ப தூரம் போன பிறகு கோணி கீழே வந்த பிறகு சாவி எடுத்துட்டு வந்தாரு மேடம். பார்த்தா ரொம்ப சிரிப்பாகி போச்சு.
1: நன்றி, வாழ்த்துக்கள். அப்படியே இன்னொரு நேர்கிட்டயும் பேசி நம்ம அப்படியே ஒரு பாடல் கேட்டுடலாம். வணக்கம், விபத்பாலு தமிழ் எஃப்எம். சூப்பர், கட் ஆயிட்டாங்க. வணக்கம். என்ன, எனக்கு எல்லா நேயர்களும் வந்து டக் டக் டக்குன்னு கட் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, என்னென்னு பார்ப்போம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த இன்னொரு ஒரு பாடலும் கேட்டுட்டு வந்துடலாம். இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் திரைப்படத்திலிருந்து இப்போ ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டேட்யூன், இது பாரதி தமிழ்நாட்டு 102.3. நீ கோரினால் நிகழ்ச்சி.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: நேரம் 8:31. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி. கடைசியாக நம்ம வந்து அனிருத் குரலில் சாம் சிஎஸோட இசையில் இஸ்பெயட் ராஜாவும் இதயராணியும் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பராக ஒரு பாட்டு கேட்டாச்சு. இன்றைக்கி நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்வில் நடந்த வேடிக்கையான நிகழ்வு எது அப்படின்றது தான் வந்து பேசிகிட்ருவோம். நிறைய பேர் கால் பண்ணி சூப்பர் சூப்பர் ஃபனி ஸ்டோரியாக சொல்லிகிட்ருக்காங்க. தொடர்ந்து அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம் பாரு தமிழகம். சூப்பர். வணக்கம்.
1: வணக்கம்
0: சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சென்னை கோடம்பாக்கத்து கணேஷ் பேசுறேன்
0: மேடம். வணக்கம் கணேஷ் சார், சொல்லுங்க.
1: இன்னைக்கு நான் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போன ஒரு சோதனை நிகழ்ச்சி தான் மேடம்.
0: ஓகே.
1: நான் ஒரே ஆபீஸ் ஒர்க் பண்ணேன். நானும் மிஸ்ஸஸ் இருக்காங்களா?
0: ஓகே.
1: அவங்க மேல் போர்ஷன் ஒர்க் பண்ணா கீழே ஒர்க் பண்றேன். நான் ரெண்டு பேரும் பார்த்ததே கிடையாது நாங்க.
0: சரி.
1: அன்னைக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அதை பார்த்து எங்க ஆபீஸ் ஒர்க் பண்றாங்க அவங்க.
0: ஓ,
1: ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது.
0: அன்னைக்கு பயங்கரமா சிரிப்பும் ஆச்சரியமும் இருந்திருக்குமே உங்களுக்கு.
1: சிரிப்பு இல்ல, அவங்க ஆக்சுவலா என்ன விட வந்து ஹையர் போஸ்டிங்ல வர்றாங்க அவங்க.
0: ஓகே.
1: ஆனா ரொம்ப ஆச்சரியமா, ஆனா பட் ரெண்டு வீட்டுல ஏத்துக்கிட்டாங்க, நல்லபடியா கல்யாணம் பண்ணி.
0: சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம், வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி. வணக்கம் பாரு தமிழ்ஃபம்.
2: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார்.
2: சூப்பரா இருக்குது.
0: சொல்லுங்க சார்.
2: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: கேக்குதுங்க சார், சொல்லுங்க
2: மேடம். நாங்க ட்ரெயின்ல போயிக்கணும் வந்தோம். ஒரு 10 பேர் ட்ரெயின் சேலத்துக்கு போறோம்.
0: அதனால
2: உட்காந்து நிறுவோம் ட்ரெயின்ல.
0: வேடிக்கையா நிகழ்வு தெரிஞ்சுக்கலாம். காலர் வந்தாச்சு. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: இருங்க, முதல்ல நான் முதல்ல கிளிக்கிறேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
0: அவ்வளவு ஆச்சரியமா இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் பெரம்பூர்ல இருந்து அனுஷியா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க அனுஷியா மேம், சொல்லுங்க.
3: மேடம், ஒரு நலிப்பாய் படம் வந்து ரிலீஸ் ஆன டைம், நான் வந்து போய் தியேட்டர்ல டிக்கெட் புக் பண்ணதே கிடையாது. அதுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, நீ அந்த சைடு தான் வேலைக்கு போற, எனக்கு எல்லாம் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான்
0: போனேன்
3: ஒரு மத்தியானமா, ஒரு மணிக்கு அப்படி 11 மணிக்கு போய் புக் பண்ணிட்டு, ஒரு 6 டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டேன். ஒரு 2 நாளைக்கு கழிச்சு, அதுக்கப்புறமா நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போறோம்.
0: சரி,
3: போகட்டும். போன உடனே அலிபாய் பார்க்க போறேன்னு ரொம்ப குஷியா போறோம். அவங்க டிக்கெட்ட பாத்துட்டு சொல்றாரு, இது வந்து மேட்னி ஷோ பண்ணிருக்கீங்க, ஈவினிங் ஷோ வரைக்கும்.
0: அச்சச்சோ, உங்களை சொல்லி சொல்லி காட்டுவாங்க. அன்னைக்கு மாத்தி சொல்லிட்டியே
3: மேடம். மதியானத்துல அந்த படம் ஒண்ணு ஒரு மினிட் இதே கிடைக்க மாட்டேங்குது
0: மேடம். ஓகே, சூப்பர் அனுஷியா மேம், பயங்கரமான மேட்டர் ஷேர் பண்ணிட்டீங்க, நன்றி. அடுத்த நேர்கிட்ட தொடர்ந்து அப்படியே பேசிடலாம். வணக்கம்.
4: ஹலோ.
0: ஹலோ.

0: வணக்கம்மா.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க சார்.
0: அதாவது அப்பெல்லாம் இந்த பனை மரத்துல பனங்க இருக்கும், அப்போ இந்த நைட்டு டைம்ல தான் தெரியாம இருப்போம். அப்ப பெரிய பனை மரம் ஒருத்தரை ஏத்திட்டோம், இதுதான் சரியான பனங்க இதுல அப்படின்ட்டு. அவரு கஷ்டப்பட்டு ஏறி ஏறி மேல போயிட்டு ஆனங்களா இருக்குறான்றாரு. ஆண் மரம் அது.
1: ஓ பாவம், நைட்டர் அதுமா அவர் அவ்வளவு பெரிய மரத்துல ஏத்தி விட்டுட்டு.
0: இதுலதான் இருக்கு, இதுலதான் இருக்குன்னு ஏத்தி விட்டுட்டோம். கஷ்டப்பட்டு ஏறிட்டு பாத்துட்டு இதுல ஆனங்கா இருக்குன்றாரு.
1: நன்றி சார், நன்றி சார், அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நன்றி. ஓகே சூப்பர். நிறைய பேர் நீங்களும் வீட்டில் உட்காந்து இந்த ஃபனி ஸ்டோரிஸ்லாம் கேட்டுட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த உங்களோட ஃபனி ஸ்டோரியை வந்து வேடிக்கையான நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்னென்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னா 0944-295-2 0853-8-1 அப்படின்னு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். கால் பண்ண முடியாதவங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன், அந்த போஸ்ட்டு கீழே உங்களோட பதில்களை கமெண்ட்ஸாக பதிவிடலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, காதலிக்கும் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்லமை திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் கிட்ட என்ஜாய் பண்ணுங்க. இது நீ கருணால் நிகழ்ச்சி.

0: நாங்க சுபா பேசுறோம்.
1: நாங்க சுபா பேசுறோம்.
0: 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில
1: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசியுங்க.

0: கே கே மகதி, சின்மயி மற்றும் டிம்மி குரல்ல வைரமுத்தியோட வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில காதலிக்கும் ஆசை இல்லை அப்படின்னு ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் 8:42, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில உங்கள் வாழ்வில் நடந்த வேடிக்கையான நிகழ்வு எது அப்படின்றதான் கேள்வி. நம்ம கிட்ட பேசுறதுக்கு நேர்கள் தயாரா இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். இன்னைக்கு என்னவோ ஆயிருக்கு எல்லாருக்கும், எல்லாரும் கால் பண்றாங்க ஆனா கால் கட்டாய் கட்டாய் போயிடுது, என்ன மேட்டர்னு தெரியல. வணக்கம். ஓகே, ஹலோ. வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ.
1: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து களி நம்ம பேசுறோமா? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
0: சொல்லுங்க.
1: எனக்கு நடந்த இது பாத்தீங்கன்னா வேடிக்கையான வினோதம் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இப்ப ஊருக்கு நான் போயிருந்தேன், ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம். ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நான் இவரு பேச மாட்டாரு, அமைதியா இருக்காரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளை பத்தி தெரியல அவங்களுக்கு. போல நான் என்னன்னா அந்த ரேடியோல அப்பப்போ மிமிக்ரி பண்ணுவேன், அப்பப்போ செய்வேன். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த மிமிக்ரி எல்லாம் பண்ணி பெஜார் ஆயிட்டு அவரு பெஜார் ஆயிட்டாரு. அவரு
0: வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
2: வணக்கம். ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து மேம்.
0: வணக்கம் ஹேமலதா மேம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்குங்க மேம்.
0: சொல்லுங்க.
2: நாங்க வந்து சின்ன வயசுல டூர் கூட்டிட்டு போனாங்க, அங்க பூம்புகார் போயிருந்தோம். மூணு நாலு வயசு தான் இருக்கும். அப்ப அந்த கடல்ல தண்ணியில காலே வைக்க மாட்டேன், மீன் இருக்கும், கடிச்சிடும்னு சொல்லி எட்டி எட்டி குடிச்சிட்டு அந்த கடல்ல காலே வைக்க மாட்டேன், தூக்க சொல்லிட்டு ஒரே இடம் பண்ணணும்னு சொல்லிட்டு அது சொல்லுவாங்க. இப்ப கூட சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. கடல் அந்த ஞாபகம் வந்துருங்க மேம். அப்புறம் இப்ப வந்து ஒரு 10 நாள் முன்னாடியே என்னோட பேரன் இருக்காரு, அவர் வந்து ஒரு ஏதோ கேட்டாரு. அவங்க அப்பா சொன்னாங்க இப்ப ஆர்டர் பண்ணிருக்கேன் வந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவர் சொல்றாரு, அப்பா ஆர்டர் பண்றது கொண்டு வரல இல்ல, அட்ரஸ் மாதிரி எங்கேயாவது வேற வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருப்பாங்களா?
0: அந்த குழந்தையோட இன்னசென்ஸ் அழகா இருந்துச்சு இல்லையா?
2: ஆமா, எங்க வேற வீட்டுல குடுத்துருப்பாங்களாப்பா, இன்னும் காணோம் அப்படின்னு கேக்குறீங்க. அதுதான் இப்ப பிள்ளைங்களுக்கு அது அந்த அளவுக்கு
0: யோசிக்கிறாங்க. ஓகே, சூப்பர் மேம், அழகா ஷேர் பண்ணுங்க
2: மேம். சூப்பர் டாபிக், நிகழ்ச்சி அருமை.
0: நன்றி. நன்றி மேம்,
2: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க மேம். தேங்க்யூ.
0: தேங்க்யூ. வணக்கம். நீங்கள் நான் சொன்னதுதான், எல்லாருக்கும் நம்ம ஆயிடுச்சு. இல்லைனா லைனில் தான் ப்ராப்ளம் இருக்குது, கால் வர கலையெல்லாம் கட் கட் ஆகிட்டே இருக்குது. ஓகே. வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ வணக்கம்.
3: நான் திருவள்ளூர்லேருந்து ஜீவராணி பேசுகிறேன் மேடம்.
0: ஜீவராணி மேம் வணக்கம். உங்களோட ரேடியோ வாய்ஸ் குறைச்சிட்றீங்களா?
3: நான் பண்ணிட்டேனே.
0: ஓ சூப்பர், சொல்லுங்கள்.
3: நாங்கள் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் குடியிருந்தோம். அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க தமிழ் பேசுவாங்க, ஆனா தமிழ் படிக்க தெரியாது அவங்களுக்கு, தெலுங்கு தான் தெரியும் அவங்களுக்கு.
0: சரி.
3: அவங்க பாப்பா வந்து ஸ்கூல்ல யூகேஜி படிச்சுட்டு இருந்தா. அவங்க ஸ்கூல்ல வந்து திருக்குறள் போட்டி வச்சு ஒப்பிக்க சொல்லி ஒரு 10 குறள் ஒப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க.
0: ஓகே.
3: அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது இல்லைங்களா?
0: ஆமா.
3: சொல்லி கொடுக்க முடியாம அவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தமிழ்ல சொல்லுங்க, நான் தெலுங்குல எழுதிக்கிறேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் சொல்ல சொல்ல அவங்க எழுதிக்கிட்டாங்க.
0: சரி.
3: அதுக்கப்புறம் அவங்க பாப்பாக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க
0: சொல்லி
3: கொடுத்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு காம்படிஷன் அன்னைக்கு போயிட்டு ஸ்டேஜ்ல அவ சொல்லி இருக்கா. சொன்ன உடனே நல்லா சொன்னதுனால அவங்க எக்ஸைட் ஆகி என்ன பண்ணிருக்காங்கன்னா, திருக்குறள் எழுதி

0: பண்ணது யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டானா, ஜீவா ஆண்டி தான் எழுதுனாங்க திருக்குறள்
1: அப்படின்னு.
0: எல்லாரும் ஒரே சிரிப்பு ஸ்டேஜ்ல. அது அன்னைக்கு இன்னும் கூட என்ன பார்த்தா, இப்போ நான் பெரியவளாயிட்டா காலேஜ் போறேன், ஆனா வந்து இப்ப பார்த்தாலும் அந்த ஞாபகம்
1: வந்துருது.
0: வந்துட்டோம், அதனால வழியில எங்க பார்த்தாலும் அதே ஞாபகம் தான் வரும் எனக்கு.
1: திருவள்ளுவராயாக்கு போக வேண்டிய கிரெடிட் அன்னைக்கு உங்களுக்கு வந்துருச்சு. சூப்பர் ஜீவரணி மேம், அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நன்றி.
0: ஓகே, தேங்க்யூ.
1: ஷோ கேட்குற எல்லாரும் நீங்களும் வீட்டில் சிரிச்சிட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து நம்மளுக்கு நேர்கள் வந்துட்டே இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், கிழக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
1: வணக்கம் ராஜசேகர் சார், சொல்லுங்க.
2: என் கல்யாணத்துல இந்த பிள்ளையும் பொண்ணும் மாலை மாத்தவங்க தெரியுங்களா?
1: ஆமா.
2: அந்த இதுல என் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஷார்ட்.
1: ஓகே.
2: நான் உயரம்.
1: ஓகே.
2: என்ன பண்றதுன்னா, நான் உட்காந்துக்கினேன், ஏன்னா அவங்க ஏற்றி போட முடியாது இல்லையா.
1: ஆமா, உட்காந்த சரிதான்ல.
2: அப்பவே விட்டு கொடுத்துட்டேன், மூணு வாட்டி மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கதை நடந்து கேட்டீங்கன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். கல்யாணம் ஆன பிறகு கொஞ்ச நாள் போச்சு, டிஎஸ் பிட்டியில பின்னாடி உட்கார சொன்னேன்.
1: சரி, எல்லா நேயர்களும் வந்து நம்ம கிட்ட பயங்கர வேடிக்கையான நிகழ்வுகள் எல்லாம் பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. நம்ம அப்படியே சைடில் ஒரு பாட்டு ஒன்று கேட்டுட்டு வந்துடலாம் இந்த நேரத்தில். இப்போ வரப்போகிற பாடல் என்ன பாடல் அப்படின்னா, காத்தாடி போல அப்படின்ற பாடல் தான். எந்த படத்துல இருந்து கேட்டிங்கன்னா, மாயாவி திரைப்படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. கேட்டு பண்ணுங்க, 102.3.

0: புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் கல்பனா குரல்ல நாமத்துக்குமார் வரிகள் தேவ்ஸ்ரீ பிரசாத்தோட இசையில மாயாவி திரைப்படத்துல இருந்து சூப்பரா ஒரு பாடல் கேட்டாச்சு. நேரம் 8:53. கால் பண்ண முடியாதவங்க ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் போடலான்னு சொல்லியிருந்தோம். அந்த ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே வாசிச்சிடலாம். சிகேன் வேப்பரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தலைப்பருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த வேடிக்கையான நிகழ்வு அப்படி என்னென்னா, கோதுமை மாவு அரைக்கிறதுக்கு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் உள்ள அரவை மையத்துக்கு போயிருந்தேன். போனப்போ வந்து சீக்கிரமாக அரைக்கணுன்றதுனால ஓடிட்டுருக்கிற அரவையில் என்னோட ஒரு படி கோதுமையை கவுத்துட்டேன். அன்னைக்கு வரிசையில் நின்னவங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டாங்க. அன்னைக்கு வந்து வெற்றிகரமாக மாவு அரைச்சிட்டு திரும்பி வந்துட்டேன். இது வேடிக்கை யாராலும் வினையாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனியர் வணக்கம். பழனி கவிதா வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் கலில் அஹமத் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ப்ரோக்ராம் வெரி நைஸ் அண்ட் ஹாப்பி அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன் பிரபாகரன் வந்து 1992 கல்லூரி படிக்கும் பொழுது ஊட்டி கல்வி சுற்றுலா சென்ற பொழுது இரவு தங்கும் விடுதியில் போயிட்டு ஏசி சேவை கிடைக்குமா என்று கேட்ட சக மாணவர்களின் கேளிக்கைக்கு ஆளானேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஊட்டியில் போயிட்டு ஏசி கிட்டிருக்காங்க. ஓகே. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வந்து நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் போட்டிருக்காங்க. அபர்ணா நகர் மூர்த்தி இனிய மாலை வணக்கம். பிஆர் செந்தல் என்ஆர்சி அப்படின்றவங்க வந்து என்னோட தாத்தா நாட்டு வைத்தியங்கள் பல சொல்லிக் கொடுத்தார், அதனை இப்பொழுதும் பயன்படுத்தி வருகிறேன்னு சொல்லிட்டு நம்ம 5-6 கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. வீரா செந்தில் முருகன் விளக்கப்படி கடலூர் மாவட்டத்திலேருந்து. பாலு கிருட்டினன் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்திருக்க ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ். ஓகே, நிகழ்ச்சியில் அப்படியே நேயர்கள் கிட்ட பேசிடலாம். வணக்கம், உத்பாரி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் வணக்கம், நான் வீரநல்லூர் கருணாநிதி பேசுறேன்.
0: வணக்கம் கருணாநிதி சார், சொல்லுங்க.
1: என் பொண்ணு வந்து மதிவதனிய பேரு.
0: ஓகே.
1: 4 படிக்கிறதுல வந்து இன்னைக்கு வந்து 12 முடிச்சு கல்லூரிக்கு போறா. அப்போ நாங்க வங்கி சொசைட்டில போய் உரம் எடுக்க போயிருந்தோம். நாங்க விவசாய குடும்பம். அப்போ என்ன அவளும் கூட்டி போயிருந்தேன். ஒரு அங்கே உள்ள நியாயவிலைக் கடையும் இருக்கு, அதுல பணிபுரியதவர் வந்து புகை அறிஞ்சிட்டு வந்தாரு. அப்போ ஐயா, இது வந்து அரசு அலுவலகமா இருக்க, இப்ப பேங்கா இருக்க, நீங்க வந்து எப்படி புகைய அறிஞ்சிட்டு உள்ள வரலாம்னு அந்த அந்த நியாயவிலைக் கடை ஊழியரை வந்து என் மக சத்தம் போட்டு எனக்கு சந்தோஷமா இருந்தது. அவர் இன்னைக்கு கூட்டி பாராட்டினாரு. அப்பவுமே 2-4 படிக்கட்டுள்ள அவ கல்லூரி இப்ப முதல் ஆண்டு சேர்க்க போற. அவர் பேர் மதிவதனி. திறமையான பெண்மணி, வாய்ப்புக்கு நன்றிமா.
0: நன்றி சார், வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம், விபத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: அதாவது சென்னைக்கு 1990 நாங்க வந்தேன். அப்போ வந்து ஊர்ல இருந்து கிளம்பும் போது போனோம்னா லெட்டர் போடுப்பா அப்படின்னு நாங்க எங்க சித்தி. அப்போ வந்து நான் சென்னைக்கு வந்தோடனே எங்க அண்ணன் இல்லை, எங்க அண்ணன் வெளில பேசுறானா, சரி லெட்டர் நம்ம எழுதுவோம்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலாந்து லெட்டர் வாங்கி எழுதுனேன்.
0: ஓகே,
2: ஃபுல்லா எழுதிட்டேன். அதாவது

0: எல்லாம் நாங்க வந்தோம், தண்டையார்பேட்டைக்கு வந்தோம், இறங்கிட்டோம், அது பண்ணு இது பண்ணணும்னு எல்லாமே
1: எழுதிட்டேன்.
0: அதான் அனுப்பி விட்டாச்சு லெட்டர்.
1: ஓகே,
0: அனுப்பி விட்டாரு. இந்த அட்ரஸ் மட்டும் ஏதோ சரியா எழுதிட்டேன் போல இருக்கு. போயிச்சு அங்க போயிட்டு எங்க சித்தி வீட்டு பக்கத்திலே கூட படித்த பொண்ணு சாந்திங்கிற பொண்ணு இருந்ததா, இதை அவங்க எங்க சித்திக்கு படிக்கிறதுனா அந்த கொஞ்சம் படிச்சு சொல்லுமான்னு சொல்லி இருக்கிறாங்க.
1: சரி,
0: அந்த பொண்ணு படிச்சு படிச்சு பாத்துருக்கு. இதுல என்ன எழுதிருக்கேன், நலம் நல்ல மாதிரி அவங்க மட்டும்தான் தெரியுது, மட்டுமே புரியல அப்படின்னு சொல்லி அது கூட சேர்ந்த பொண்ணு கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொடுத்து பாத்துருக்கு, படிக்கவே முடியல. ஒரு வருஷம் கழிச்சு நான் போறேன் திருப்பி, அந்த பொண்ணு வந்துருச்சு, பொன்ராஜ் வந்துட்டானா அந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீ எழுதுனாத நீ தான் படிச்சு சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் அப்படியே வச்சிருந்தாங்க.
1: ஒரு வருஷமா வச்சிருக்காங்க உங்களுக்காக இல்லையா?
0: ஆமா, அந்த அதுக்கு நான் எழுதியிருக்கேன். அதாவது ஒரு படத்துல வடிவேல் வந்து இந்த பேங்க்ல போய் வெள்ளை அடிக்க வர கொள்ளையடிக்க வந்திருக்கேன், கொள்ளையடிக்கிறது வெள்ளை அடிக்க வந்தேன்னு எழுதிருப்பாருல்ல, அந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். வார்த்தை ஃபுல்லா மிஸ் பண்ணி எழுதியிருக்கேன், படிக்கவே தெரியல.
1: சூப்பர், ஓகே சார், வாழ்த்துக்கள், நன்றி.
0: நன்றி, நன்றி.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதியை நெருங்கிக்கிட்டே இருக்கோம். இன்னும் ஒரே ஒரு நேயர்கிட்ட பேசிட்டு நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துடும் நினைக்கிறேன். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா.
1: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: திருப்பாச்சி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்க சார், சொல்லுங்க.
2: நான் வந்து சைக்கிள் கத்துக்கிட்டேன் டைம் 1978. அப்ப கத்துக்கிட்டு இருக்கேன். வந்து சைக்கிள் ஓட தெரியாது, அரைப்படல குரங்கப்படல சொல்ல அது மாதிரி ஓட்டி பழகிட்டேன். அப்ப பக்கத்து ஃப்ரெண்டு என்ன பண்ண, அவர் சைக்கிள் எடுத்தப்பா இது போய் விட்டுட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் அந்த பையன். நான் என்ன பண்ண, ஏறி ஓட்டிட்டேன், ஓட்டி போயிட்டு இருக்கேன். எங்க 8 இடத்துல போயிட்டு இருக்கேன். அந்த போகும்போது சைக்கிள் அதாவது பிரேக் போட்டு இறங்க தெரியல. நான் என்ன பண்ண, இது இறங்கினா வண்டி லாரி வருது, நம்ம சந்திர முக்கு திரும்பணுமே அடிச்சு நான் இப்படி நிக்கிறேன். பிரேக் போட்டு பாலத்து நம்ம கால வைக்கணும் பாருங்க, பிரேக் போட தெரியல, பாலத்து போட்டா அதோட வண்டி போயிட்டு இருக்கு, கடைசியில போயிட்டு பாலத்து பள்ளத்துல போய் விழுந்து லாரி சிரிக்கிற நாய் அரைச்சிருச்சுட்டு போறாங்க என்ன பாத்து. நேரம் இப்ப நினைச்சா கூட சிரிச்சிருவேன் சிரிப்பேன் கூட.
1: ஓகே, நீங்க வந்து சைக்கிள் கத்துக்கிட்ட சம்பவம் உங்களுக்கு ஒரு வேடிக்கையா நிகழ்வா அமைஞ்சிட்டு இல்லையா?
2: ஆமா.
1: சூப்பர் சார், நன்றி, வாழ்த்துக்கள் சார்.

ஓகே, இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி ரொம்பவே அருமையாக போச்சு. நீங்கள் எல்லாரும் ரசிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சிரிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி எல்லாரும் ஃபன்னி ஸ்டோரிஸாக சூப்பராக சொன்னாங்க. இந்த மாதிரி வேடிக்கையான நிகழ்வுகளை அப்பப்போ நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் 1000 கஷ்டம் இருந்தாலும் டக்குன்னு சிரிச்சிருவோம் இல்லையா? சா, அன்னைக்கு சூப்பராக நடந்துச்சு, இன்னைக்கு ஃபன்னியாக நடந்துச்சுன்னு அப்பப்போ சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம்தான். நேரம் 8:59 35 நீக்கோ ஒரு நாள் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

பழையாறை மருத்துவர் மகன் பினாகபாணி பண்டிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ரசம் ஏற்பட்டிருந்தது. சில நாளைக்கு முன்பு வரையில் அவன் தந்தையிடம் மருந்து சாஸ்திரம் கற்றுக்கொள்வதுடன் திருப்தியடைந்திருந்தான். கோடிக்கரை பிரயாணத்தின் போது வந்தியத்தேவன் வெளி உலகத்தை பற்றி பல விஷயங்களை அவனுக்கு கூறினான். அத்துடன் மட்டும் அவன் நிறுத்தவில்லை. புதிதாக காதல் வலையில் விழுந்தவர்களுக்கு அதை பற்றி யாரிடமாவது பேசத் தோன்றுவது இயல்பு. வைத்தியர் மகன் முதல் தர அசடு என்று தெரிந்து கொண்ட வந்தியத்தேவன் அவனிடம் பெண்களிடம் காதல் கொள்வதை பற்றி அபாயங்களை பற்றி

0: பேசலா? நான் ஒரு பெண்ணிடம் காதல் கொண்டு அதன் பயனாக அனுபவித்து வரும் இன்ப துன்பங்களை பற்றியும் கூறினான். வைத்தியர் மகன் பினாகபாணி இந்த பேச்சுக்களை முதலில் அவ்வளவாக ரசிக்கவில்லை. சிறிது சிறிதாக அவன் மனம் மாறியது. வந்தியத்தேவனிடம் விவரமில்லாத அசூயையும் ஆத்திரமும் ஏற்பட்டன. அவனுடைய மனத்தை கவர்ந்த மங்கையின் ஊர் பெயர் என்ன என்று கேட்டான் வந்தியத்தேவன். சொல்ல மறுத்துவிட்டான். அதனால் பினாகபாணியின் கோபம் அதிகமாயிற்று. கோடிக்கரை போய் சேர்வதற்குள் வந்தியத்தேவனை வைத்தியரின் மகன் தன்னுடைய சத்ருவாகவே கருதத் தொடங்கிவிட்டான். அவன் மனத்திற்குள் புதைந்து கொண்டிருந்த தீ பூங்குழலியை பார்த்ததும் கொழுந்துவிடத் தொடங்கியது. பூங்குழலி அவனை மறுதலித்ததுடன் பரிகாசமும் செய்தாள். அவள் தன்னை காட்டிலும் வந்தியத்தேவனை அதிகம் மதிக்கிறாள் என்று தெரிய வந்ததும் பினாகபாணியின் பைத்தியம் முற்றிவிட்டது. வந்தியத்தேவனை தொடர்ந்து வந்த வீரர்களிடம் அவனை காட்டிக் கொடுக்கவும் துணிந்தார். பழுவேட்டரையரின் ஆட்கள் வந்தியத்தேவனை பிடிக்க முடியாமல் பினாகபாணியை பிடித்துக் கொண்டு தஞ்சைக்கு சென்றார்கள். சிறிது நேரம் அவன் பாதாள சிறையில் வசிக்கும்படி நேர்ந்தது. இதனாலெல்லாம் அவனுக்கு முன்னமே வந்தியத்தேவனிடம் உண்டாகியிருந்த கோபம் மேலும் வளர்ந்தது. இளவரசி குந்தவை அவனை பார்த்து பேசி விடுதலை செய்வதற்காக பாதாள சிறைக்கு போவதற்கு முன்னாலேயே அவன் விடுதலையாகியிருந்ததைக் கண்டோம். விடுதலை செய்தவள் பழுவூர் இளையராணி நந்தினிதான். தன்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் வந்தியத்தேவன் தஞ்சை அரண்மனையிலிருந்து தப்பிச் சென்றது பற்றி நந்தினி கோபமும் சந்தேகமும் கொண்டிருந்தாள். அவன் பழையாறை சென்று பிறகு ஈழ நாட்டுக்கு தப்பிச் சென்றதை அறிந்த பிறகு அவளுடைய சந்தேகம் அதிகமாகிற்று. எப்படியும் ஒரு நாள் பழையாறைக்கு திரும்பி வந்து இளவரசி குந்தவையை பார்க்க முயல்வான் என்று ஊகித்தாள். அப்போது அவனை கண்டுபிடித்து செய்தி அனுப்ப பழையாறையில் தனக்கு நம்பகமான ஆள் ஒருவன் வேண்டும் என்று தீவிரமாக எண்ணினாள். வைத்தியர் மகன் பினாகபாணியை பார்த்து பேசிய பிறகு அவன் அந்த வேலைக்கு சரியான ஆள் என்று முடிவு செய்தாள். அவனிடம் அந்த பெரிய பொறுப்பை ஒப்புவித்தாள்.
1: உனக்கு துரோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்றவன் சீக்கிரத்தில் ஒரு நாள் பழையாறைக்கு திரும்பி வருவான். நீ கண்ணும் கருத்துமாய் பார்த்திருந்து அவன் எங்கெங்கே போகிறான், என்னென்ன செய்கிறான் என்பதை கவனித்து எனக்கு உடனே சொல்லி அனுப்ப வேண்டும். அவ்விதம் செய்தால் உனக்கு வேண்டிய வெகுமதிகளை அளிப்பேன் என்றாள்.
0: பின்னர் சின்ன பழுவேட்டரையரும் அவனை அழைத்து வந்தியத்தேவனை பற்றி கட்டளையிட்டார்.
2: அந்த ராஜ துரோகி திரும்பி வரும்போது அவனை பிடித்து கொடுத்தால் உன்னை நமது ஒற்றர் படையில் சேர்த்து பெரிய அதிகாரியாக்கி விடுவேன்
0: என்று அவனுக்கு ஆசை காட்டியிருந்தார். அது முதல் பினாகபாணி மருத்துவ தொழிலில் பற்றை இழந்து விட்டான். ஏதேதோ ஆகாச கோட்டைகள் கட்டிக்கொண்டே பழையாறை நகரின் வீதிகளில் ஓயாமல் அலைந்து கொண்டிருந்தான். திடீர் திடீரென்று அவனுக்கு சந்தேகம் உதித்துவிடும். வீதியில் போகிறவர்களின் அருகில் ஓடிச் சென்று முகத்தை உற்று பார்ப்பான். இவன் இல்லை என்று முணுமுணுத்துக் கொண்டே அப்பால் செல்வான். இதை பார்த்த பலரும் வைத்தியர் மகனுக்கு சித்தர்பவனை பிடித்து விட்டதென்று எண்ணத் தொடங்கினார்கள். ஆயினும் பினாகபாணி தன்னுடைய முயற்சியை கைவிடவில்லை.
3: மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் பழையாறைக்குள் பிரவேசித்த போது பினாகபாணி அவர்களை அவ்வளவு நன்றாக கவனிக்கவில்லை. அவர்களில் வந்தியத்தேவன் இருக்கக்கூடும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. திருநாரையூர் நம்பியின் பல்லாக்கை சுமிழ்ந்திருந்த பெருங்கூட்டத்திலே அவன் சுற்றி சுற்றி வந்து பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சற்று தூரத்தில் மதுராந்தகருடைய பரிவாரம் போவது தெரிந்தது. மதுராந்தகருக்கு அருகில் குதிரை மேலிருந்தவன் ஒரு தடவை திரும்பி பார்த்தபோது பினாகபாணிக்கு ஐயம் முதித்தது. ஆனால் அவன் விரைவாகச் சென்று அரண்மனையில் புகுந்து விட்டபடியால் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள இயலவில்லை. நம்பியாண்டார் நம்பிக்கு நடந்த உபச்சாரத்தின் போது பினாகபாணி அந்த சபா மண்டபத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. வாசற்படிக்கு அப்பால் நின்ற கூட்டத்தில் நின்று உள்ளே பார்த்து கொண்டிருந்தான். வந்தியத்தேவனுடைய கவனம் வேறு இடத்தில் இருந்தது என்பதை முன்னமேயே பார்த்தோம். பினாகபாணியோ வந்தியத்தேவன் முகத்தையே உற்று நோக்கி கொண்டிருந்தான்.
1: இவ்வளவையும் பார்த்தும் பார்க்காதது போல கவனித்துக் கொண்டிருந்தான் இன்னொருவன். அவன்தான் நம் பழைய தோழனாகிய ஆழ்வார்க்கடியான்.
0: இளவரசர் மதுராந்தகருக்கு நிமித்தம் பார்த்து சொல்லி அவர் மனத்தை கலக்கிவிட்டு வந்தியத்தேவன் அரண்மனைக்கு வெளியில் வந்தான். அங்கே சற்று தூரத்தில் நின்று காத்து கொண்டிருந்த வைத்தியர் மகன் அவனை நெருங்கி வந்து, அப்பனே நீ யார் என்று கேட்டான். வந்தியத்தேவன் பினாகபாணியை பார்த்து திடுக்கிட்டான். அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல்,
2: என்ன கேட்டாய்?
0: நீ யார் என்று கேட்டேன் என்றான்.
2: நான் யார் என்றா கேட்கிறாய்?
1: எந்த நானை கேட்கிறாய்?
2: மண், நீர், தேயு, வாயு, ஆகாசம் என்ற பஞ்சபூதங்களிலானால இந்த உடம்பை கேட்கிறாயா? உயிருக்கு ஆதாரமான ஆத்மாவை கேட்கிறாயா? ஆத்மாவுக்கும் அடிப்படையான பரமாத்மாவை கேட்கிறாயா?
1: அப்பனே, இது என்ன கேள்வி? நீ

0: ஞானம் இல்லை, எல்லாம் இறைவன் மயம். உலகம் என்பது மாயை. பசுபதி பாசத்தின் உண்மையை திருநாரையூர் நம்பியை போன்ற பெரியோர்களை கேட்டு தெரிந்து கொள் என்று கூறிவிட்டு வந்தியத்தேவன் அரண்மனை வாசலில் நின்ற தன் குதிரை மேல் தாவி ஏறினான். குதிரையை சிறிது நேரம் வேகமாகச் செலுத்திய பிறகு வைத்தியர் மகன் தன்னை பின்தொடரவில்லை என்று தெரிந்து கொண்டு மெல்ல மெல்ல விட்டு கொண்டு போனான். ஆனால் வைத்தியர் மகன் அவ்வளவு எளிதில் ஏமாந்து போகிறவனா? அவனது சந்தேகம் இப்போது நிச்சயமாகிவிட்டது. நகர்காவல் அதிகாரியிடம் சென்று செய்தியை தெரிவித்தான். அதிகாரி அனுப்பிய இரண்டு காவல் வீரர்களை அழைத்து கொண்டு அவனும் ஊரை சுற்றி வந்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே வந்தியத்தேவனை ஒரு நார்ச்சந்தியில் சந்தித்தான். இவன்தான் ஒற்றன், இவனை சிறைப்பிடியுங்கள் என்று கூவினான். என்னடா அப்பா, உனக்கு பைத்தியமா என்றான் வல்லவரையன்.
1: யாரை பைத்தியமா என்று கேட்கிறாய்? இந்த உடம்பையா, இதற்குள் இருக்கும் உயிரையா, ஆத்மாவையா, பரமாத்மாவையா, அல்லது பதி பசு பாசத்தையா என்று கூறினான் வைத்தியர் மகன் பினாகபாணி.
0: நீ இப்பொழுது உளறுவதிலிருந்தே நீ பைத்தியம் என்று தெரிகிறதே.
1: நான் பைத்தியமில்லை, உன்னோடு கோடிக்கரை வரையில் வந்த வைத்தியன். காவலர்களே, தஞ்சாவூர் கோட்டையிலிருந்து தப்பி இலங்கைக்கு ஓடிய ஒற்றன் இவன்தான். உடனே இவனை சிறைப்பிடியுங்கள்.
0: காவலர்கள் வல்லவரையனை நெருங்கி வந்தார்கள். ஜாக்கிரதை, இவன் சொல்வதை கேட்டு தவறு செய்யாதீர்கள். நான் இளவரசர் மதுராந்தகத்தேவரோடு வந்த நிமித்தக்காரன் என்று கூறினான் வந்தியத்தேவன்.
1: இல்லை இல்லை, இவன் பெரும் பொய்யன், இவனை உடனே சிறைப்படுத்துங்கள் என்று வைத்தியர் மகன் வாய்விட்டு கூவினான்.
0: இதற்குள் அவர்களைச் சுற்றிலும் ஒரு பெருங்கூட்டம் கூடிவிட்டது. கூட்டத்தில் சிலர் வந்தியத்தேவனுடைய கட்சி பேசினார்கள், சிலர் வைத்தியர் மகனின் கட்சி பேசினார்கள். இவனை பார்த்தால் நிமித்தக்காரனாக தோன்றவில்லை என்றான் ஒருவன். ஒற்றனாகவும் தோன்றவில்லையே என்றான் இன்னொருவன். நிமித்தக்காரன் இவ்வளவு சிறு பிராயத்தனாக இருக்க முடியுமா? ஏன் முடியாது? ஒற்றன் குதிரை மேலேறி வீதியில் பகிரங்கமாக போவானா? நிமித்தக்காரன் எதற்காக உடைவாள் தரித்திருக்கிறான்?
1: ஒற்றன் என்றால் யாருடைய ஒற்றன்? படையறையில் என்ன வேவு பார்ப்பதற்காக வருகிறான்?
0: இதற்கிடையில் பினாகபாணி,
1: அவனை சிறைபிடியுங்கள், உடனே சிறைபிடியுங்கள், பழுவேட்டரையருடைய கட்டளை என்று கத்தினான்.
0: பழுவேட்டரையர் என்ற பெயரை கேட்டது அங்கே கூடியிருந்தவர்கள் பலருக்கு வந்தியத்தேவன் மேல் அனுதாபம் உண்டாக்கிவிட்டது. அவனை எப்படியாவது தப்புவிக்க வழி உண்டா என்று பார்த்தார்கள். இதற்கிடையில் ஆழ்வார்க்கடியான் அந்த கூட்டத்தின் ஓரத்தில் வந்து சேர்ந்தான்.
2: இளவரசனோடு வந்த நிமித்தக்காரன் இங்கே இருக்கிறானா
0: என்று கூவினான்.
1: இல்லை இல்லை, இவன் ஒற்றன்
0: என்று பினாகபாணி கூச்சலிட்டான்.
2: இது என்ன வம்பு? நீ மதுராந்தக தேவருடன் வந்த நிமித்தக்காரனாயிருந்தால் என்னுடன் உன்னை இளவரசி அழைத்து வரச் சொன்னார்
0: என்றான் வந்தியத்தேவன். வந்தியத்தேவனின் உள்ளம் துள்ளி குதித்தது. அந்த நிமித்தக்காரன் நான் தான், இதோ வருகிறேன் என்றான்.
1: விடாதீர்கள், ஒற்றனை விட்டு விடாதீர்கள்
0: என்று வைத்தியர் மகன் பினாகபாணி கத்தினான். ஆழ்வார்க்கடியான்,
2: நீ நிமித்தக்காரன் தானா என்பதை நிரூபித்து விடு, அப்படியானால் தான் என்னுடன் வரலாம்
0: என்று கூறிக்கொண்டே கண்ணால் சமிக்ஞை செய்தான். என்ன விதமாக நிரூபிக்கச் சொல்கிறாய் என்று வந்தியத்தேவன் அவசரத்துடன் கேட்டான்.
2: அதோ இரண்டு குதிரைகள் வேகமாக வருகின்றன அல்லவா? அவற்றின் மீது வருகிறவர்கள் ஏதோ அவசர செய்தி கொண்டு வருவதாக தோன்றுகிறது. அது உண்மையா இருந்தால் அவர்கள் என்ன செய்தி கொண்டு வருகிறார்கள் சொல்.
0: குதிரைகளின் பேரில் வந்தவர்களை வந்தியத்தேவன் உற்று பார்த்துவிட்டு, ஓ சொல்லுகிறேனே, ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஜலகண்ட விபத்து நேர்ந்திருக்கிறது. அந்த துக்கச் செய்தியைத்தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றான் வந்தியத்தேவன்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: இந்த நெடுங்கதையின் தொடக்கத்தில் சில சமயம் சிறிய நிகழ்ச்சிகளிலிருந்து பெரிய சம்பவங்கள் விளைகின்றனன்னு ஆசிரியர் பொதுவா ஒரு குறிப்பு தந்திருந்தது நினைவிருக்கும். வீரநாராயணபுரத்துக்கு அருகில பழுவூர் வீரர்களால வந்தியத்தேவனுக்கு ஏற்பட்ட கசப்பான நிகழ்ச்சியிலிருந்து அடுத்தடுத்து பெரிய சம்பவங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பா நடந்துகிட்டு வந்திருப்பத கவனிக்கிறோம். இன்னைக்குன்னு பார்த்து அதுவும் இருட்டின பிறகு இவன் இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துடன் வந்திருக்க வேண்டியதில்லைன்னு கடம்பூர் சம்புவரையர் கோபப்பட்டார் இல்லையா? தனாதிகாரியும் நடுநிசி கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னால உம்முடைய மகனின் சிநேகிதன்னு ஒரு பிள்ளை வந்திருந்தானே, அவன் எங்க படுத்திருக்கான், நம்ம பேச்சு எதுவும் அவன் காதல விழுந்து விடக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணினதும் நினைவிருக்கும். அன்னைக்கே வந்தியத்தேவனுக்கு குறி வச்சிட்டார் பெரிய பழுவேட்டரையர். இளைய

0: பிராட்டி இந்த பழையாறை வைத்தியர் மகனை வந்தியத்தேவனுடன் கோடிக்கரைக்கு அனுப்பி வச்ச காரணம் மூலிகை விஷயம். இதுவும் சிறிய நிகழ்ச்சி தான், ஆனா நடந்தது என்ன? இந்த மூடனுடைய நச்சரிப்பு தாங்காம எம்மேல காதலா? அடடா, உன் சிநேகிதம் உன்னை முந்திக்கிட்டானே, இப்படி விளையாட்டாதான் சொன்னா பூங்குழலி. கொஞ்ச நேரத்துல துரோகி ஆயிட்டான். நேயர்களே, கல்கியாரின் பாணி கதை சொல்லும் பாணி என்பதை பார்த்துக்கிட்டு வரோம். இது தொடர்பா இந்த ரெண்டு காட்சிகளை அமைச்சிருக்கிற நேர்த்தியை கொஞ்சம் பார்ப்போம். கடம்பூர் நடுநிசி கூட்டம் கீழே குறுகலான முற்றத்துல நடக்குது. வந்தியத்தேவன் மேல் மாடத்திலிருந்து இதை பார்க்கறான். இன்னொரு பகுதியில மதில் ஓரத்தின் விளிம்பு பிடிச்சுக்கிட்டு உற்று பார்க்கிற ஆழ்வார்க்கடியானையும் பார்க்கறான். இப்ப பழையாறையில சபா மண்டபத்துக்குள்ள இவன் வேறு கவனமா நிக்கிறான். வெளியே இவனை பிடிக்க காத்திருக்கான் பினாகப்பாணி. இவங்க ரெண்டு பேரையும் கண்காணிச்சுட்டு இருக்கான் ஆழ்வார்க்கடியா. காட்சி அமைப்பை நிறுவிட்டு நிகழ்ச்சிகளை விறுவிறுப்பா அடுக்கிற அழகே அழகு. நல்லது. பசு பத்தி பாசம், இதுக்கான விளக்கம், இந்த மூணையும் முப்பொருள்னு சொல்லுவாங்க. இறை, உயிர், சிறை இப்படியும் குறிப்பிடுவது உண்டு. பதி பரம்பொருள், எல்லாத்தையும் கடந்து நிற்பவன வாலறிவன் என்கிறார் திருவள்ளுவர். வாலறிவு மெய்யறிவு, பாசத்தால் கட்டுப்படாதது. பாசம் மாயை, பாசத்தால கட்டுப்பட்டு விளக்கம் பெறாமல் இருப்பது உயிர், இதுதான் பசு எனப்படுவது. சுருங்க கூறுவதானால், பசுவாகிய ஜீவன் பாசத்திலிருந்து விடுபட்டு பதி என்னும் நிலைக்கு உயரணும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லிதான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 kHz அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத கனவுகளுக்கு
2: துணையாக வரும் தேன் இசை
1: என் இனிய
2: பொன் நிலாவே.
3: விவத் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது என் இனிய பொன் நிலாவே.

உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அர்ஜே குழலி. இன்னைக்கு என்ன பொண்ணுலாவே நிகழ்ச்சியில உங்களுக்காக சூப்பர் சூப்பர் பாட்டா வரப்போகுது, மெலடியஸா கேட்க போறீங்க. ஸோ எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் வரப்போற முதல் பாடல் ஆயுத திரைப்படத்துல இருந்து சண்டைக்கோழி அப்படின்ற பாடல் தான், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது பாரத தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

மதுஸ்ரீ மற்றும் ஏ ஆர் ரஹ்மான் குரல்ல வைரமுத்து வரையல்ல ஏ ஆர் ரஹ்மான் இசையில பாடல் ஒன்று சூப்பராக கேட்டாச்சு. நேரம் 9:22:43. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது என் பொன்னிலாவே. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல், உங்களுக்காக வரப்போற பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முழுமதி அவளது முகமாகும் அப்படின்ற பாடல் தான். ஜோதா அக்பர் திரைப்படத்திலேருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலை பாடினவங்க ஸ்ரீனிவாஸ், ஏ ஆர் ரஹ்மான் இசையில். கேட்டு மகிழுங்கள். இது பாரத தமிழகம் 102.3 மாநிலங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து சூப்பராக ஒரு பாடல் கேட்டாச்சு. இந்த பாடலை பற்றி சொல்லணுன்னா, பெண்ணை வந்து ஒரு ரொம்ப அழகாக வர்ணனை பண்ணியிருப்பாங்க கவிஞர். அந்த வர்ணனை ரொம்ப எப்படி சொல்கிறது, மென்மையாக இருக்கும், கேட்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்ரீனிவாசரோட குரலில் ரொம்பவே அருமையான பாடல் இது. என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னா, சாட்டை திரைப்படத்திலிருந்து சகாயணி அப்படின்ற பாடல் தான் வரப்போகுது. இதையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

ஸ்ரேயா கோஷல் குரல்ல யுகபாரதியோட வரிகளில் டி இமான் இசையில் சூப்பராக ஒரு பாடல் கேட்டாச்சு. இறந்து இறந்து பிறக்கும் நிலை கொடுத்தாயடான்னு கவிஞர் சொல்லும் பொழுது அந்த பெண்ணுடைய இயக்கத்தை ரொம்ப அழகாக பிரதிபலிச்சிருப்பார் இல்லையா. நம்ம நிகழ்ச்சியில் என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் கழுகு திரைப்படத்திலிருந்து ஆத்தாடி மனசு தான். இதுவும் வந்து ஒரு பெண்ணுடைய காதில் ரொம்பவே அழகாக விவரிக்கும். எல்லாரும் கேட்டு பார்க்குறீங்க. தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால்தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயினும் கேட்கன்னு சொன்னார். இப்ப எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுறேன்.

பிரியா குரல்ல நான் முத்துக்குமார் வரிகளையும் சங்கராஜா இசையில ஆத்தாடி மனசுதான் அப்படின்ற ஒரு பாடல் கேட்டிருப்போம். கேட்கவே அதுவும் சூப்பரா இருந்திருக்கும். ஒரு ஃபீமேல் வாய்ஸ்ல இதுவும் ஒரு பெண்ணுடைய கதையில ரொம்பவே அழகா சொல்லியிருக்கும். நிகழ்ச்சியில தொடர்ந்து வரப்போற பாடல் மன்மதனே அப்படின்ற பாடல் தான். மன்மதன் திரைப்படத்துல வரப்போது இதையும் எல்லாரும் கேட்டு மகிழுங்க.

சாதனா சர்க்கம் குரல்ல ஸ்னேகனோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் மன்மதன் திரைப்படத்தில் சூப்பராக ஒரு பாடல் கேட்டாச்சு. நேரம் 9:44 நிமிடம் 30 நொடிகள்.

0: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி வி பிரசன்னா.
1: நீங்கள் கேட்க வேண்டியது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகா ஒரு இவ்வளோ அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லாம் பற்றியும் முந்தின

நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினி குரல்ல தாமரை வரைகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில வாரணம் ஆயிரம் திரைப்படத்திற்காக ஒரு பாடலோடு கேட்டோம். நேரம் 9:51. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது என் இனிய பொன்னிலாவே.

என் இணைய பொன்னிலவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் என்ன பாடல் அப்படின்னா, மின்னலை திரைப்படத்திற்காக வசீகரா பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாரும் கேட்டு மகிழுங்க, இது என் இணைய பொன்னிலவை.

பாம்பே ஜெயஸ்ரீ குரல்ல தாமரை வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில மின்னலை திரைப்படத்திற்காக சூப்பராக ஒரு பாடல் கேட்டாச்சு. நேரம் 9:56:37 நிகழ்ச்சியோட, அதாவது என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல், அதாவது நிறைவு பாடலாக வரப்போகிறது, பெங்களூர் நாட்கள் திரைப்படத்திலிருந்து நான் மாட்டிக்கொண்டேன் அப்படின்ற சூப்பரான பாட்டு தான். இந்த பாடலை பாடினது கார்த்திக், மதன் கார்கி வரிகளில், கோபி சுந்தர் இசையில். எல்லாரும் கேட்டு மகிழுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: விவத் பாரத நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நான் உங்க அர்ஜே குழலி. உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் வரணும் அப்படின்னா 9444-0001-3 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக என்ன பாடல் வேணும், எந்த திரைப்படத்திலிருந்து வேணும், நீங்கள் உங்களுடைய பெயர் எந்த இடத்துலேருந்து கூப்பிட்றீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் போட்டு அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அந்த பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் இடம் போகிற முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க புதூரிலிருந்து சிவசுப்ரமணியம். என்ன பாடல்னா மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து என்னம்மா கண்ணு அப்படின்ற அந்த பாடல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க. எல்லாரும் கேட்டு மகிழுங்க, அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. இது விவத் பாரத் தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: என்னம்மா கண்ணு

0: கொஞ்சம் தானே வெந்திருக்கும் மிச்சம் வேகட்டும்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?

0: சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா? உணங்கி மோதித்தான் பட்டப்பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு சௌக்கியமா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
2: எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மலேசியா வாசுதேவன் குரல்ல வைரமுத்து வரிகள் இளையராஜா இசையில என்னம்மா கண்ணு அப்படின்னு இந்த நேரத்தில் சூப்பராக ஒரு பாடல் கிட்டாச்சு. நேரம் 10:06.

0: சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடையே சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாம் கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடையே நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாம் கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடையே நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் என்ன பாடல் அப்படின்னா, இதயத்தில் ஓரிடம் திரைப்படத்திலிருந்து காலங்கள் மழை காலங்கள் அப்படின்ற பாடல் தான். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க பாலாஜி சதாசிவம் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து. அவர் கேட்ட பாடல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, நீங்களும் கேட்டு மகிழுங்க. தமிழகம் 102.3 மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மலேசிய வாஸ்தவன் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல கண்ணதாசன் வரிகளை இளையராஜா இசையில காலங்கள் மழை காலங்கள் பாடல் கேட்டாச்சு. எங்கள் எழுப்புற உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க சுதர்சனம் பல்லத்தூரிலிருந்து. இந்த பாடலை விரும்பி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, பூவே இளைய பூவே அப்படின்ற பாடல் தான் கோழி கோது திரைப்படத்துல இருந்து. அந்த பாடல்கள் கங்கத்துக்கிட்டே இருக்கு, எல்லாரும் கேட்டு மகிழுங்க.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

மலேசிய வாசுதேவன் மற்றும் குழுவினர் குரல்ல வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் பூவே இளையே பூவே பாடல் கேட்டாச்சு. நேரம் 10:17:31. இது எங்கள் இழப்பில் உங்கள் தீர்வு.

நிகழ்ச்சியில தொடர்ந்து வர பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க தர்ஷன் திருவண்ணாமலையிலிருந்து. அவர் கேட்டிருக்க பாடல் காற்று வெளியிடை படத்திலிருந்து நல்ல எல்லை. இந்த பாடல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நீங்களும் தர்ஷனோட சேர்ந்து இந்த பாட்டை கேட்டு மகிழ்க. இது பாரத தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சத்யபிரகாஷ் மற்றும் சின்மய் குரலில் வைரமுத்து வரிகளை ஏர்மான் இசையில் காஜல் இடை திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பராக ஒரு பாடல் கேட்டாச்சு.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க பெர்சி வெரோனிகா வில்லிவாக்கத்திலிருந்து. எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னா, ஒரு நாள் குத்து திரைப்படத்திலிருந்து அடியே அழகி அப்படின்ற பாடல் தான் அவங்க கேட்டிருக்கிற பாடல். பெர்சி வெரோனிகா கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் அவங்களோட கேட்டு மகிழுங்க. இது பாரு தமிழகம் 102.3.

ஷான் ரோல்டன் மற்றும் பத்மலதா குரல்ல, விவேக் வரிகள்ல, ஜஸ்டின் பிரபாகரன் இசையில அடியே அழகிய பாடல் கேட்டாச்சு. நேரம் 10:27. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எங்கள் அழைப்பு, உங்கள் தேர்வு.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க. விக்னேஷ் இவங்க கேட்டிருக்கிற பாடல் இயற்கை திரைப்படத்துல இருந்து அலையே அலையே, அந்த பாடல் தான் அடுத்து வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது விவத்பாரை தமிழகம் 102.3.

சங்கர் மகாதேவன் குரலில் அலையே பாடல் கேட்டாச்சு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க வெங்கடேஷ், சென்னை கோட்டுப்புறத்திலிருந்து. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனல் மேலே பனித்துளியே அப்படின்ற சூப்பரான பாடல் தான் அவங்க கேட்டிருக்காங்க வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து அந்த பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் வெங்கடேஷோட சேர்ந்து இந்த பாட்டு கேட்டு மகிழுங்க. தமிழகம் 102.3 மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சுதா ரகுநாதன் குரல்ல தாமரை வரிகள், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில வாரணமாயிரம் திரைப்படத்திற்காக சூப்பரா ஒரு பாடல் கேட்டாச்சு. நேரம் 10:39. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பு செய்யப்படும். எப்படி ஒளிபரப்பு செய்யப்படும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, 9444 00 10 23 அப்படின்னு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக என்ன பாடல் வேணும், என்ன திரைப்படத்துலேருந்து வேணும், உங்கள் பெயர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க அப்படின்னு 4 டீடெயில்ஸ் அனுப்புனீங்கன்னா அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க அருண்குமார் வேலூர்லேருந்து. அவர் கேட்ட பாடல் சிந்து நதிப்பூ திரைப்படத்துலேருந்து கடவுளும் நீயும் அப்படின்ற பாடல் தான். அந்த பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது பாரதி தமிழகம் 102.3.

உன்னிமேன் மற்றும் எஸ் ஜானகி குரலில் வைரமுத்து வரிகளில் சௌந்தர்யன் இசையில் கடவுளும் நீயும் பாடல் கேட்டோம். இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் வரணும் அப்படின்னா 9444-0001-0023 அப்படின்னு நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் பெயர், அப்புறம் நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்றீங்க, என்ன பாடல், எந்த திரைப்படத்துலேருந்து, இந்த 4 டீட்டெயில்ஸும் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களோட பாடல் நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு செய்யப்படும். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, காதல் வைரஸ் திரைப்படத்திலிருந்து சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது அப்படின்ற பாடல் தான் பெருங்கலத்தூர்லேருந்து எஸ்ஆர் பாலாஜி கேட்டிருக்காங்க. அந்த பாடல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. பாலாஜியோட சேர்ந்து நீங்களும் ரசிச்சு மகிழுங்க. இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி குரலில் வாலி வரிகள் ஏறாமான் இசையில் சொன்னாலும் கேட்பதில்லை அப்படின்ற பாடல் கேட்டாச்சு. நேரம் 10:51. இது எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வு. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் கன்னி பருவத்திலே திரைப்படத்திலிருந்து பட்டு வண்ண ரோசாவம் அப்படின்ற பாடல் தான். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க லோகநாயகி செல்வம் காஞ்சிபுரத்திலிருந்து.

மலேசியா வாசுதேவன் குரலில் பட்டு வண்ணரோ சாவான் அப்படின்ற பாடல் சூப்பராக கேட்டு முடிச்சாச்சு. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நிறைவாக வரப்போகிற பாடல் மோனிகா அப்படின்றவங்க கேட்டிருக்கிற பாடல், புழலிருந்து கேட்டிருக்காங்க. என்ன படத்துலேருந்து பாட்டு அப்படின்னா, உன்னாலே உன்னாலே திரைப்படத்துலேருந்து ஜூன் போனால் அப்படின்ற பாடல் தான் கடைசி பாடலாக நம்மளுக்கு நிகழ்ச்சியில் வரப்போகுது. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் டடாவை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் அர்ஜய் குழலி. ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி, தொடர்ந்து விபத் பாரதி கேட்டே இருங்க. இது எங்கள் ஸ்டேட் யூனிவர்ஸ் பார் தமிழகம் 102.3 மாநிலங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01 ஆயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3. கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக அஞ்சலி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். இளையராஜா அவர்களுடைய இசையில், வாலி அவர்களுடைய வரிகளில், யுவன் பவதாரணி இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.

தங்கத்தின் தங்கம் திரைப்படத்திலிருந்து ஆஷா போன்ஸ்லே அவங்களுடைய குரலில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:12 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெற்கு தெரு மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். காளிதாசன் வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் பாடல் இதோ.

நேரம் 11:21 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நேரம் 11:31 ஆயிட்டு இருக்கு. கும்பக்கரை தங்கையா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில, வாலி அவர்களுடைய வரிகளில், எஸ் ஜானகி அவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

நேரம் 11:39 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிகரம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல், இசையில் பாடல் இதோ.

ஊரெல்லாம் முன்பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:52 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆத்தா உன் கோவிலிலே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரலில், காளிதாசன் வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத இனிமையான பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சிரிக்கிறியே. சரிடா கண்ணு, சரி. ஆண்டவன் புண்ணியத்துல நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

தரினி தரா குழ

மோகன சுவை நானந்தோ மோகனோ கலையாத மோகன சுவை நான்.

0: மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?

தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்டு

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறு கதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறு கதை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு

0: பொங்கும் மங்களம். ஜமீன் ஊத்துக்குழி நஞ்சப்பா கோபாலசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பேரீச்சி கோவில் எஸ் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் தவில்.
1: முதலில் சுவாமிநாத என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. நாட்டை ராகம் ஆதி தாளம்.

அடுத்து மனசா இட்டுலோர் துணை, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மலைய மாருதம், ரூபகதாளம்.

ஜமீன் ஊத்துக்குழி நஞ்சப்பா கோபாலசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து ராம நீ சமான மெவரு தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் கரகரப்பிரியா, ரூபகதாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை ஜமீன் ஊத்துக்குழி நஞ்சப்பா கோபால்சாமி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டீர்கள்.
1: பெரிச்சி கோவில் எஸ் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் தவில்.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது

நேரம் 5:24 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சோழமங்கலம் சகோதரிகள் குரலில்.

பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உளத்திலே அசையாது.

மித்தையாம் இவ்வுலகை மித்தையென்றறிந்திடச் செய். அபயம் அபயம் கந்தா அபயம் என்றலருகிறேன், அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராகேள், அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே உன் தாழ் வணங்கிட்டேன். அட்டவாசித்திகளை அடியனுக்கருளிடப்பா, அஜபை வழியிலே அசையாமல் இருத்திவிடு. சித்தர்கள் போற்ற